இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஸ்த மாதம் 19 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 26 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 9 தேதி செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 மெகாஹர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹர்ட்ஸ் ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: நேகல் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6 மணி. இனி கேட்கலாம்
1: குரலோசை. இன்னா செய்யாமை 32 அதிகாரம் 9வது குறட்பா.

0: முற்பகலில் பிறருக்கு துன்பத்தை செய்தால் பிற்பகலில் தமக்கு துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும் என்பதை அறிதல் வேண்டும்.
1: பேர்

நேர்களை கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மல்லை மொழி கேட்கலாம். இன்றைய மல்லையாக பி கௌஷிகா நம்மோடு இணையவுள்ளார். காலை 7 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள் மலர், தர்மபுரி அரசு பட்டுக்கொடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம், தர்மபுரி உழவு சந்தையின் காய்கனி விலை நிலவரம் கேட்கலாம். 7:10 இனிது 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல். காலை 8 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புனல், 8:30 தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்து

0: இன்றைய சிறகுகள். 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல். 9 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. 9:05 வானொலியில் வசந்தம். 10 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை. 11 தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் விளங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவை பெண்பூவை. 12 நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 உங்கள் களம். இன்றைய உங்கள் களம் புதிய தடமாக பாலக்கோடு காயத்ரி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:50 மெல்லிசை சூழல் காப்போம் இடம்பெற கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் செல்லப்பிராணி சார்ந்த தொழில் முனைதல் மற்றும் வணிக வாய்ப்புகள். சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர் நரேந்திரபாபு அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 திரையிசை. பிற்பகல் 3:00 கற்சவையில் கலக்கல் பாடல்கள். மாலை 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 மாலை தென்றல். மாலை 6:00 தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 பாட்டுதான். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உலா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தர்மபுரி ஜெயின் மருத்துவமனையின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரையிச 7:10 மாவட்ட செய்தி மலர். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பம். பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே கீதா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். தொடர்ந்து மா சாகுபடியில் பழ இ மேலாண்மை. பயிர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இணை பேராசிரியர் டாக்டர் பி திலகம் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். 8:00 இளந்தென்றல் இணைக்கு ஏம்பாட்டு இசப்பாட்டு. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள். இன்றிரவு 11:10 நமது மத்திய அரசு மக்கள் பணியில் 12 நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு தொடர் டெல்லியஞ்சலாக கேட்கலாம். இன்றிரவு 12:10 நமது மத்திய அரசு மக்கள் பணியில் 12 நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு தொடர் இன்றிரவு 11:10 கேட்கலாம். நேர்கள் இதுவரை இன்று தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வலம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Renu Kataria. Union Home Minister Amit Shah will launch the Land Port Management System LPMS in New Delhi today. This initiative reflects the government's commitment to smart border management, aiming to enhance efficiency, transparency and security in cross-border trade and passenger movement through technology-driven solutions. In Andhra Pradesh, 8 people succumbed to their injuries while 6 others were injured in a major fire accident at the Visakhapatnam steel plant of Rashtriya Ispat Nigam Limited yesterday evening. The accident occurred at around 4:15 p.m. during casting operations at caster 2 of steel melt shop 1. The injured have been admitted to the hospital and are undergoing treatment. Rashtriya Ispat Nigam Limited has initiated an investigation into the accident. In addition, a 3-member external inquiry committee headed by the director in charge of the Bokaro steel plant of Steel Authority of India Limited has been assigned to probe the incident. Union Steel Minister H.D. Kumaraswamy and Civil Aviation Minister Ram Mohan Naidu visited the Visakhapatnam steel plant accident site last night. Mr. Kumaraswamy announced a compensation of 25 lakh rupees for the kin of the deceased and 10 lakh rupees for the injured. President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have expressed grief over the loss of lives in the fire incident. President Murmu extended her condolences to the families of those who lost their lives in the accident. Vice President C.P. Radhakrishnan prayed for the strength and courage to the bereaved families and wished for the speedy recovery of those injured. Prime Minister Modi has announced an ex gratia of 2 lakh rupees

0: for the next of kin of each of the deceased and 50,000 rupees for the injured from the Prime Minister's National Relief Fund. He noted that the local authorities are providing all possible assistance to those affected. Iran and Israel have announced a halt in attacks against each other following an appeal by US President Donald Trump for an immediate ceasefire. However, Tehran has warned that it will resume military action if Israel continues its strikes against Hezbollah targets in Lebanon. On the other hand, Israeli Defense Minister Israel Katz has also warned that Israel will again target Hezbollah's stronghold in southern Beirut if attacks on northern Israel continue. The latest exchange marked the most direct confrontation between Iran and Israel since a ceasefire was reached in April. Iran launched missiles towards Israeli territory on Sunday night, describing the attack as retaliation for Israeli strikes on Hezbollah strongholds near Beirut. In response, Israel targeted a petrochemical facility in southwestern Iran, alleging that it was involved in ballistic missile production. India has deeply regretted the renewed attacks in West Asia. In a statement, External Affairs Ministry said, "These developments are a matter of utmost concern to the international community. India has called on all parties to immediately de-escalate tensions and ensure that civilians are not harmed." The ministry also appealed to conclude ongoing negotiations for a diplomatic solution so that peace and stability can return to the region. At least 35 people have died and more than 200 others injured after a 7.8 magnitude earthquake struck off the coast of Mindanao Island in southern Philippines. Its epicenter was located 32 kilometers southwest of Masim town in Sarangani province on Mindanao Island. The quake initially triggered tsunami warnings in the Philippines, Indonesia, Japan, and Australia. However, these warnings were later cancelled or downgraded. Philippine officials also reported that approximately 10,000 families were displaced by the disaster. Mindanao in the Philippines is the second largest island by both area and population and is home to approximately 26 million people. And in women's cricket, India defeated West Indies by 26 runs in their first warm-up match ahead of the ICC Women's T20 World Cup in Cardiff, UK yesterday. After being invited to bat first, Harmanpreet Kaur led Women in Blue, posted 179 for 8 in the stipulated 20 overs, powered by Bharti Fulmali's unbeaten 56 runs off 40 balls. India will next face host England in their next warm-up fixture tomorrow. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6 மணி 10 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
3: இவ்வுலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மிகச்சிறந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் கடைபிடித்தார்கள். சிறு வயதிலேயே முதுமை காலத்திலும் சரிதான், காலையில எழுந்திருச்சா பல் துலக்கிய பிறகுதான் அந்த காலத்தில் நீராரம் அருந்துவார்கள். தற்காலத்திலே பார்த்தால் பல் துலக்காமலேயே காஃபியை குடிக்கிறோம், முகம் கழுவாமலேயே, பல் துலக்காமல் முகம் கழுவாமல் எல்லா காரியத்தையும் நாம் செய்ய வருகின்றோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை, காலையில எழுந்து பல் துலக்கி முகம் கழுவி நீராடி தூய்மைப்படுத்திய பிறகு பிறகுதான் மற்ற கடமைகளை எல்லாம் செய்ய துவங்குவார்கள். அப்படித்தான் சிறு கிராமங்கள் எல்லாம் இருந்தது, பெருநகரங்களும் அப்படித்தான் இருந்தது. காலையிலே பார்த்தால் இல்லத்திலே இருந்து கீத முழக்கங்கள் எல்லாம் கேட்கும், நீராடி முடித்த பிறகு அந்த கீதங்களை எல்லாம் கேட்டு அவர்கள் ஒரு நல் உணர்வை உருவாக்கி கொண்டு இந்த வாழ்க்கையை அற்றைய பொழுதிலே துவக்குவார்கள். ஆனால் இப்பொழுது நாகரீகம் என்ற பெயரால் உடலுக்கு எதுவெல்லாம் கேடு விளைவிக்கக்கூடியதோ, எந்த வழக்கங்களெல்லாம் நம்மை போற்றி பாதுகாக்கக்கூடியதோ அவற்றையெல்லாம் நாகரீகம் என்ற பெயரால் புறந்தள்ளி புறந்தள்ளி நம்முடைய வாழ்வை நாம் குறைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வழக்கத்தை எல்லாம் திசை திருப்பி கொண்டிருக்கிறோம், பழக்கங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படி செல்லுமையானால் நம்முடைய ஆயுள் காலம் என்பது குறைந்து கொண்டே வரும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவார்களே, நோயற்ற வாழ்வு நமக்கு இல்லாமல் போய்விடும். சிறு குழந்தையாக இருந்தாலும் தாய் தந்தையாக இருந்தாலும் அவரவர்கள் காலை எழுந்து அந்த நல்ல வழக்கங்களை எல்லாம் கடைபிடித்துத்தான் அன்றைய பொழுதையெல்லாம் துவக்குவார்கள். பெண்கள் இப்போ உடனே காஃபி போடணும்னா உடனே போய் பல் துலக்காமல் முகம் கழுவாமல் போய் அடுப்பை ஏற்றிடுறாங்க, இது வழக்கம் இல்லை. அந்த காலத்தெல்லாம் வாசல்

0: தெளித்து கோலம் போட்டு அடுப்பு மேடையெல்லாம் கழுவி அதை சாணமிட்டு மெழுகி கோலமிட்டு அதற்கு பிறகுதான் அடுப்பை பற்ற வைப்பார்கள். பசுவினுடைய சாணம் மிகச்சிறந்த பூச்சிக்கொல்லி என்று இன்றைய அறிவியல் சொல்லுகிறது. அந்த வழக்கமெல்லாம் இப்பொழுது இல்லாமலே போய்விட்டது. அந்த மண்கலயத்துக்கு கூட மலர் சூடியெல்லாம் செய்வார்கள். இந்த வழக்கமெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இந்த நிகழ்வை ஆசார கோவையிலே 46வது பாடல் நமக்கு காட்டுகிறது. காட்டு களைந்து கலம் கழியேன் இல்லத்தை யாப்பீம் காட்டு களைந்து கலம் கழியேன் இல்லத்தை யாப்பீம் நீர் எங்கும் தெளித்து சிறுகாலை நீச்சால் கரகம் நிறைய மலரணிந்து இல்லம் பொலிய அடுப்பினுள் தீப்பெய்க என்று சொல்லி நல்லது உரல் வேண்டுவோர் என்று முடிக்கின்றார். அந்த நீர்ச்சால் கரகத்துக்கு கூட மலரணிந்து அந்த அடுப்பிலே ஏற்றி சமைக்க துவங்குகின்ற அந்த அழகான காட்சியை இந்த பெண்பாவானது மிக தெள்ள தெளிவாக விளக்குகிறது நமக்கெல்லாம். ஆகவே எவ்வளவுதான் கல்வி கற்றாலும் பெண்கள் அந்த சமையல் என்ற கலையை விட்டுவிடக்கூடாது. ஆயகலைகள் 64 என்பதில் இந்த சமையல் கலை பெண்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. இது நம்முடைய உடல் நலத்தை பாதிக்கும். ஈன்று வளர்க்கின்ற குழந்தையே அது பாதிக்கும். சமையலே தெரியாத பொழுது அப்புறம் குழந்தையை வளர்ப்பதற்கான கை மருந்துகளெல்லாம் அந்த காலத்திலே வயது முதிர்ந்தவர்கள் தாத்தா பாட்டிமார்கள் எல்லாம் கொடுத்து வளர்ப்பார்கள். அந்த கலையெல்லாம் இன்றைக்கு தெரியாமலே போய்விட்டது. எதற்கெடுத்தாலும் மருத்துவமனை நோக்கி ஓடுகின்ற காட்சியைத்தான் காண முடிகிறது. ஆகவே நம்முடைய முன்னோர்கள் நமக்கெல்லாம் சொல்லித்தந்திருக்கின்ற வாழ்வியல் முறையை, அந்த சமையற்கலையாக இருந்தாலும் அது மருத்துவ கலையாக இருந்தாலும் எந்த கலையாக இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன கலைகளை எல்லாம் போற்றி பாதுகாத்து வாழ்வை செம்மையாக்க வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உங்கள் இதயங்களை இறை பாக்கலால் இதமாக்க வருகிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்க வருகிறது முதல் பாடல், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: நேரம் காலை 6:20. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாகூர் EM அனிஃபா குரலில்

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஜிக்கி குரலில்

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: பக்திமாலை நிகழ்ச்சியில் ஒலிக்க வருகிறது நிறைவு பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்.

0: கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு, தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை, பயிற்சி பிரிவு, திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவு அமைச்சகம், தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பாக மாவட்ட அளவில் பிரதான் மந்திரி நேஷனல் அப்ரண்டிஷிப் சேர்க்கை முகாம் நடைபெறவுள்ளது. ஐடிஐ 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, டிப்ளமோ மற்றும் டிகிரி கல்வி தகுதி உடையவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாளை ஓசூர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெறும் சேர்க்கை முகாமில் அசல் கல்வி சான்றிதழ்களுடன் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்கு கிருஷ்ணகிரியில் செயல்பட்டு வரும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலக உதவி இயக்குநர் அவர்களை நேரிலோ 97 87 97 0 22 7 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து முகாமில் கலந்து பயன்பெறலாம் என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: டைம் நாலாச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டு வந்துருங்களேன்.
2: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
3: சபா, என்ன வெயிலு என்ன வெயிலு. மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசியே போட்டு விடுங்கப்பா.
2: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
1: இப்பதானே வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசியே போடு, ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு கொஞ்ச நேரம் உட்காரு.
3: என்னமா நீ, போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வே
1: தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும். வெயில் காலத்துலயும் குளு குளு

0: நேரம் காலை 6:35. இனி கேட்கலாம். நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான அறிவிப்புகள். வழங்குகிறார் ஓய்வு பெற்ற தருமபுரி வேளாண் உதவி இயக்குனர் தர கட்டுப்பாடு என் மதுபாலன் அவர்கள்.
1: அன்பார்ந்த இயற்கை விவசாய பெருமக்களே, இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நமது பகுதியில் பயிரிட்டிருக்கும் காய்கறி பயிர்களான வெண்டை, மிளகாய், கத்திரி, தக்காளி, அது இல்லாமல் மரவள்ளி மற்றும் பருத்தி செடிகளில் நிறைய சாறு உறிஞ்சும் பூச்சிகளும் தாக்கம் அதிகமாக இருக்குதுங்க. இயற்கை முறையில் இதை எப்படி கட்டுப்படுத்துறது என்று நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளுடைய தாக்கத்தினால செடி எப்படி தெரியுமா இருக்கும், இலைகள் கசங்கிய தோற்றத்திலையும் பூக்கள் பூக்கும் செடிகள் பெரும்பாலும் பூக்காமையும் செடிகள் பெருகாமையும் இருக்கிற நிலையுமே பார்க்கலாங்க. இதனால செடியை பார்க்குறப்போ விவசாயினுடைய முகம் வந்து வாடி காணப்படும். செடியும் வாடும், விவசாயின் முகமும் வாடும். இதற்கு காரணம் சாறு உறிஞ்சி பூச்சி தாங்க. இந்த சாறு உறிஞ்சி பூச்சியை கவனிக்காமல் விட்டுட்டீங்கன்னா, கண்டும் காணாமல் விட்டுட்டீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டு வைரஸ் நோய் உண்டாகி அதனால் நிறைய பிரச்சனைகள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்துருங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு நான் சொன்ன பயிரான வெண்டை, மிளகாய், கத்திரி, தக்காளி, மரவள்ளி, பருத்தி போன்றவற்றில் வந்து 7 நாளைக்கு ஒரு முறையோ இல்லைனா 10 நாளைக்கு ஒரு முறையோ நான் சொல்லக்கூடிய இந்த ரசாயன திரவங்களை செலவு கம்மிங்க, நீங்களே உங்கள் வீட்டில் தயார் செய்து அதை அழகா செடிகள் மேலே மாலை நேரத்தில் தெளிக்கலாங்க. என்னென்ன? 1, 5 இலை கஷாயம். 5 இலை கஷாயம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு தெரியும் உங்களுக்கு. 2, 10 இலை கஷாயம். 3, அக்னி அஸ்தி.

நாலு கற்பூர கரைசல், அஞ்சு கருவேல மரப்பட்டை கரைசல், ஆறு வெள்ளை வேல மரப்பட்டை கரைசல். இந்த ஆறையும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஏதேனும் ஒண்ணு இந்த ஆறுல, அதாவது ஐந்திலை கஷாயம், பத்திலை கஷாயம், அக்னி அஸ்திரம், கற்பூர கரைசல், கருவேல மரப்பட்டை கரைசல், வெள்ளை வேல மரப்பட்டை கரைசல், இதில் ஏதாச்சும் உரை வச்சுருந்தீங்கன்னா, இப்போ வெண்டைன்னா அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து 70 நாள்.

0: வேல மரப்பட்டை கரைசல், வெள்ளை வேல மரப்பட்டை கரைசல், இதுல ஏதாச்சும் உரை வச்சிருந்தீங்கன்னா, இப்ப வெண்டன்னா அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து 70 நாள், 70 நாள்னா 10 முறை இது கண்டிப்பா தெளிச்சிட்டு வரணுங்க. இதே கத்திரியா இருந்தா 3 மாசம் 4 மாசம், அப்போ 10 நாளைக்கு 1 டைம் இப்படி கணக்கு போட்டீங்கன்னா 9 முறை கண்டிப்பா அடிக்கணுங்க. இப்படி கரைசலை வந்து கிடைக்கிற உபபொருளோட ஏதாவது ஒரு கரைசலை கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாங்க. பொதுவாக இந்த கரைசலை வந்து 4 மணிக்கு மேலே தெளிப்பது ரொம்ப நல்லதுங்க. தெளிக்கும் போது அளவான தண்ணீரோட கலந்து தெளிப்பது ரொம்ப நல்லதுங்க. அளவுகளை குறைஞ்சு செய்யும் போது இல்லது கலக்கும் போது குறைவாக அடிச்சிங்கன்னா அந்த பலன் கிடைக்காம போயிடுங்க. பூச்சி மற்றும் நோய்களை தடுக்க ஆரம்பம் முதலே சீரான இடைவெளியில் பயிர் முடியும் வரை தொடர்ந்து இந்த கரைசலை கொடுப்பது இது ரொம்ப நல்லதுங்க. உடனடியாக இந்த பூச்சை வந்து நம்ம சாறு உறிஞ்ச பூச்சை உடனடியாக கட்டுப்படுத்த முடியாதுங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்திடலாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், வாரம் 1 முறை இல்லைனா 10 நாளைக்கு 1 முறை அந்த செடியினுடைய வாழ்நாள் முழுவதும் இன்டர்வல்ல 7 நாள் 1 முறையோ 10 நாளைக்கு 1 முறையோ மாற்றி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா 1 முறை 5 இலை கசாயம் கொடுக்கலாம், 1 முறை 10 இலை கசாயம் கொடுக்கலாம், 1 முறை இதுக்கு அடுத்த முறையாக கற்பூர கரைசல் கொடுக்கலாம், அக்னி அஸ்திரம் 1 முறை கொடுக்கலாம், 1 முறை வந்து கருவேலப்பட்ட மர கரைசலையும் கொடுக்கலாங்க. இப்படி கொடுத்துட்டு வந்தோம்னா நிச்சயமாக இந்த தத்துப்பூச்சை வந்து நம்ம கண்டிப்பாக சாறு உறிஞ்சும் பூச்சிகளையும் மற்ற இதர பூச்சிகளையும் நம்ம நல்லா கட்டுப்படுத்திடலாங்க. ஆகவே தான் இதை தயார் பண்ணுறதுக்கு மேலே சொன்ன அந்த 6 கரைசலையும் உங்கள் நிலத்தில் நீங்கள் செலவில்லாமல் செய்வீங்கன்னு நம்பிக்கையோட இன்னொரு தொழில்நுட்பம் சொல்லித்தராங்க. அதாவது தென்னை மரத்தில் வந்து இப்போ நிறைய வெள்ளைப்பூச்சி தாக்குதல் நிறைய இருக்குதுங்க. அதை கட்டுப்படுத்துறதுக்கு மதுரை வேளாண்மை கல்லூரி பூச்சியியல் துறை ஊன் விழுங்கி உற்பத்தியை செஞ்சுருக்காங்க. அதாவது கிரைசோபெர்லா என்ற ஊன் விழுங்கி என்ற ஒரு பூச்சை கண்டுபிடிச்சிருக்காங்க. பூச்சியிற முட்டைய 1000 முட்டை அடங்கிய அட்டையை வந்து ₹300 விற்கிறாங்க. மேலும் 5000 முட்டை வாங்குவோருக்கு கூரியர் மூலமாகவும் சேவையை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த முட்டைய 1 ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 1000 முட்டைகளை வர பயன்படுத்தலாங்க. 1 ஏக்கருக்கு ₹300 1000 முட்டைகள் அடங்கிய ஒரு அட்டையை வாங்கி நீங்கள் கட்டினீங்கன்னா இதை வந்து நிச்சயமாக இந்த வெள்ளை பூச்சி மேலே இந்த முட்டையிலேருந்து புரிஞ்ச சின்ன புழுக்கள் போய் அந்த வெள்ளை பூச்சி வேலை போய் உட்காந்து அதை வளர விடாமல் செஞ்சுருங்க. ஆகவே தான் இந்த தொழில்நுட்பத்தை மதுரை வேளாண்மை பூச்சியியல் துறை செஞ்சுருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா, ஏன்னா அது இங்கே கிடைக்கிறது இல்லைங்க, இல்லைன்னா முடிஞ்சால் இங்கே நமது பாப்பாராப்பட்டி கேவிக்கேல கேட்டு பாருங்கள், அவங்களும் இது மாதிரி தயார் பண்ணுறாங்களா இல்லையான்னு. இல்லைன்னா 0 4 5 2 2 4 2 2 9 5 6 என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நிச்சயமாக அவங்க இதை வந்து அனுப்பி வைப்பாங்க. அதாவது மதுரையினுடைய பின்கோடு வந்து 0452, அவங்களுடைய நம்பர் வந்து 242 295 6. நீங்கள் லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த வெள்ளையை கட்டுப்படுத்துறதுக்குரிய இந்த அட்டைகள், 1000 முட்டைகள் அடங்கிய அட்டைகளை வந்து ₹300 கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் மூலையிலையும் இன்னொரு எதிர்பக்கம் மூலையிலையும் நம்ம வந்து இந்த அட்டையை கட்டி விட்டுட்டோம்னா அவ்வளோ நல்லா இந்த வெள்ளை ஈக்களை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம். இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் என கூறிக்கொண்டு மேலும் இது போன்ற நல்ல தகவல்களை மற்றொரு தொழில்நுட்பத்தோடு எடுத்து சொல்கிறாங்க. அதற்கு முன்பு இன்று ஏதேனும் கூறியதில் உங்களுக்கு ஐயம் இருந்தால் 9751506521 என்ற தொலைபேசிக்கோ இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கோ நீங்கள் உங்களது ஐயத்தை தெளிவாக எழுதி கூறினீர்கள் என்றால் பதிலளிக்க காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள். வழங்கினார் ஓய்வு பெற்ற தருமபுரி வேளாண் உதவி இயக்குனர் தரக்கட்டுப்பாடு என் மதுபாலன் அவர்கள்.

0: இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
0: நீங்க எங்க படிச்சீங்க?
2: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
3: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
4: எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
5: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
4: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
8: சரி சரி.
9: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

நெகிழி இன்று இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பம் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே கீதா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். தொடர்ந்து மா சாகுபடியில் பழ இ மேலாண்மை பயிர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இணை பேராசிரியர் டாக்டர் பி திலகம் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தித் துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி உற்பத்தி ஆண்டுக்கு 1 பில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். உலகின் 2வது பெரிய நிலக்கரி உற்பத்தி நாடாக இந்தியா மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் தற்போது 5 லட்சம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பையும் 25 லட்சம் பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பையும் இத்துறை வழங்கி வருவதாக அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் நிலக்கரி இறக்குமதி குறைந்துள்ளதாகவும் இதனால் 60,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிலக்கரித்துறையில் தொடர்ந்து சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். தற்போது போதுமான அளவு நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். மருந்து உற்பத்தித் துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருந்து உற்பத்தியாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், இத்துறையின் உற்பத்தி தற்போது 60 பில்லியன் டாலராக உள்ளது என்றும் அடுத்த 5 ஆண்டுகளில் இது 2 மடங்காக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். உயர்தரத்திலான மருந்துகளை இந்தியா தொடர்ந்து உற்பத்தி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் இத்துறை பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் கூறினார்.

0: இந்தியா மேற்கொள்ளும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலம் உலகளாவிய சந்தைகளில் இந்திய மருந்துகள் முக்கிய இடம் பிடிக்கும் என்று அவர் தெரிவித்தார். தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்றின்போது பல்வேறு நாடுகளுக்கு இந்தியா தடுப்பூசி வழங்கியதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் மருந்து உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை சர்வதேச மருந்து நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டங்களும் குறித்த காலக்கெடுவுக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தில் உள்ள 25 மாநகராட்சிகளிலும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். 146 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகளிலும் குடிநீர் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். சென்னை, மதுரை, கோவை, திருச்சி போன்ற முக்கிய நகரங்களில் பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கூறினார். 100,000-க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் பல்லுயிர் மற்றும் சூழலியல் பூங்காக்களை நிறுவ நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் வலியுறுத்தினார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பேருந்துகளை குறித்த நேரத்தில் இயக்குதல், தூய்மையாக பராமரித்தல், பயணிகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுதல், மாணவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு முன்னுரிமை அளித்தல் ஆகியவற்றை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். பண்டிகை நாட்கள் மற்றும் வார விடுமுறை நாட்களில் பேருந்துகளின் சீரான இயக்கத்தை உறுதி செய்யுமாறும் அவர் உத்தரவிட்டார். போக்குவரத்து ஊழியர்களின் நலன், பணி பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துமாறும் அவர் அறிவுறுத்தினார். 1499 என்ற போக்குவரத்துத்துறையின் கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் பயணிகளிடமிருந்து பெறப்படும் புகார்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: உலகளாவிய லெவல்ல பாத்தீங்கன்னா பெருந்தொற்று நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. கொரோனாக்கு அப்புறம் வெளிநாட்டிலிருந்து வர பயணிகள், குறிப்பா எபோலா பாதிக்கப்பட்ட நாடுகள் இருந்து வந்த பயணிகளை நாங்க ஒரு 3 விதமா பிரிச்சு, சிம்டம்ஸ் இருந்தா அவங்க அங்கேயே ஏர்போர்ட்லயே அங்க குவாரண்டைன் பண்ற பெசிலிட்டிஸ், சப்போஸ் அவங்க சிம்டம்ஸ் இல்ல பட் கான்டாக்ட் இருந்தா ஹோம் குவாரண்டைன் அந்த மாதிரி ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கோம். நாங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் பண்ணிருக்கோம்.
0: தமிழகத்தில் வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிட இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருச்சியில் அக்கட்சியின் இளையோர் மற்றும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இளையோருக்கு முன்னுரிமை அளிப்பதில் பிஜேபி உறுதியாக உள்ளது என்றும் அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளும் பிரதிநிதித்துவமும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக வடகொரியா சென்றுள்ளார். அர்மேனியா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும்

பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு நிகோல் பாஷினியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நில எல்லைப் பகுதிகளில் அண்டை நாடுகளுடனான சரக்கு போக்குவரத்து மேலாண்மை தொடர்பான சிறப்பு தளத்தை தில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாதுகாப்பான தாய்மை இயக்கம் தொடர்பான திட்டத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களை புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இன்று தொடங்கி வைத்து சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிடவுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 36 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது. திண்டுக்கல்லில் அரசு திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் பக்தர்களுக்கான வசதிகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூரில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துதல் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு வீரப்பன் வழங்கினார். காஞ்சிபுரத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பயனாளிகளுக்கு வழங்கினார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டி நேற்று நிறைவடைந்தது. இதில் இந்தியா 102 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஜப்பான் 2வது இடத்தையும் அர்ஜென்டினா 3வது இடத்தையும் பிடித்தன. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி பனாஜியில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் காலை 6:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: வணக்கம் நேயர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலையமை நிகழ்ச்சி. இன்றைய மலையமை நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வீரனூர் பள்ளி குழந்தை பி கௌசிகா. வணக்கம் கௌசிகா.
4: வணக்கம் சார்.
3: கௌசிகா எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேன்.
3: நல்லா இருக்கீங்க, ஆனா குட்டி பொண்ணு இருக்கீங்க, சரியா சாப்பிட மாட்டீங்களா?
4: சார் சாப்பிடுங்க சார்.
3: என்ன சாப்பிடுறீங்க அப்படி குட்டி பொண்ணு?
4: சார் லெமன் சாப்பாடு.
3: ஜடை போட்டுருங்க, குட்டி செடி இருக்குது, ஒரே ஒரு ஜடை பூச்செடி மாதிரி முளைச்சிருக்குது. யார் இவ்வளோ பெரிய அழகான செடியை போட்டு
4: விட்டா? சார் எங்கள் அம்மா.
3: சரியா பூ வைக்கல?
4: சார் பூ இல்லை.
3: இங்கே தான் நிறைய பூத்துருக்குதாமே, ரோஜா பூ பூத்துருக்குதான், மல்லிகைப்பூ பூத்துருக்குதான். ஏன் பூக்களை பூ?
4: சார் வந்து தண்ணி ஊற்றுறேங்க சார்.
3: தண்ணி ஊற்றல, பூவுக்கு தண்ணி ஊற்ற மறந்துட்டீங்க. நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்களா, குளிச்சிங்களா?
4: எஸ் சார்.
3: ஒரு நாளைக்கு எத்தனை முறை குளிப்பீங்க இந்த வெயில் காலத்தில்?
4: டெய்லிக்கும் குளிப்பேன்.
3: குளிக்காமல் இருக்க முடியல அப்பப்பா, என்ன வெயில் போய் குளிச்சுட்டு அப்படின்னு போய் குளிப்பீங்களா?
4: எஸ் சார்.
3: வெரி குட், நல்ல பழக்கம், நல்லா கற்று வச்சுக்கிறீங்க. சரி கௌசிக்கு எத்தனாவது?
4: 1வது.
3: 1வதுல என்ன கற்றுக்கிட்டீங்க?
4: அடுத்து வந்து பாட்டு, அடுத்து வந்து இக்குஞ்சு.

0: அடுத்து வந்து கணக்கு, அடுத்து வந்து படிக்கிறது, அடுத்து வந்து இங்கிலீஷ் படிக்கிறது,
1: அடுத்து வந்து
0: சாப்பிடுறது,
1: அடுத்து வந்து
0: ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது,
1: அடுத்து வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாடியும் பாட்டு
0: படிக்கிறீங்களா? காய்ச்சதுக்கு இலவம் பஞ்சு வெடிச்சதுக்கு ஈச்ச மதம் மாக்கி ஓடிவோம், ஓடி ஆடி பாடிவோம், ஒன்று ஈண்டு கத்துக்குவோம், அவ்வை சொன்ன மொழியா அதன்படி வாழ்ந்து
1: அதன்படியே வாழ்ந்துடுவோம். அழகா சொல்றீங்க. அடுத்த பாட்டு பாருங்க.
0: ஆள மதம் விளாட்டு அண்ணல எல்லாம் கைத்தட்டு குக்கு குக்கு குளிப்பாட்டு கொஞ்சம் கிளியே தள்ளிய குட்டி குழந்தை வாழட்டு சின்ன மொழியிலே தாளந்துட்டே எல்லாம் குள்ள நிறைய தாளந்துட்டே எல்லாம் தான் சேர்ந்துக்கிட்டு ஏழு ஏழோ பாடிக்கிட்டு ஒன்றும் தான் சேர்ந்துக்கிட்டு ஓடிவாங்க துள்ளிக்கிட்டு
1: ஓடிவாங்க துள்ளிக்கிட்டு அழகா பாட்டிங்க. துள்ளிக்கிட்டு ஒரு விலங்கு ஓடுமே, என்ன விலங்குது?
0: குதங்கு.
1: வேற ஒன்று ஓடுமே, என்னது?
0: முயல்.
1: குரங்கு என்ன பண்ணுது மரத்தில் உட்காந்துக்கிட்டு?
0: வாழைப்பழம் சாப்பிட்டுக்குது.
1: மரத்தில் உட்காந்து வாழைப்பழம் தான் சாப்பிடுதா? வேற ஒன்று பண்ணுமே.
0: குட்டி குரங்கு பேன் பார்த்துட்டு இருக்கோம்.
1: ஓ, குட்டி குரங்கு பேன் பார்த்துட்டு. சரி, உனக்கு யார் பேன் பார்க்கறா?
0: எங்க அம்மா.
1: சரி, லீவ்லாம் என்ன பண்ணீங்க?
0: சார், படிச்சோம்.
1: லீவ்லையும் படிச்சிங்களா? லீவ்லாம் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போவாங்க, வெளியில் போவாங்க, நீச்சல் கற்றுவாங்க, சைக்கிள் ஓட்ட கற்றுவாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க?
0: சார், படிச்சுட்டு.
1: படிப்பு படிப்பு படிப்பு இதுதான் உங்களுக்கு பிடிச்சி வச்சுமா?
0: ஆமாம் சார்.
1: சார், நல்லா படிங்க கௌசிகா. இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணுக்கு அப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
0: சார், டாக்டர்.
1: டாக்டர் என்ன பண்ண போறீங்க?
0: சார், மருந்து கொடுப்பாங்க.
1: யாருக்கு மருந்து கொடுப்பீங்க?
0: சார், குழந்தைங்களுக்கு.
1: குழந்தைங்களுக்கு ஏன் மருந்து கொடுக்குறீங்க?
0: ஈந்துறாங்க, உடம்பு சரிதான் போகுது, அப்பப்போ வாங்கிடுப்பாங்க.
1: ஓ, அதெல்லாம் நிறுத்துற மாதிரி மருந்து கொடுக்க போறீங்க?
0: எஸ் சார்.
1: நீங்க படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த குழந்தை மருத்துவராக மாற தருமபுரி பண்பலை நூற்றியோட புள்ளியாயிருந்து உங்களுடைய மூலமாக வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: இணையினே என்றைய மரலை முயற்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வீரனூர் பள்ளி குழந்தை பி கௌசிகா.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலைசிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சொல், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலைசிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சொல், சேலம்.
5: நேரம் காலை 7 மணி. இணைகரம் காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்
6: தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று June 9.
9: வறுமையால் பள்ளி படிப்பு இவருக்கு சாத்தியமில்லாமல் போனது.
10: சிறு வயதிலேயே இயந்திரங்களையும் பழுதுபார்த்து சரி செய்வதில் ஈடுபட்டார்.
9: இரவு பள்ளியில் சேர்ந்து எழுத படிக்கவும் கணிதமும் கற்றார்.
10: சுரங்கங்களில் ஏற்படும் தீ விபத்துகளில் இருந்து தொழிலாளர்களை காக்க பாதுகாப்பு விளக்குகளை உருவாக்கினார்.
9: மரத்துக்கு பதில் இரும்பு தண்டவாளம் அமைத்து நீராவியால் இயங்கும் ரயில் இன்ஜினை வடிவமைத்தார்.
10: 1825 25 மைல் தொலைவிற்கு இரும்பு தண்டவாளத்தை அமைத்து நீராவி இன்ஜினை ஓட்டி காட்டினார்.
9: இவர் நிர்ணயித்த பாதைகளின் அகலமே உலகம் முழுவதும் பின்னாளில் ரயில் பாதைகளின் அகலமாக பின்பற்றப்பட்டது.
10: இயந்திர பொறியாளர் பயிற்சி நிறுவனத்தின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
9: இவரது உருவம் அச்சிடப்பட்ட கரன்சி நோட்டுகள், அஞ்சல் தலைகளை இங்கிலாந்து அரசு வெளியிட்டது.
10: பள்ளி கல்வி கூட பெறாமல் அறிவியல் களத்தில் அரும்பெரும் சாதனை படைத்தவரும் ரயில் பாதைகளின் தந்தை என போற்றப்படுபவருமான ஜார்ஜ் ஸ்டீபன்சன் பிறந்த தினம் இன்று.
9: ஆண்டு 1700

0: 1981.
1: பன்மொழி அறிவு,
0: மொழிபெயர்ப்பு ஆற்றலும்,
1: இலக்கிய புலமையும் கொண்டவர்.
0: கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் செயலாளராகவும் தாளாளராகவும் பணிபுரிந்தார்.
1: வெண்பாவில் பாடல்கள் எழுதுவதில் வல்லவர்.
0: தொல்காப்பியம், திருவாசகம், கல்லாடம் ஆகிய நூல்களை பதிப்பித்தார்.
1: வீரமாமுனிவரின் செந்தமிழ், கொடுந்தமிழ் நூல்களை பதிப்பித்தார்.
0: ஆங்கில கவிதைகளை திரட்டி தொகுதிகளாக வெளியிட்டார்.
1: பழந்தமிழ் சொல்லடைவு, செந்தமிழ் அகராதி, சித்த மருத்துவ ஏட்டு சுவடிகளை தொகுத்து பதிப்பித்தார்.
0: சித்த மருத்துவத்தில் சிறப்பை விளக்கி ஆங்கிலத்தில் நூலாக வெளியிட்டார்.
1: நூலாசிரியர், பதிப்பாசிரியர், பன்மொழி அறிஞர். தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் பிறந்த பள்ளியகரம் நீ கந்தசாமி புலவர் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1898.
1: இந்திய மெய்யியல் அறிஞர்,
0: லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மெய்யியல் படித்து முனைவர் பட்டம் பெற்றார்.
1: இந்தியாவின் பல்வேறு கல்வி நிறுவனங்களிலும், அமெரிக்காவின் கலிபோர்னியா ஒன்றிணைந்த கல்வி நிறுவனம் ஆகியவற்றில் பேராசிரியராக பணியாற்றினார்.
0: ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் இவருடைய முயற்சியால் தத்துவ துறை ஏற்படுத்தப்பட்டது.
1: மகாத்மா காந்தியின் குடும்ப வழியில் வந்தவர்.
0: காந்தியடிகளையும் ரமண மகரிஷி ஆகியோரை பற்றி ஆய்வு நூல் எழுதி வெளியிட்டார்.
1: மேலும் பல ஆங்கில நூல்களை எழுதியுள்ளார்.
0: இந்திய மெய்யியல் அறிஞர் ராமச்சந்திர காந்தி பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1937.
0: ஆங்கிலத்தில் இளங்கலை பட்டம், அரசியல் அறிவியல் துறையில் முதுகலை பட்டம், டெல்லி இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர்.
1: மாணவ பருவத்தில் கவிதை, நாடகம், விவாத மேடைகளில் பங்கேற்று பல பரிசுகளை வென்றுள்ளார்.
0: கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றினார்.
1: 1972 காவல்துறை பயிற்சியினை தொடங்கினார். IPS அதிகாரி ஆனார்.
0: இந்த சேவையில் சேர்ந்த இந்தியாவின் முதல் பெண் அதிகாரி இவர்.
1: இவரது சிறந்த பணிக்காக ஐக்கிய நாடுகளின் பதக்கம் பெற்றார்.
0: 1994 ஆசியாவின் நோபல் பரிசு என அழைக்கப்படும் ரமோன் மகசேசே விருது பெற்றார்.
1: போதை பொருள், அடிமைகள், பெண்கள் அதிகாரம் போன்ற சமூக பிரச்சனைகளுக்காக தவஜோதி இந்திய அறக்கட்டளை நிறுவனத்தை தொடங்கி சேவையாற்றினார்.
0: நான் துணிந்தவள், ஊழலை எதிர்த்து, தலைமையும் ஆளுமையும் உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார்.
1: இந்திய தேசிய விருதுகள் மற்றும் பல்வேறு உலக நாடுகளின் விருதுகளை பெற்றுள்ள இந்தியாவின் முதல் பெண் IPS அதிகாரி கிரண் பேடி பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1949.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
6: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
7: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
8: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-27 கல்வியாண்டிற்கான BTech பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
9: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவ சந்தையின் காய்கனி விலை நிலவரம். தக்காளி 38 ரூபாய், கத்திரி 40 ரூபாய், வெண்டைக்காய் 12 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 14 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 14 ரூபாய், வாழைக்காய் 12 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 14 ரூபாய், சின்ன வெங்காயம் 45 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், கேரட்

0: 84 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பீன்ஸ் 88 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பூண்டு 192 ரூபாய், இஞ்சி 192 ரூபாய், மொச்சை 46 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 40 ரூபாய், குடைமிளகாய் 80 ரூபாய், எலுமிச்சை பழம் 150 ரூபாய். இவையாவும் கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம். உழவு சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போங்க. நெகிழியை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: சிவில், மெக்கானிக்கல், EEE, CET.
2: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: இனிது இனிது வழங்குகிறார் ஜே எஸ் லீல
1: வினோதன். அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஓவியம் யாருக்குத்தான் பிடிக்காது? யாரையாவது அழகாக சொல்ல வேண்டுமானால் அப்படியே ஓவியம் போல் இருக்கிறான் என்று சொல்கிறோம். ஓவியம் என்பது சேர்க்க சேர்க்க வருவது. எண்ணங்களையும் வண்ணங்களையும் சரியான விகிதத்தில் சேர்க்கின்ற போது அழகான ஓவியம் அகப்படுகிறது. மனிதன் ஆரம்பத்தில் தன் உணர்வுகளை ஓவியங்களில் வெளிப்படுத்தி வந்தான். அவன் வாழ்ந்த குகைகளில் கூட ஓவியங்கள் இருந்தது தெரிய வந்தது. அழகான ஓவியம் என்பது நம்மை வசீகரிப்பதில் மட்டுமில்லை, அது நம் இதயத்தை பிழிந்து மனதில் ஏற்படுத்தும் மாற்றங்களின் மூலமே சிறந்ததாக உருவாகிறது. தொடர்ந்து நம் சிந்தனைகளில் அது ஏற்படுத்துகின்ற அதிர்வுகள் மிக முக்கியம். ஓவியன் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க முடியும் என்பதற்கு டாவின்சி அடையாளமாக திகழ்ந்தார். அவர் காலமான போது 10,000 அதிகமான சித்திரங்கள், வரைபடங்கள், நுணுக்கமான குறிப்புகள் அடங்கிய தாள்களை விட்டு சென்றார். குறிப்புகளை வலப்புறம் இருந்து இடப்புறமாக கண்ணாடி மூலமே படிக்கும்படி எழுதியிருந்தார். அவர் வரைந்திருந்த சில சித்திரங்கள் பின்னாளில் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் சாதனங்களின் வடிவத்தை உள்ளடக்கியதாக இருந்தது. டாவின்சி வரைந்த மோனலிசா ஓவியம் இன்று உலகத்திலேயே மிக உன்னதமான ஓவியமாக கருதப்படுகிறது. அதை ஆஸ்கர் வைல்டு கூட பலவிதமான அடைமொழிகளில் அழைத்திருக்கிறார். அந்த ஓவியத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறோமோ அந்த கண்ணோட்டத்தில் அது புன்னகை புரிவது போல தென்படும். 1962 அதனுடைய மதிப்பை ஆயுள் காப்பீட்டுக்காக 100 மில்லியன் டாலர் என்று மதிப்பீடு செய்திருந்தார்கள். மடோனா லிசா கெராட்னி என்கின்ற மிலன் டெச்சஸ் உருவத்தை தான் அவர் கணவர் கேட்டு கொண்டதற்கு இணங்க ஓவியமாக தீட்டினார். ஆனால் பிரான்செஸ்கோ என்கின்ற அந்த நபர் அவ்வோவியத்திற்கான கட்டணத்தை தர மறுத்துவிட்டார். அந்த ஓவியம் எனக்கு பிடிக்கவில்லை என்று நிராகரித்து விட்டார். அந்த ஓவியமானது டாவின்சியிடமே தங்கிவிட்ட அந்த ஓவியத்தை 10 வருடங்கள் கழித்து 492 தங்க அவுன்சுகள் கொடுத்து பிரெஞ்சு மன்னர் முதலாம் பிரான்சிஸ் வாங்கி கொண்டார். எது நிராகரிக்கப்பட்டதோ அதுவே இன்று உலக ஓவியமாக அங்கீகரிக்கப்பட்டது. மோனலிசா ஓவியம் முதலில் நிராகரிக்கப்பட்ட ஓவியம், பிறகு உலகமே அந்த ஓவியத்தை கொண்டாடுகிறது. இயற்கையை நேசிப்பவர்களே ஓவியங்களையும் காவியங்களையும் படைக்க முடியும். புள்ளி நுனியிலும் பூவின் மடியிலும் ஒரு குழந்தையைப் போல துயிலத் தெரிந்தவர்கள்தான் இயற்கையை அதன் அழகு கெடாமல் மெருகேற்ற முடியும். ஆரம்ப காலத்தில் பிகாசோ குளிர் காய்வதற்காக தான் வரைந்த சில ஓவியங்களை எரியூட்டியதுண்டு. ஆனால் அதே பிகாசோ புகழும் பெயரும் அடைந்த பிறகு அவர் வீட்டுக்கு வந்த ஒருவர், நீங்கள் உங்கள் ஓவியம் எதையுமே வீட்டில் தொங்கவிடவில்லையே, ஏன், என்ன காரணம் என்று கேட்டார். உங்கள் ஓவியம் உங்களுக்கு பிடிக்காதா என்றும் கேட்டார். அதற்கு பிகாசோ சொன்னார்,

0: என் ஓவியங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை வாங்குகிற சக்தி எனக்கு இல்லை என்று நகைச்சுவையாக சொன்னதாக ஒரு குறிப்பும் உண்டு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பிக்காசோ தன்னுடைய 15 வயதிலேயே ஓவியப் பள்ளியில் கற்க வேண்டிய அனைத்தையும் கற்றுவிட்டார். அவர் ஆல்டர்ஃபைன் என்று தீட்டிய ஓவியத்தின் தத்ரூபத்தை கண்டு மிரண்டு போன அவரது ஓவிய ஆசிரியர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் வெறும் ஓவிய ஆசிரியர் மட்டுமல்ல, அவருடைய தந்தையும் கூட. அவர் என்ன செய்தார் தெரியுமா? தனது தூரிகையையும் வண்ணத்தையும் மூடி வைத்து விட்டார். இதுவே முயற்சியும் பயிற்சியும் நமக்கு தரும் முன் உதாரணம். அவருடைய ஆசிரியரும் தந்தையுமான அவர் இப்படி ஒரு மாணவனா என்று தான் வரைவதையே நிறுத்தி கொண்டார். சீன அறிஞன் கன்ஃபூசியஸ் அழகாக சொல்லுவார், திறமைதான் ஏழைகளின் சொத்து என்று சொல்லுவார். சொத்து சுகங்களை விட ஒரு மனிதனுக்கு உயர்ந்தது அவனிடத்தில் இருக்கும் திறமை என்பதை நாம் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: இனிது இனிது கேட்டீர்கள், வழங்கினார் JS லீல வினோதன்.
2: நெகிழி இன்று காலை 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே கேட்கலாம். ஏழு 30 சந்தோஷ சாரல், காலை 8 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புரல் அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி. 8:30 தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் கேட்கலாம். பண்பலினை தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு JP நட்டா, மேற்குவங்கமும் இத்திட்டத்தில் இணைந்திருப்பதன் மூலம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இது செயல்படுத்தப்படுவதாக கூறினார். இது மேற்குவங்கத்திற்கு மட்டுமல்லாமல் நாட்டின் சுகாதார பாதுகாப்பில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்று அவர் தெரிவித்தார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 12 அதிகமான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் 182,000 ரூபாய் மதிப்பில் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மாநிலத்தில் இத்திட்டத்தால் 1,24,00,000 குடும்பங்கள் பயனடையும் என்று கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்குவங்கத்திற்கு அண்மையில் 527 ரூபாயை மத்திய அரசு விடுவித்ததை சுட்டிக்காட்டிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முழு ஆதரவு அளித்து வருவதற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து புதுதில்லியில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை திரு சுவேந்து அதிகாரி சந்தித்து பேசினார். மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை மாநிலத்தில் சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து நிதியமைச்சருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை

0: விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். குறிப்பாக தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச அரசுகள் இணைந்து பணியாற்றி இந்த நதியின் சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். கழிவுகள் கலப்பதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இதுவரை 129 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் மேலும் 59 சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். யமுனை ஆற்றின் மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பான முன்னேற்றம் குறித்து 20 நாட்களுக்கு ஒருமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு மனோகர் லால், திரு சி ஆர் பாட்டீல், தில்லி துணைநிலை ஆளுநர் திரு தரன்ஜித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் பங்கேற்றனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். லக்னோவில் புதிய மண்டல வானிலை ஆய்வு மையத்தை நேற்று திறந்து வைத்து அவர் பேசினார். 2014 ஆண்டுக்கு முன்பு நாட்டில் 17 டாப்ளர் ரேடார்கள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது அது 50 அதிகரித்துள்ளது என்றும் கூறினார். வானிலை இயக்கத்தின் கீழ் அடுத்த 2 ஆண்டுகளில் நாட்டில் மேலும் 50 டாப்ளர் ரேடார்கள் நிறுவப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். வானிலை முன்னறிவிப்புகளில் கடந்த 12 ஆண்டுகளில் துல்லியம் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ளூர் அளவில் தயார்நிலை மற்றும் திட்டமிடலுக்கு ஏற்ப வானிலை முன்னறிவிப்புகள் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். மக்களின் நம்பிக்கையை அதிகரிக்க மேலும் பல மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திடீர் வெள்ளம், மேக வெடிப்பு, மின்னல், கடும் வெப்பம், பனிப்பொழிவு உள்ளிட்ட தீவிர வானிலை நிகழ்வுகள் குறித்து முன்கூட்டியே துல்லியமான தகவல்களை வழங்கவும் பேரிடர் அபாயத்தை குறைக்கவும் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு ஜிதேந்திர சிங் கூறினார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த ஆலையின் ஒரு பிரிவில் வார்ப்பு பணிகள் நடைபெற்றபோது திடீரென தீ பிடித்ததால் இந்த விபத்து நேரிட்டதாக எஃகு அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பொதுத்துறை நிறுவனமான ராஷ்டிரிய இஸ்பத் நிகம் லிமிடெட் விசாரணையை தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள மத்திய எஃகு ஆணையத்தின் 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மத்திய எஃகுத்துறை அமைச்சர் திரு குமாரசாமி, சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆகியோர் விபத்து நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எஃகு அமைச்சகத்தின் சார்பில் தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று திரு குமாரசாமி அறிவித்துள்ளார். உயிரிழந்தோர் குழந்தைகளின் கல்விச் செலவை எஃகு அமைச்சகம் ஏற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த விபத்து குறித்து ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மாநில தலைமைச் செயலாளர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பிரிவின் வடக்கு மண்டல மாநாட்டை சண்டிகரில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். உள்ளூர் அளவிலான திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் கூறினார். மாநில சட்டப்பேரவைகளில் இயற்றப்படும் சட்டங்கள் வருங்கால தலைமுறையினரின் நலனுக்கும்

எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார். மும்பை தாராவி பகுதி மறுசீரமைப்பு திட்டத்தில் மக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அப்பகுதி மக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். 2028 ஆண்டுக்குள் முதற்கட்டமாக 10,000 வீடுகளை கட்டி பயனாளிகளுக்கு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்தார். எபோலா வைரஸ் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ராஸ் அதானம் உகாண்டா சென்றுள்ளார். அங்கு எபோலா தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டின் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். உகாண்டா அதிபர் திரு யோவேரி முசுவேனியையும் திரு டெட்ராஸ் அதானம் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். தாக்குதல்களை நிறுத்துவதாக இஸ்ரேலும் ஈரானும் பரஸ்பரம் அறிவித்துள்ளன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விடுத்த அழைப்பை ஏற்று இரு நாடுகளும் சண்டை நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. இருப்பினும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மீதான ராணுவ நடவடிக்கையை மீண்டும் தொடங்கப் போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது. நாட்டின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரளா, மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் பி வி சிந்து, மால்விகா பன்சோத், லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி துருக்கியில் இன்று தொடங்குகிறது. வரும் 14 வரை நடைபெறும் இப்போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 300 அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் ஜோதி சுரேகா வென்னாம், தீபிகா குமாரி, யஷ்தீப் சஞ்சய், தீரஜ் பொம்முதேவரா, அதானுதாஸ் உள்ளிட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தம்புலாவில் இப்போட்டி காலை 10 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் காலை 7:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைந்து பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்க தான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடேக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
8: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
9: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043

0: 533367.
1: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
2: கோபி சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி.
3: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
2: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமார் எஸ் எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
4: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
5: வயது ஆக ஆக உறுப்புகளுடைய செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்கும். நம்ம ஆர்கன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீஜெனரேஷன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். வேகமாக பண்ணுற ஒரு விஷயத்த ஸ்லோவாக பண்ண ஆரம்பிப்போம். நோய்கள்னு பார்த்தீங்கன்னா சுகரு, பிளட் ப்ரெஷரு, ஐசைட் கம்மியாகிறது, அப்புறம் லங் ரிலேட்டட் இஷ்யூஸு, ஹார்ட் ப்ராப்ளம்ஸு, அப்புறம் வாதம் சார்ந்த நோய்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். வயதானவர்கள் யாரை கேட்டிங்கனாலும் கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, அப்புறம் வந்து மூட்டு வலிக்குதுன்ட்டு சொல்லுவாங்க. ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம உடம்புல அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடியில் டீஜெனரேஷனை நம்ம மோட்டிவேட் பண்ணிகிட்டே வந்திருப்போம். ஒவ்வொரு எலும்புகளும் அதை சார்ந்த தசைகளும் வந்து தளர்வை நோக்கி போகும்போது நாம் முதல்லயே உஷாராகிட்டு உடம்ப சீரமைக்கணும். அதை விட்டுடுறோன்ற பட்சத்தில் இது மாதிரியான நோய்கள் வந்து நம்ம சேரும். சரி, இதற்கு என்ன தீர்வு அப்படின்னா ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் நாம டயட்ல ரொம்ப கான்சியஸா இருக்கணும். நம்ம என்ன உணவு எடுத்துக்கிறோம், இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்டுருக்கலாம், இப்ப நமக்கு வயசாயிடுச்சு, இப்ப இந்த வயசான காலகட்டங்கள்ல உணவை ரொம்ப ரொம்ப கவனமா எடுத்துக்கணும். சாயங்காலம் 4-5 மணிக்கு மேல ஹெவியான ஃபுட்ஸை வந்துட்டு நம்ம தவிர்க்கிறது நல்லது. சூரியன் இருக்கும்போது உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா மத்தியான நேரங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஆரோக்கிய உணவுகளை எடுத்துக்கணும். கண்டிப்பா வந்துட்டு ஃபைபர் நிறைஞ்ச, சத்துக்கள் நிறைஞ்ச உணவை நம்ம எடுத்துக்கணும். குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு அந்த குவான்டிட்டியை ஃபில் பண்ற விதமா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஈவினிங்க்கு மேல வயதானவர்கள் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறத தவிர்க்கிறதும், நட்ஸ் எடுத்துக்கிறத தவிர்க்கிறதும் நல்லது. ஏன்னா ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற இனிப்பும் சரி, நட்ஸ்ல இருக்கிற எண்ணெயும் சரி, ஈவினிங்க்கு மேல செரிமானத்துக்கு கொஞ்சம் லேட்டா டைம் எடுத்துக்கும். அது அந்த அளவுக்கு வந்து வயதானவர்களுக்கு அட்வைசபிள் கிடையாது. என் வயது இருக்கிறவங்களுமே கூட சாயங்காலத்துக்கு மேல கொஞ்சம் ஹெவி ஃபுட்ஸ் வந்து தவிர்க்கிறது நல்லது. முதல்ல பெரிய பிரச்சனையா வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்த்ரைட்டிஸ் இஷ்யூஸ் தான். இதனால என்ன பண்ணுவாங்கன்னா வலி தாங்க முடியாது, வயதானவர்கள் இல்லையா. சோ வயதானவர்கள் அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, வலி தாங்க முடியல என்னால அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்ட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க, டேப்லெட்ஸ் எடுப்பாங்க. டேப்லெட்ஸ் வரைக்கும் ஃபைன், ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல உங்க பாடி சப்போர்ட் பண்ணாத பட்சத்துல டாக்டர்ஸ் வந்துட்டு ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சோ இந்த ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னும் போது வந்து அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்க்கிறது நல்லது. சோ இதையெல்லாம் நம்ம யோக பயிற்சியின் மூலமா எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடம்புல வாய்வு தங்காம பாதுகாக்கணும், நாம நேரத்துக்கு சாப்பிடணும். பவன முக்தாசனா 1 and 2 series இருக்கக்கூடிய ஜாயிண்ட்க்கு உண்டான எக்ஸசைசஸ் வந்துட்டு அப்பப்ப பண்ணணும். ஒன்னும் இல்ல, கை மூட்டுக்குள்ள ரொட்டேஷன் பண்றது, ஆங்கிள் வந்துட்டு பாதத்தை வந்து வலதுபுறமா 5 முறை ரொட்டேஷன், இடதுபுறமா 5 முறை ரொட்டேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரியான ரொட்டேஷனல் எக்ஸசைசஸ் வந்து அடிக்கடி பண்றது. கழுத்தை வந்து பொறுமையா திரும்பி இடதுபுறமும் வலதுபுறமும் திரும்பி திரும்பி பாக்குறது போன்ற பயிற்சிகளை நம்ம செய்யலாம். முழுமையான பவன முக்தாசனா பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா வாய்வு உடம்புல தேங்காது. அந்த வாய்வு வெளியேறும் போது இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு உடம்புல தேங்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கும். இவங்க என்ன விதமான பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்னா சப்போர்டட் தாடாசனா பயிற்சி பண்ணலாம். ஒரு செவரு, ஜன்னல் கம்பி இல்லைன்னா வந்துட்டு பக்கத்துல ஒரு கட்டில பிடிச்சுக்கிட்டு குதி கால்களை உயர்த்தி உயர்த்தி தாடாசன பயிற்சி பண்ணலாம். இந்த தாடாசன பயிற்சிய வயதானவர்கள் சேர்லயோ கட்டிலையோ உட்காந்துட்டு கூட குதி கால்களை தூக்கி தூக்கி இறக்கக்கூடிய பயிற்சிகளை தொடர்ச்சியா பண்ணலாம். இது உங்களுடைய ஹார்ட் ஹெல்த், உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன், வெரிகோஸ் வெயின் போன்ற நோய்களுக்கும் பலவிதமான நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த பயிற்சியை நாம அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணலாம். இதை தாண்டி வந்துட்டு பெரிய அளவு எக்ஸசைசஸ் வந்துட்டு எடுத்தோம் கவுத்தோன்ட்டு நம்ம முயற்சி எடுக்க கூடாது. ஏன் கேட்டீங்கன்னா இப்ப பிபி இருக்குன்னா எந்த ஒரு எக்ஸசைஸ், ஃபார்வர்ட் பெண்டிங்ஸ்

0: டன்னா பண்றாங்க. அப்ப பிபி இருக்கிறவங்க அந்த பயிற்சி பண்ணும்போது அதை அக்ரவேட் பண்ற மாதிரி இருக்கும்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை

மகளிர் சாம்பியன்ஷிப் 2026 போட்டியில எந்த அணி வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கான பொதறிவு கேள்வியா கேட்டிருக்கோம். சந்தசாரல் நிகழ்ச்சியில ஒலிக்க வருகிறது முதல் பாடல் சித்தா திரைப்படத்திற்காக. திபோனினன் தாமஸ் யுகபாரதி பிரதீப் குமார். யுகபாரதி பாடல் வரிகளில் திபோனினன் தாமஸ் இசையில, கார்த்திகா வைத்தியநாதன் பிரதீப் குமார் குரல்கள்.

0: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
1: சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, இசிஇ, சிடி.
0: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: கிருஷ்ணகிரி ஐசிஐசிஐ வங்கி அருகில் ஜே பி நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை ஜே பி மருத்துவமனை ஐசிஐசிஐ வங்கி அருகில் கிருஷ்ணகிரி.
1: சந்தச சாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக டக்கர் திரைப்படத்திற்காக விஷால் சந்திரசேகர் இசையில் வேக் பாடல் வரிகளில் அனிருத் சாஷா திரிபாதி குரல்களில்.

0: That's not her face. It's beyond that.
1: திருச்சி மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீலம் மற்றும் திருச்சி மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சந்தோஷ சாரல். நிகழ்ச்சியில் அடுத்ததாக டிஎன்ஏ திரைப்படத்திற்காக ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் இசையில் கார்த்திக் நேதா பாடல் வரிகளில் ஸ்ரீகாந்த் ஹரிஹரன், ஷீஷா பகவத்ஷ்லா குரல்களில்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
2: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

0: கவுன்சிலிங் கோட் 2683.
1: புதிய குரல்கள், புதிய ரசனைகள், புதிய உறவுகள். சேலம்ல இருந்து அறிமுக நேயர் காவ்யா கேட்டிருக்காங்க. மதராசி திரைப்படத்துல இருந்து
2: தங்கப்பூவே உன் கண்ணால தான் நின்றேன் நானே.
1: எஃப்எம்ல நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வாட்ஸ்அப் மூலமாவும் கேட்கலாம், எங்களுக்கு கால் பண்ணியும் பேசலாம். பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் உங்களுக்கான நிகழ்ச்சி நாள்தோறும் காலை 8-5 உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில்.
3: நெஞ்சு குழி தொட்டு போகிற அடியே அலையே.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில இன்னைக்கு கேட்டிருந்த பொதுறிவு கேள்வி, சாஃப் அதாவது சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன்ல மகளிர் சாம்பியன்ஷிப் 2026 போட்டியில எந்த அணி வெற்றி பெற்றதுன்னு தான் கேட்டிருந்தோம். சரியான விடை நம்மளுடைய இந்திய அணி தான் வெற்றி பெற்றிருக்கு. 6வது முறையா பாத்தீங்க அப்படின்னா டைட்டில வின் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷனுடைய 2026 மகளிர் சாம்பியன்ஷிப்பை இந்திய அணி பெற்றிருக்காங்க. சந்தோஷ சாரல நிறைவு பாடலாக ஓமன பெண்ணே திரைப்படத்திற்காக.

0: நிறைவுக்கு வருகிறது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சீதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேரம் காலை 8 மணி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று June 9 சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று பாரதி சொல்லிக் காட்டுகிற இலக்கியம் எது என்று இலக்கிய மாணவரிடத்தில் கேள்வி கேட்டால் பலர் உடனடியாகவும் சில தயங்கியும் சொல்லுகிற பதில் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம் என்று சிறப்பித்து சொன்னாலும் அதற்கு இசைத்தமிழுக்கென்று தனித்த இடத்தை கொடுத்த பெருமைக்குரியது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை செய்யுளாக மட்டுமே படித்து பழகியிருக்கிற நமக்கு அது இசையின் நுட்பங்களை எடுத்து கூறுகிறது என்கிற அனுபவத்தை அடிக்கடி உணர்த்தி காட்டுகிறவர் என் பெருமைக்கும் அன்புக்கும் உரிய இசைக்கலைஞர் அரிமளம் சுபத்தனாவன் அவர்கள். அவர் தனக்கு முன்னோடியாக கொள்ளுகிற ஒருவராக குடந்தை பா சுந்தரேசனாரை குறிப்பிடுவார். இன்று அவரது நினைவு நாள். சிலப்பதிகாரத்தை நினைக்கிற பொழுதெல்லாம் உடன் எண்ணக்கூடிய மனிதர்களில் ஒருவராக பன்னாராய்ச்சி வித்தகர் குடந்தை பா சுந்தரேசனார் திகழ்கிறார். சிலப்பதிகாரத்தின் இசைக்கூறுகளை தமிழர்களின் செம்மாந்த இசை புலமையை எளிய தமிழில் இசையோடு எடுத்து இயம்பிய பெருமைக்குரியவர். தஞ்சை மாவட்டத்து குடந்தையில் வாழ்ந்த பஞ்சநதம்பிள்ளை குப்பம்மாள் தம்பதியருக்கு குழந்தையாக பிறந்தவர் இவர். வறுமையின் காரணமாக பள்ளி வகுப்பு அளவிலேயே 4ஆம் வகுப்போடு நின்றுவிட்ட போதிலும் இவர் கல்வி அறிவு இவருடைய ஆர்வத்தின் காரணமாக மிகுதிப்பட்டது. இளம் வயதில் நகைக்கடை ஒன்றில் வேலை பார்த்ததாக இவரை குறிப்பிடுவார்கள். அது வயிற்றுப்பாட்டிற்கு என்றாலும் வாழ்க்கை பாட்டிற்காக இசைப்பாட்டை எடுத்துக்கொண்டவர் அவர். இசை நூல்களை தன் ஆர்வத்தின் காரணமாக ஏற்று படித்த அவர் பின்னாலே அதில் ஆழ்ந்து தோய்ந்து அதன் மூலமாக பல அபூர்வமான செய்திகளை வெளிக்கொண்டு வந்து புகழ் பெற்றவராக திகழ்ந்தார். தமிழ், தெலுங்கு, இந்தி, சமஸ்கிருதம் ஆகிய 4 மொழிகளையும் அறிந்தவர் என்றும் இவர் குறித்து சொல்லுவார்கள். சிலப்பதிகாரத்திலும் திருமுறைகளிலும் சிற்றிலக்கியங்களிலும் தோய்ந்த இவர் இசை வழியாகவே இவற்றை உணர வேண்டும் என்பதற்காக ஊர் ஊராக சென்று பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், சிலப்பதிகாரம் போன்ற நூல்களை பாடி விரிவுரை செய்தவராக இவர் திகழ்ந்திருக்கிறார். மூவர் தேவாரத்தை முறையிற பாடி அதில் அமைந்திருக்கும் பண் அழகையும் பண்ணின் இயல்பையும் எடுத்துக்காட்டும் வல்லவராக இவர் திகழ்ந்திருக்கிறார். குமரகுருபரின் தொடு

0: கொடுக்கும் கடவுட் பழம்பாடல் என்கிற பாடலை இவர் குரலில் கேட்கிற பொழுது அந்த அமுத தமிழ் நிரம்பி வழியும் என்று சொல்லுபவர்களை நான் கேட்டிருக்கிறேன். அருள் திரு விபுலானந்த அடிகள் தாம் இயற்றிய யாழ் நூலை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அரங்கில் அரங்கேற்றம் செய்த போது இவர் பண்ணி சிரித்து உறுதுணை புரிந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி. இவருடைய புலமை அறிந்ததினாலேதான் பன்னாராய்ச்சி வித்தகர் என்கிற பட்டம் கொடுத்து இவரை சிறப்பித்தார்கள். இசைத்தமிழ் பயிற்சி நூல் முதல் 5 இசை பண்கள், முதல் 5 இசை நிரல், முதல் 6 இசை நிரல், முதல் 7 இசை நிரல் ஆகியன இவர் எழுதிய நூல்கள். நித்திலம், காவியங்களில் இசை நாடகம், இசைத்தமிழ் நுணுக்கம் ஆகிய தொடர் கட்டுரைகளை தந்த அவர் பஞ்ச மரபு இசை என்கிற இசை நூலையும் பதிப்பித்து பெருமை கொண்டார். அண்மையில் 100 ஆண்டு விழா கண்டிருக்கக்கூடிய இந்த பேரறிஞரின் பணிகளை நாம் மறந்துவிட முடியாது. முத்தமிழ் என்று நாத்தெழும்பு ஏற நாம் பேசிக் கொண்டிருந்தாலும் இசைத்தமிழையும் நாடகத்தமிழையும் நாம் மெல்ல மெல்ல மறந்து வருகிறோம். திரை இசை பாடல்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வருகிற தமிழர்களின் வாழ்க்கையில் மரபார்ந்த பன்னிசையை மீளவும் நினைவுபடுத்துவதற்கு குடந்தை சுந்தரேசனார் போன்றவர்கள் நினைக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை இன்று அவருடைய நினைவு நாள் அன்று நினைவூட்டுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் நிறைவும் கொள்கிறேன். நினைவு நாளில் மட்டும் நினைக்கத்தக்கவர் அல்லர் சுந்தரேசனார். என்றென்றும் சிலப்பதிகாரத்தோடு இணைத்து சிந்திக்க கூடியவர் என்பதை இந்த நாளில் இன்று ஒன்று நன்று என்பதாக உணர்த்து காட்டுவதோடு பாடம் நடத்துகிற போதும் படிக்கிற போதும் சிலப்பதிகாரத்தை அதற்கான யாப்பிசையோடு பாடி பயின்றால் மனதில் மிக எளிதாக தங்கிவிடும் என்பதை என் வகுப்பறை நினைவுகள் ஞாபகத்திற்கு கொண்டு வருகின்றன. மேடையில் அதுபோல பாடி அந்த தொடர்களை என் மனதில் பதித்த அத்துணை சான்றோர்களையும் இந்த நல்ல நாளில் நினைவு கூர்கிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: நேரம் காலை 8:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய். 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
1: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கணும். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
5: சிவில், மெக்கானிக்கல், EEE, சிடி.
4: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
0: பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் உங்களுக்கான நிகழ்ச்சி. ரொம்ப நாளா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நேயர்களாக இருந்தாலும் சரி, இப்போதான் எஃப்எம் டியூன் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன். ஆனா வந்து எஃப்எம்ல நான் பேசினது இல்லைங்க, எஃப்எம்ல எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க பேசலாம். 0043-42-24-40-30 இந்த எண்ணிற்கோ, 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்கள் அழைத்தும் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருந்தும் எங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம். 0043-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்களுடைய ஊர் பெயரும் அனுப்பி வைங்க. பொனியின் புதுப்புனல்ல முதல் பாடலை கேட்டிருக்காங்க. திருப்பத்தூர்ல இருந்து சூர்யா கேட்டிருக்காரு. ரெட்ரோ திரைப்படத்திற்காக அவர் கேட்டுக்கூடிய அந்த பாடல்.

0: சன்ஃப்ளவர் ஆயில். மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய

0: பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள் அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இது பொன்னியின் புதுப்புணன். தர்மபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 1000 கனஅடியாக குறைந்துள்ளது. பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் சலுகை பாதர்பேட்டை பெரியசாமி.
2: சரிங்க பெரியசாமி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க.
2: சரிங்க, எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம்லாம்?
3: இப்போ ஒரு 6 மாசமாவே கேட்டுட்டு இருக்கேன் எஃப்எம்.
2: கேட்டுட்டு இருக்கீங்க, எப்படி? ஆனா 6 மாசத்துல இன்னைக்குதான் என் லைன் பிடிக்கணும்னு தோணி இருக்கு உங்களுக்கு?
3: ஆமாமா, இன்னைக்குதான் லைனே கிடைக்குதுங்க.
2: இன்னைக்குதான் கிடைக்குதுங்க, போங்க அப்படிங்கிறீங்களா? சரி, விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா?
3: காலையிலேயே நான் 3:30 ஸ்டார்ட் பண்ணிடுறேன் மேடம்.
2: சரிங்க சரிங்க. சரி, என்ன பாடல் கொடுக்கலாம்?
3: சரி, உங்களுக்கு புது படத்துல உங்களுக்கு பிடிச்ச பாடல் நல்ல பாடல் கொடுங்க மேடம்.
2: சரிங்க, கொடுத்துருவோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில பங்கு பெறுங்க, இணைப்புக்கு வாங்க. நன்றிங்க.
3: நன்றிங்க மேடம், நன்றி, வணக்கம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ஆர்கேஜி நெய். ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தினுடைய நேற்றைய மஞ்சள் விலை நிலவரம் விரலி மஞ்சள் குவிண்டாலுக்கு 11,008 ரூபாய் முதல் 14,399 ரூபாய் வரையிலும், மஞ்சள் கிழங்கு குவிண்டாலுக்கு 10,029 ரூபாய் முதல் 13,220 ரூபாய் வரையிலும் விற்பனையாகியுள்ளது.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: ஆஹா, செம்ம வாசனை.
4: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
7: பணியின் புது புனல் நிகழ்ச்சியில அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமாக பாடல் கேட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரியிலிருந்து சார்மிகா கேட்டிருக்காங்க. மாறா திரைப்படத்திற்காக அவங்க கேட்டக்கூடிய அந்த பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி சரி.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனியில சமைச்சு கொடுத்தேன்.
4: ஆஹா, சம்ம வாசனை! அட்டாங்க அம்மா, எங்க?
3: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கை பக்குவெல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கணும். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
1: ஆர்கேஜினை, உலகம் விரும்பும் சுவை.
5: பணியின் புது புனல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரங்கம்பாளையம் சத்யா நகர்லேருந்து பழனிசாமி கேட்டிருக்காரு. அவருக்காக ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்திற்காக.

0: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்கேஜி நெய் 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை. நேயர்களை தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தர்மபுரி.
1: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியருக்கும் ஞான சம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். பெரிய புராணத்துக்கு என்ன சிறப்பு என்றால், ராமாயணம் வடமொழியிலிருந்து வந்தது. வால்மீகி எழுத தமிழில் கம்பன் எழுதினார். மகாபாரதம் வடமொழியிலிருந்து வந்தது. வியாசர் எழுத பெருந்தேவனார், வில்லிபுத்தூரார், அதேபோல பாரதியார் போன்றவர்கள் அந்த பாரதத்தை பிற்காலத்திலே தொகுத்து பாடினார்கள். ஆனால் பெரிய புராணத்துக்கு என்ன சிறப்பு என்றால், அது வழி நூல் அல்ல, இது முதல் நூல். வழி நூல் என்பது நாம் பிற மொழிகளிலிருந்து நம் மொழிக்கு மொழிமாற்றம் செய்து கொள்வது. பெரிய புராணத்தை ஏன் பாடினார், பாட வேண்டிய அவசியம் என்ன? சேக்கிழார் முதலமைச்சராக இருந்தபோது அந்த மன்னன் குலோத்துங்க சோழன் தினசரி கதைகள் கேட்பானாம், கதை சொல்ல ஆட்கள் வருவார்களாம். அதை பார்த்து கொண்டிருந்த சேக்கிழார் சொன்ன

0: ஆறாம் ஏன் சாதாரண அவக்கதைகளை கேட்கிறீர்கள்? வாழ்க்கைக்கு பயனற்றவை. நம்ம வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் டைம் பாசிங். எதுக்காக? சிவக்கதைகளை கேளுங்கள், பயனுண்டு, இம்மைக்கும் மறுமைக்கும் உண்டு. அப்படியானால் அதை சொல்லுங்கள், நீங்களே சொல்லலாமே என்று மன்னன் சொல்ல, 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை தானே பாடி அரங்கேற்றம் செய்கிறார் சேக்கிழார். அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட கள ஆய்வு மிகச்சிறந்தது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் தனக்கு முன்னோடியான சில நூல்களை கையில் எடுத்துக்கொள்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள், 63 நாயன்மார்கள் ஒருவராகிய தேவாரம் பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு முறை திருவாரூர் கோயிலுக்குள் செல்ல, அங்கே வாசலில் இருந்த அடியார்கள் அவரை பார்த்து வணக்கம் சொல்ல, இவர் இறைவன் மீது இருந்த நாட்டத்தால் அவர்களை கவனியாது சென்று விட்டார். அவர்கள் வர்ணே வருத்தமடைந்து, சுந்தரமூர்த்தி நம்மை மதிக்கவில்லை, புறகு என்று ஒதுக்கிவிட்டார்களாம். உள்ளே போய் சிவபெருமானை வணங்கியிருக்கிறார். சிவபெருமான் சொன்னாராம், உன்னை அவர்கள் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். நான் உன்னை பார்க்கத்தானே வந்தேன் என்றார் சுந்தரர். என்னை பார்க்க வந்தாலும் என் அடியார்களை நீ மதிக்க வேண்டாமா? நீ முதலில் அவர்களை போய் வணங்கு. அதற்குள்ளே வெளியில் பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் சிவபெருமானை தானே பார்க்க போனார், அதனால் என்ன தப்புன்னு சிலர் கேட்டாங்க. அப்போ சிவபெருமானையும் புறகு அவரையும் ஒதுக்கி வைட்டாங்க. சிவன் சிரித்தாராம், உன்னை ஒதுக்குனதோடு மட்டாமல் என்னையும் ஒதுக்கிட்டாங்க, முதல்ல நீ போய் அவர்களை பாடு அப்படின்னார். 63 நாயன்மார்களை இன்றைக்கி நம்ம சினிமாவில் ஒன்லைன் ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஒவ்வொரு அடியாருடைய வாழ்க்கையையும் ஒரு வரியில் சொல்லியிருப்பார் சுந்தரர். அதுதான் மூலக்கதை பெரிய புராணத்துக்கு. தில்லைவாள் அன்னநதம் அடியார்க்கு மடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு மடியேன், இல்லையே என்னாது இயற்பகைக்கு மடியேன் என்று 63 நாயன்மார்களுக்கும் ஒரு ஒரு அடியிலே வரலாற்றை சொல்லியிருப்பார். அது பெரிய புராணத்தினுடைய தொடக்கம். 63 நாயன்மார்களை அவர் சொல்லியிருப்பார். அதேபோல் நம்பியாண்டார் நம்பி பாடிய திருவந்தாதி என்ற அந்த பாடல் மூலமாக இதே மாதிரி நாம் அடியார்கள் வரலாற்றை அறிகிறோம். இவற்றையெல்லாம் மூலமாக வைத்துக்கொண்டு பெரிய புராணத்தை பாடிய சேக்கிழார் தான் தொடங்குவதற்கு முன்பாக கலாய்வு செய்து, ஏனென்றால் அதில் அத்தனை சாதி பெருமக்களும் 60 நாயன்மார்களாக இருக்கிறார்கள். திருக்குறிப்பு தொண்டர், சலவை தொழிலாளி, இப்படி அத்தனை பேரும் இருக்கிறார்கள். வீரர்கள் இருக்கிறார்கள், அந்தணர்கள் இருக்கிறார்கள், சத்திரியர்கள் இருக்கிறார்கள், அத்தனை பேர் இருக்கிறார்கள். அவர்கள் வரலாற்றையெல்லாம் தொகுத்து பாடலாக பாடுவதற்கு முன்பாக அவர் தில்லையிலே சென்று எம்பெருமானத்திலே அடியெடுத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டாராம். கலெக்டர் வந்து திறந்து வைப்பார், முதலமைச்சர் தொடங்கி வைப்பார், பிரதம மந்திரி கூடியே சிப்பார் என்பது போல சிவபெருமான் அவருக்கு உலகலாம் என்று அந்த சொல்லை எடுத்து கொடுத்தாராம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மெலிவேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவாம். இதுதான் அந்த பாடல். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: ஒப்பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: sunflower oil.
1: Mecheri, the Kaveri Paramedical Campus.
2: BPT Physiotherapy, BSc Nursing, Bachelor of Pharmacy, Diploma in Pharmacy, Diploma in General Nursing ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: The Kaveri Paramedical Campus, Mecheri, Salem. மேலும் விவரங்கள்

0: பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் 8:40 ஆயிற்று. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்க்காடு பண்பலை 103.7. பொன்னியின் புதுப்பு நல்ல அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமாக பாடலை கேட்டிருக்காங்க. கோவை மூக்கனூர்ல இருந்து சண்முக சிவகுமார், மலர்கொடி, சபரி பிரியா, சரோஜினி இவங்க எல்லாரும் இணைந்து கேட்டிருக்காங்க. சிவாஜி திரைப்படத்துக்காக அவங்க கேட்டக்கூடிய அந்த பாடல்.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனி துடி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தடவென தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட கட.

புடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தட தட தடவென அதிர்கிற வெயிலடி கட கட கடவென.

0: கேள்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
2: சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது
4: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: 1816 வருஷம் செப்டம்பர் மாதம் 11 பிரான்ஸ் தேசத்தில் உள்ள ஒரு மருத்துவமனை. அங்கே ஒரு இளம் டாக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஆஸ்பத்திரியில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறார். அவர் பேர் ரெனே லெனக். அவர் அன்னைக்கு காலையில் அந்த மருத்துவமனையில் அப்படியே ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கிறார். வார்டில் ஒரு படுக்கையில் ஒரு இளம் பெண் படுத்துருக்கிறா. அந்த பொண்ணுக்கு இருதய நோயாக இருக்கலாம்ங்கிறது மற்ற டாக்டர்கள் சந்தேகம். அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தருடைய இருதய துடிப்பை தெரிஞ்சுக்கணும்னா நோயாளியின் மார்பில் டாக்டர் வந்து காதை வச்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறது வழக்கம். ஆனால் இந்த பெண்ணும் வந்து இளம் பெண், அந்த டாக்டரும் புதுசாக சேர்ந்துருக்கிறவர், அதனால் பரிசோதனை பண்ண தயங்கினார். கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது அவருக்கு. அதாவது அன்றைக்கி விடியற் காலையில் தோட்டத்தில் அப்படி வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ சின்ன பசங்கள்லாம் ஒரு மரக்கட்டையை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம். அதை அவர் பார்த்துருக்கிறார். அது என்ன விளையாட்டுனா ஒரு நீளமான மரப்பலகை. அதில் ஒரு முனையில் ஒரு பையன் தன்னுடைய காதை வச்சுக்கிட்டு இருக்கிறான். மறுமுனையில் இன்னொரு பையன் அந்த மரப்பலகையை ஒரு ஆணியால் கீறிக்கிட்டு இருக்கிறான். ஒரு முனையில் ஆணியால் கீறும் பொழுது மறுமுனையில் காதை வச்சுருக்கிற பையனுக்கு அந்த சத்தம் துல்லியமாக கேட்குது. அந்த டாக்டருக்கு காலையில் பார்த்த இந்த விளையாட்டு ஞாபகத்துக்கு வந்துட்டுது. உடனே என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு நீளமான காகிதத்தை எடுத்தார். அதை அப்படியே உருளை மாதிரி உருட்டினார். ஒரு முனையை அந்த நோயாளியின் மார்பில் இடது பக்கம் வச்சார். இன்னொரு முனையில் தன்னுடைய காதை வச்சார். என்ன

0: ஆச்சரியம். நோயாளியின் மார்பில் நேரடியாக காதை வச்சு கேட்குறத விட துல்லியமாக கேட்டுது இதய துடிப்பு. இதய துடிப்பு மட்டும் இல்லை, மூச்சு இழுத்து விடுறது, திரவப் பொருள்களின் அசைவு, எல்லா சத்தமும் தெளிவாக கேட்குது. கிரேக்க மொழியில் ஸ்டெத்தாஸ் அப்படின்னா மார்பு, ஸ்கோப்பின் அப்படின்னா பார்ப்பதுன்னு அர்த்தம். அதனால் டாக்டர் ரெனே லெனக் தான் கண்டுபிடிச்ச கருவிக்கு ஸ்டெதஸ்கோப் அப்படின்னு பேர் வச்சார். அவரே வந்து முதல் மாடலையும் செஞ்சார். அளவு ரொம்ப பெருசாக இருந்தது, சுலபமாக எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம், அது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அது. அதனால் அவரே அதை அப்புறம் ரெண்டு பிரிவாக தயார் பண்ணார். இது ரெண்டு துண்டையும் டாக்டர் தன்னோட கோட்டு பாக்கெட்டில் வச்சுக்கலாம், தேவைப்படுறப்ப எடுத்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்படி தான் அவர் ஆரம்பத்தில் பண்ணார். தன்னுடைய இந்த கண்டுபிடிப்பை பற்றி அவர் ஒரு புத்தகம் எழுதினார், நிறைய விற்றுது, புகழும் பணமும் சேர்ந்தது. பணமும் புகழும் வந்து சேர்ந்தது மாதிரியே அவருக்கு ஒரு நோயும் வந்து சேர்ந்தது. அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அவர் கண்டுபிடிச்ச கருவி தான் உபயோகப்பட்டு தான். அவரே அதை கண்டுபிடிச்சார். அவருக்கு வந்திருந்தது காச நோய். 1826 ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி உலகத்தின் முதல் ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடிச்ச டாக்டர் ரெனேலன காலமானார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி மரத்தால் செஞ்சு வச்சுருந்த ஸ்டெதஸ்கோப்பை தனக்கு வேண்டியப்பட்ட ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து, என்னுடைய சொத்துக்கள்லே ரொம்ப வசந்தது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் மூணு வெள்ளக்காரங்க சேர்ந்து இந்த கருவியில் சில மாற்றங்களை பண்ணாங்க. ஆனால் 1829 லண்டனில் டாக்டர் நிக்கோலஸ்ங்கிறவர் ஒரு காதால் இதய துடிப்பை கேட்குறத விட டாக்டர் ரெண்டு காதாலையும் கேட்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழித்து 1852 ஜார்ஜ் காமான் அப்படிங்கிறவர் ரப்பர் டியூப்புகளை உபயோகப்படுத்தி ரெண்டு காதாலையும் கேட்குற மாதிரி ஒரு புதிய வடிவத்தை அதுக்கு கொடுத்தார். அதுக்கு பிறகு அது படிப்படியாக எவ்வளவோ மாற்றங்கள் இருந்தாலும் ஆரம்பத்தில் டாக்டர் ரெனேல் எனக்கு உருவாக்கின அடிப்படை மாடலை யாரும் மாற்றி அமைக்கலைங்கிறது தான் முக்கியமான விஷயம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்பத்திரி, அதில் ஒரு நோயாளி, காலை நேரத்தில் நர்ஸு அந்த பக்கமாக போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒரு நர்ஸு நர்ஸுன்னு கத்துறார். நர்ஸு அவசரமாக ஓடி வந்து என்ன விஷயம்னு கேட்டாங்க. சிஸ்டர், இங்கே பாருங்கள், உங்கள் டாக்டரை என் நெஞ்சில் அவர் காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னார் நோயாளி. சிஸ்டர் பதட்டப்படாமல், அதனால் என்ன, இந்த டாக்டர் பழமையான விஷயங்களில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர், அதனால் ஸ்டெதாஸ்கோப்பை உபயோகப்படுத்தாமல் காதை வச்சு கேட்குறார், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னாங்களாம். ஐயோ, அதுக்காக இல்லை சிஸ்டர், இவர் என் நெஞ்சு மேலே தலையை வச்சது நேற்று ராத்திரி 9 மணி, இப்போ விடிஞ்சு போச்சு, இன்னமும் தலையை எடுக்கவே இல்லை, அதுக்காக தான் சந்தேகப்பட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: Viking Bunions and Briefs.
1: பொன்னின் புதுப்பு நாள் நிகழ்ச்சியில நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க. ஓமலூர்ல இருந்து பிரியதர்ஷினி கேட்டிருக்காங்க. பைசன் திரைப்படத்திற்காக அவங்க கேட்டக்கூடிய அந்த பாடல்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிறைவுக்கு வருகிறது ஜியா பொன்னியின் புதுப்புனல். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாடல் கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்துறை நேயர்களுக்கும் நன்றிகள். நேரம் காலை 9 மணி, இனி கேட்கலாம்
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்சி இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் தொடர்புக்கு 7598216149. தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: ஒரு மனிதர் மரணத்தின் தலைவாசலில் படுத்திருந்தார். அந்த மகத்தான மாமனிதருக்காக உலகமே தன் இரண்டு கண்களால் அழுது கொண்டிருந்தது. அவர் நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தது. அந்த தருணத்தில் மருத்துவர்கள் அவருக்காக அறுவை சிகிச்சைக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். அறுவை சிகிச்சைக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்த தலைமை மருத்துவரை அவர் அழைத்தார். இன்றைக்குத்தான் எனக்கு அறுவை சிகிச்சையா? ஆமாங்கய்யா, இதை ஒரு நாள் தள்ளி வைக்கலாமா? தலைமை மருத்துவர் பதறி போனார். எந்த நேரத்திலும் உங்களை யமன் எட்டி பிடிக்க காத்திருக்கிறான். காலன் உங்கள் காலடியில் கூடுகட்டு ஆசைப்படுகிறான். ஒவ்வொரு நொடியும் ஆபத்தான நொடி. இப்பொழுதே அறுவை சிகிச்சை நடக்க வேண்டும். உடனே அவர் சொன்னார், எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள். நான் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் அவகாசம் கிடைத்தால் அந்த புத்தகத்தை படித்து முடித்து விடுவேன். அந்த புத்தகத்தை படித்து முடித்த பிறகு உங்கள் அறுவை சிகிச்சை நடந்தது தோற்று போனால் கூட இந்த உலகத்தை விட்டு விடு, அந்த புத்தகத்தை படித்தவனாகவே விடைபெறுவேன் என்றாராம். யார் அந்த மகத்தான மாமனிதர்? அண்ணா அண்ணா என்று அன்பொழுக அழைக்கப்படுகிற அண்ணா என்ற அற்புதமான மாமனிதர். இப்படி எத்தனை எத்தனை மகத்தான மாமனிதர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தில் அறிவின் தேடலுக்காக அர்ப்பணித்தவர்கள். சுவாமி விவேகானந்தர் எதையும் வாசிப்பதில் வேகமாக வாசித்து விடுவார். சர் ஜான் லூபக் என்பவர் எழுதிய ஒரு பெரிய புத்தகம், அதை நூலகத்திலிருந்து எடுத்து போன சில நாட்களிலேயே சுவாமி விவேகானந்தர் அந்த புத்தகத்தை வாசித்து முடித்து விட்டார். திரும்ப கொண்டு வந்த அந்த புத்தகத்தை நூலகத்தில் கொடுத்த போது நூலகருக்கே ஆச்சரியம். இந்த புத்தகத்தை எப்படி அதற்குள் படித்து முடித்திருக்க முடியும் என்று சந்தேகக்கண்ணோடு பார்த்தார். சுவாமி விவேகானந்தர் அவர் உணர்வை புரிந்து கொண்டு சொன்னார், இந்த புத்தகத்தில் எங்கு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று நூலகரிடம் சொன்னார். நூலகர் எண்ணற்ற கேள்விக்கணைகளை அந்த புத்தகத்திலிருந்து சுவாமி விவேகானந்தரிடம் கேட்டார். அத்தனைக்கும் சுவாமி விவேகானந்தர் அருமையாக பதில் சொன்னார். இதுதான் கற்றலில் இருக்கிற மன ஒருமைப்பாடு. அந்த மன ஒருமைப்பாடு தான் இன்றைக்கு இளைஞர்களுக்கு தேவைப்படுகிறது. சோவியத் புரட்சியை வென்றெடுத்த போது லெனின் சொன்னார், இளைஞர்களை பார்த்து திரண்டு நின்ற இளைஞரிடம் சொன்னார், இளைஞர்களே உங்களுக்கு 3 கடமைகள் காத்திருக்கின்றன என்றார். இளைஞர்கள் வேகமாய் கேட்டார்கள், என்ன எங்கள் முதல் கடமை? லெனின் சொன்னார், படியுங்கள். என்ன 2வது கடமை என்று கூட்டம் கேட்டது. படியுங்கள் படியுங்கள் என்றார். என்ன 3வது கடமை என்று கூட்டம் கேட்டபோது படியுங்கள் படியுங்கள் என்று சொன்னார் லெனின். இந்த தலைமுறை கற்பதற்காக தன்னை எப்போதும் தயார் செய்து கொள்ள வேண்டும். கடந்த கால தலைமுறை கற்பதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டது.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கி

குன்றக்குடி பொன்னம்பள அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 9:05. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்கவிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேலா.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
3: நீங்க எங்க படிச்சீங்க?
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
6: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders, ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500 509984.

மனித வாழ்க்கை என்பது தினந்தினம் பல்வேறு சூழ்நிலைக்கிடையில் பயணம் செய்கின்றோம். அந்த வகையில் பயணத்தில் சில நேரங்களில் தொய்வின் காரணமாகவோ அல்லது தன்னுடைய பொறுப்பின்மையினாலும் குறிப்பாக சோம்பேறித்தனத்தினாலும் நிறைய விஷயங்கள் விலகி போயிருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு சோம்பலும் விளைவும். சோம்பலும் விளைவும் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்கள் வாழ்க்கையில் சோம்பலால் தவறவிட்ட வாய்ப்புகள், அதனால் ஏற்பட்ட விளைவுகள் பற்றி நேயர்கள் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். நேயர்கள் நிகழ்ச்சியில் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேயர்கள் 043342 என்ற முன்னிணிப்போடு, 244030 என்ற எண்ணோடு, 94868110 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்கள் 244031 என்ற எண்ணோடு, 94865 2025 என்ற எண்ணில் அழைத்து பங்கேற்கலாம். இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு சோம்பலும் விளைவும். நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா காலை எழுந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து உறங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பணிகளாகட்டும் அன்றாட வாழ்க்கை பயணங்களாகட்டும் பயணித்து கொண்டே தான் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நாமளே நம்ம உடல் சோர்வுகளாகட்டும் மனசோர்வுகளாகட்டும் ஒரு சோம்பேறித்தனம் ஒன்று வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி சோம்பேறித்தனத்தினால தவறவிட்ட நிறைய வாய்ப்புகள் இருக்கும், நிறைய விளைவுகளும் இருக்கும். அதனால் நிறைய விளைவுகளும் இருக்கும். அந்த மாதிரி விளைவுகள் நம் மனதை நிறைய வந்து பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். அந்த மாதிரி விளைவுகளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருந்தால் அதை நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நேர்கள் நிகழ்ச்சியில் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 244030 என்ற எண்ணோடு, 94868110 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 244031 என்ற எண்ணோடு, 94866520 2025 என்ற எண்ணில் அழைத்து பங்கேற்கலாம். நேயர்கள் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.

0: ஐயா, சேலம் மாவட்டம் செம்மாண்டப்பட்டி விஸ்வநாதன் பேசுறேன்.
1: விஸ்வநாதன் ஐயா சொல்லுங்க.
0: சிறப்பான ஒரு தலைப்பு கொடுத்ததுனால வந்து முதல்லயே வந்துடணும்னு நான் முயற்சி பண்ணேன்.
1: கண்டிப்பா முதல்லயே வந்துட்டீங்கய்யா.
0: அதாவது இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எங்க தொழில் வந்து நெசவு தொழில் தான். நெசவு தொழில அந்த பாவு போட்டு கொடுக்கற வேலையை வந்து தொடர்ந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: சரிங்கய்யா.
0: அதுல வந்து ஒரு 10 தறி இருக்கிற ஒரு ஓனர் வந்து எங்க பாவங்கள்லாம் ஒரு மாசத்துக்கு வந்து 8 பாவ் 9 பாவ் வரும் கட்டாயம். நீங்க வந்து அதை வந்து நீங்க ஒரு ஒரு தடவை வந்து இங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் கொஞ்சம் அந்த சோம்பல்ல போறதுக்கு வந்து கொஞ்சம் சங்கடப்பட்டுக்கிட்டு, சரி நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி, நான் அடுத்த வாரத்துல போலாம், பாவங்க 2-3 பாவ் இருக்குது அப்படிங்கிட்டு அதை நான் தவற விட்டேன். திருப்பி நான் அங்க போகும்போது வந்து அதை வந்து வேற ஆளுங்க செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க.
1: சரிங்க.
0: அந்த தருணத்தை இந்த இடத்துல நாம பண்பலையில பகிர்ந்துக்கலாம்.
1: நிச்சயமா ஒரு விஷயத்த வந்து தள்ளி போடும் போது பாத்தீங்கன்னா அதனுடைய பின் விளைவுகள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை உயர்த்ததுக்கு கூட வந்து அந்த விளைவுகள் இருந்திருக்கும் இல்லைங்களா. அதை நம்ம தவற விடும் போது நிறைய வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும்.
0: கண்டிப்பா அப்படிதாங்க நடந்து பாத்தீங்க.
1: கண்டிப்பா அந்த சோம்பேறித்தனத்தை கண்டிப்பா இனியிலிருந்து இனி வரும் காலங்கள்லிருந்து நம்ம வந்து விலகிட்டு அந்த விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணா அந்த முயற்சியை வந்து உடனே செஞ்சிடணும் இல்லைங்களா.
0: ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க.
1: சிறப்பா சொல்லிருக்கீங்க, நன்றிங்க. நிகழ்ச்சியில் விளம்பரத்தை தொடர்ந்து இணையலாம்.
2: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின் உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றைய விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு சோம்பலும் விளைவும். நேர்கள் தங்கள் வாழ்க்கையில் பயணித்த பல்வேறு சோம்பல் தவறுவிட்ட வாய்ப்புகளும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளை பற்றியும் தங்களுடைய கருத்துக்களை நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். நம்ம அழகான ஒரு நேயர் வந்து சிறப்பாக வந்து சொல்லியிருந்தார், கண்டிப்பாக அந்த நேரம் அதாவது இன்றைக்கி போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி வர சொல்லியிருந்தாங்கலாம், கண்டிப்பாக அந்த நிமிஷம் அந்த நேரம் முன்னாடியே வந்து போய் பார்த்தோமா அதற்கான பலன் வந்து கிடைக்கும் இல்லைங்களா. இல்லை இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமே பார்த்திங்கன்னா அந்த சோம்பேறித்தனத்தினுடைய முதல் படியாக இருக்கும். அந்த முதல் படி தான் நம்மளுடைய தோல்வியினுடைய வளர்ச்சியினுடைய தடையாகவும் இருக்கும். அந்த வகையில் இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.

0: நிகழ்ச்சியில் விளம்பரத்தை தொடர்ந்து இணையலாம்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.

0: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்க.

0: பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள் 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேலா. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பழமொழிகள் அறிஞர்களாகட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா எழுந்திருங்கள் விழித்திருங்கள் இலக்கை அடையும் வரை நிற்காதீர்கள். சுவாமி விவேகானந்தரின் அந்த அருமையான வரிகளோடு பார்த்தீங்கன்னா வந்து சோம்பலை வென்று தொடர்ந்து உழைத்தால்தான் சாதனை சாத்தியமாகும். கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலைப்பு வந்து சோம்பலும் விளைவுகளும் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பயணித்த அல்லது சோம்பலால் தவறவிட்ட வாய்ப்புகளை அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் பற்றி நிகழ்ச்சியில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம் ஐயா, யாருங்கிருந்து?
1: அன்பு சோதர் செல்வராஜ் அவர்களுக்கு காலை வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யாருங்கிருந்து?
1: நான் பண்பலையோடு இணைந்து இருக்கும் கிருஷ்ணா மாவட்டம் அரசம்பட்டி காவாகட்டி தென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
0: சரி முருகன் ஐயா, கண்டிப்பா ஒரு நிறைய தொழிலெல்லாம் செஞ்சுட்டு வரீங்க.
1: உடற்பயிற்சி இருந்தாக்க அப்ப வந்து எனக்கு பிபி இருந்தது, அதெல்லாம் குறைச்சிட்டேன் சார். என்ன நம்ம வந்து சோம்பேறித்தனம் அந்த மாதிரி இருந்து விட்டு இருந்தாக்க எனக்கு விபத்துல வந்து முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நான் காவல்துறை லேசியா இருந்துட்டேன். அப்படியே வந்துட்டு கேச பாத்துட்டு அப்படி இருந்தா எனக்கு ரொம்ப கொஞ்சம் வயிறுல கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓய்வு இருந்து 2013 உடற்பயிற்சி சைக்கிள் செஞ்சேன். அதனால
0: உடற்பயிலாம்
1: நீக்கிட்டேன் சார்.
0: போறேன்
1: அந்த நிகழ்ச்சிக்கு நன்றி சார்.
0: உடல் வந்து எண்ணத்துல வந்து கண்டிப்பா வந்து சோம்பேறித்தனமா இருந்துட்டீங்க.
1: ஆமா சார், சோம்பேறித்தனம் நான் இன்னைக்கு வந்து இன்னும் விபத்தை நேரிட்டிருக்கேன் எனக்கு.
0: சரி சரி,
1: அந்த கரெக்ட் சார், நல்ல தலைப்பு கொடுத்துங்க சார்.
0: நன்றிங்க, இணைப்பில் நன்றி. இணைப்பில் இனியும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? சோமசுந்தரம். சரிங்கய்யா, சொல்லுங்க ஐயா, உங்களுடைய வாழ்க்கையில வந்து சோம்பலால் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன தவற விட்டுருக்கீங்க? ஐயா உங்களுடைய இணைப்பு விட்டு விட்டு வருதுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, கொஞ்சம் விரைவா சொல்லுங்க ஐயா. அப்படிங்களா? சரி சரிங்க சரிங்க. கண்டிப்பா உங்களுடைய சோம்பலால தான் அதனுடைய வேலை வாய்ப்பு வந்து தவறி போச்சு அப்படின்றீங்களா? சரிங்க, நன்றிங்க நன்றிங்க. இணைப்பில் இனியும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்,
2: அன்பு செல்வா அவர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம்.
0: காலை வணக்கமா, யாருங்கிறது?
2: ஏட்டூர் வட்டம் 50 கலைச்செல்வி.
0: கலைச்செல்வியம்மா,

0: சோம்பலும் விழிகும்.
1: நல்ல தலைப்பா கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு பாராட்டு வாழ்த்துக்களும்.
0: நிச்சயமா சொல்லுங்கம்மா.
1: நான் பாத்தீங்கன்னா எனக்கு குறைந்த இதுலயே படிச்சுட்டு இருக்கும்போதே திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. எனக்கு நிறைய நிறைய கல்வி கற்கணும், படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு ஆசை எல்லாம் மனசுல நிறைய இருந்துச்சு. விரைவில் திருமணம் செஞ்சு கொடுத்ததுனால அங்க போயிட்டு குடும்பம் குழந்தைகள் அப்படி ஆயிட்டுச்சு. இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணி நான் குடும்பத்தையும் பாத்துக்கிறேன், போய் படிக்கிறேன், போய் கல்வி கற்று இன்னும் மேலும் படிக்கிறேன்னு சொல்லி அவங்கள ஏதாவது கம்பல் பண்ணிருந்தா அனுப்பியிருப்பாங்க, எங்க வீட்டுல கணவர் வீட்டுல அனுப்பியிருப்பாங்க.
0: சரிங்கம்மா.
1: ஆனா நான் கொஞ்சம் சோம்பேறித்தனமா கொஞ்சம் விட்டுட்டேன். யாரா குழந்தைகளை பாத்துக்கிட்டு யாரா படிக்கிறது பிடிக்கிறது அப்படின்ட்டு நான் கொஞ்சம் சோம்பேறித்தனமா விட்டுட்டேன். அதுக்கு பின்னாடி இப்ப ரொம்ப ஃபீல் பண்றேன், வருத்தப்படுறேன். பெண் கல்வி ரொம்ப முக்கியம், பெண்களுக்கு கல்வி தான் முக்கியம். இப்ப நம்ம வேலைக்கு போனா நம்ம சம்பாதிக்கலாம், நம்ம செலவு பண்ணலாம், நம்ம செலவுகளை நம்மளே பாத்துக்கலாம் இல்லையா, மத்தவங்க கையை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல இல்லையா.
0: கண்டிப்பா. அந்த சிறு வயதுல பாத்தீங்கன்னா வந்து தெளிவான இலக்கோட வந்து பாத்தீங்கன்னா அந்த சோம்பலம் தவிர்த்து இருந்தீங்களா கண்டிப்பா இன்னைக்கு ஒரு வெற்றியாளரா வந்திருப்பீங்க.
1: கம்பல் பண்ணிருந்தா என்னை படிச்சு அனுப்பியிருப்பாங்க.
0: சரி சரிம்மா, நல்லது ஒரு தகவல் சொன்னீங்கம்மா. நன்றி.
1: கம்பல் பண்ணாம வீட்ல விட்டுட்டேன்.
0: நன்றிம்மா.
1: நன்றிங்க.
0: இனிப்பில் இனியும் நேயர் வருக. வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் ஐயா, சோம்பலால ஏற்பட்ட விளைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில தவற விட்ட வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லீங்களா?
2: போடல, அப்படியே ஒரு அரை மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு. அப்ப ஆபீஸ்ல அந்த ஒரு மீட்டிங் அப்படிங்கறத நான் தான் அட்டெண்ட் பண்ணணும். நான் தான் பிரசன்டேஷன் போர்டு அது இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். கடைசியில நான் வரல அப்படின்னா என்னுடைய பேக்கப்பா இன்னொருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. கடைசியில நான் தான் அவருக்கு சொல்லி கொடுத்தேன். அவர் வந்து அந்த ஒரு பிரசன்டேஷனை செய்து முடிச்சிட்டாரு, என்னால பண்ண முடியாம போச்சு. மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஒரு அன்னைக்கு சோம்பல தவிர்த்திருந்தேன், நான் சீக்கிரமா எழுந்திருந்தேன் அப்படின்னா அந்த பிரசன்டேஷனை முடிச்சு நானே சொல்லி எனக்குரிய விசிபிலிட்டிய கிரியேட் பண்ணிருக்கலாம், இது மாதிரி ஆயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அன்னிலேருந்து நான் சோம்பல கைவிட்டு இப்ப ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கேங்க.
0: சிறப்பா சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கலங்க.
2: நன்றிங்கய்யா.
0: விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு
5: சரி சரி சரி சரி
6: சரி சரி சரி சரி சரி
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
8: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
9: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: 24 மணி நேரமும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு ஐசி வசதியுடன் 50 படுக்கை கொண்ட உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் உள்ள மருத்துவமனை, இளம்பு முறிவு, மூட்டு மாற்று மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இஸ்மாயில் மாலிக் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய புலியுடன் உதயமாகியுள்ளது.
11: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
13: தர்மபுரி மாவட்டத்தில்

0: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேலா. நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ்,
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
1: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: சோம்பலுக்கு நிகழ்காலமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை. சோம்பல் உள்ளவர் இன்றைய வாய்ப்புகளையும் நாளைய வெற்றிகளையும் இழக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் சோம்பலும் விளைவும் என்ற தலைப்பில் நேர்கள் தங்கள் வாழ்க்கையில் பயணித்த அல்லது சோம்பலால் தவறவிட்ட பல வாய்ப்புகளை அதனால் ஏற்பட்ட விளைவுகளும் பற்றி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். நேர்கள் நிகழ்ச்சியில் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 043-424 என்ற முன்னணிப்போடு, 24-40-30 என்ற எண்ணோடு, 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24-40-31 என்ற எண்ணோடு, 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைத்து பங்கேற்கலாம். நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். கண்டிப்பாக இந்த சோம்பல் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்களால் வந்து ஏற்படுது இல்லைங்களா. அந்த மாதிரி பார்க்கும்போது முதல் விஷயமாக அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நேரமின்மை. கண்டிப்பாக நேரத்தை நம்ம வந்து கடைபிடிக்கிறதில்ல, அந்த நேரத்தை கடைபிடிக்காததுனால பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்மளுடைய வெற்றி பாதைகள் தடைபடுது. அதே போல் வந்து அதிகமான பொழுதுபோக்கு வந்து பழக்கத்தினால வந்து கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை அட விடுறா, இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கேர்லெஸ்ஸான விஷயங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பாதைகளை கண்டிப்பாக மேலும் மேலும் வந்து தடைப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு விஷயம். அந்த வகையில் இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
3: இன்ப சகோதரருக்கு இனிய வணக்கம்.
2: வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காலரம், தேன்மொழிங்கய்யா.
2: தேன்மொழிமா, சொல்லுங்க, சோம்பலால் என்னென்ன விஷயங்களை வந்து இழந்திருக்கீங்க?

0: சோம்பலால வந்து நான் பால் 2001 இருந்தே மாடு வச்சு பால் ஊத்திருந்தேங்க ஐயா. அவங்க கம்பெனிக்காரரே வந்து நீ வந்து பால் எடுமா அப்படின்னாங்க ஐயா. அப்ப வந்து பசங்களை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாத சூழ்நிலையால என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேங்க ஐயா. அதை ஒண்ணு இழந்தேன் நானு, ஒரு சுறுசுறுப்பு சோம்பேறித்தனத்தால.
1: கண்டிப்பா எப்பவுமே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து சூழ்நிலையோடு பயணிக்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம எல்லா ஒரு விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா சூழ்நிலையை வந்து கை காமிச்சு சொல்லுவோம் இல்லைங்களா. கண்டிப்பா சூழ்நிலையை
0: பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க ஐயா, அதனால நான் அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை.

0: நல்ல ஒரு வார்த்தை இருக்குமா, அதாவது சூழ்நிலையை கை காட்டுறதை விட வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலையை கைப்பிடிச்சு போகிறது வந்து நிறைய வந்து விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சாதகமாக அமையும் இல்லைங்களா. நம்ம எந்த ஒரு விஷயத்தும் பார்த்திங்கன்னா உதாசனப்படுத்தி காரணத்தை வந்து காலத்தை வந்து காரணம் காட்டி சொல்லுவோம் இல்லைங்களா. அது அதனால நடந்து போச்சு.
1: நம்ம முன்ன முன்ன வைக்கிற வார்த்தையே அததாங்க. அந்த இடத்துல என்னால முடியலன்ற வார்த்தையை தான் சொல்றேங்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி செஞ்சு அதனுடைய பயன் நம்மளுக்கு தெரிதா இருக்குங்க பின்னாடி.
0: கண்டிப்பா சிறப்பா தகவலை சொன்னீங்கம்மா, நன்றிங்கம்மா.
1: நன்றிங்க.
0: இனிப்பில் இனியம் நேயர் வருக, வணக்கம்.
2: காலை இனிய வணக்கம்.
0: இனிய வணக்கம். யாருங்கிறது?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாலப்பட்டி கோபால்.
0: கோபால் ஐயா சொல்லுங்க.
2: தலைப்பு அருமையான தலைப்பு. எனக்கு 69 வயசு ஆகுதுங்க.
0: சரிங்கய்யா.
2: ஆனா நான் சின்ன வயசுல எல்லாம் லேசியா இருந்த சோம்பேறித்தனமா இருந்துட்டு இப்ப இந்த வயசுல வந்து வாக்கிங் போறேன்.
0: சரிங்கய்யா. அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுடைய
2: நான் நல்லா குட் ஆயிட்டேன். ஆனா சின்ன வயசுல நம்ம எல்லாம் வாக்கிங் உடற்பயிற்சி இருந்தோம்னா ஸ்ரீமா இருந்திருப்போம். இப்ப நல்லா பாடி பெற்றுக்கிச்சு. ஆனா இப்போ வந்து ஒரு 4-5 வருஷம் வாக்கிங் போயிட்டுதான் இருக்கேன். அதனுடைய விளைவு இப்போ வந்து எனக்கு நான் குட்டா இருக்கிறேன்.
0: உங்களோட உடல்ல வந்து ஆரோக்கியத்தை சொல்லிட்டு வரீங்க. சரிங்க. ஏன் உங்களுடைய தொழில் பாத்தீங்கன்னா டைலர் தொழில் தானுங்களே? வாய்ப்புகள் ஏதாவது இருக்குங்களா?
2: நிறைய இருக்கு. நான் நல்ல தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். கடை ஒதுக்கு போற மாதத்தினால அது பெரிய தொழில் செய்ய முடியல. என்னால மெயின் ரோட்ல இருக்கும்போது நல்லா கஷ்டப்பட்டு நல்லா வியாபாரம்லாம் ஆச்சுங்க. இப்போ இந்த பக்கம் கல்லாய் ரோடுக்கு வந்ததுனால அது வீட்டுக்கு எதிர இருக்கிறதுனால கொஞ்சம் வியாபாரம் நெல்லுங்க. அந்த இடத்துல தான் மெயின்ல இருந்தது கடை. இப்போ மெயின்ல இடத்துல நான் தவற விட்டாங்க.
0: சரி சரிங்க. நன்றி. நன்றிங்க. இனிப்பில் நன்றிங்க.
2: நன்றி ஐயா.
0: இனிப்பில் இனியும் நேயர் வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா.
0: ஐயா வணக்கம். யார் எங்க இருந்து?
3: வாழ்க வளத்துடன் செய்து குறமாட்டப்பட்டீங்க.
0: ஜெய்சலன் ஐயா.
3: நண்பர் சொன்ன மாதிரி நான் சிறு வயசுல
0: உடல் சார்ந்த இல்லங்க. அதாவது பொதுவாக சோம்பல்னால நம்ம தவற விட்ட வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இல்லைங்களா?
3: இல்ல எனக்கு சோம்பல் என்பது இல்லையா?
0: இல்ல. கண்டிப்பா சுறுசுறுப்பு தான் இருக்கீங்க.
3: இன்னைக்கு
0: ஒரு வேலை செய்யணும்னா இன்னைக்கே செஞ்சு ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் ஓடிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இன்னைக்கு ஒதுக்குற வேலை இன்னைக்கே முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு கொள்கையுடைய
3: நினைக்கிறேன்.
0: நல்ல நல்ல ஒரு விஷயத்த சொன்னீங்க. வாழ்த்துக்கலங்க. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.
4: காலை வணக்கம் ஐயா.
0: காலை வணக்கம். யார் எங்க இருந்து?
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமிலிருந்து வேல்முருகன் பேசுறேன்.
0: வேல்முருகன், நல்லா இருக்குங்க ஐயா.
4: அதாவது நான் நலவு விட்ட தொழில்னு பாத்தீங்கன்னா என்னோட வயசுல கவர்மெண்ட் ஜாப் வந்தது ஓட்டுநர் தொழில். அதை வந்து கொஞ்சம் பணம் கொஞ்சம் நெருக்கடியால என்னால அதை தவிக்க விட்டேன்.
0: சரிங்க.
4: இன்னைக்கும் அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிற என்னோட இந்த போயிட்டாங்க. எனக்கு அன்னைக்கு சப்போர்ட் பண்றதுக்கான ஆள் இல்லை.
0: இனியும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து?
5: எட்டி
0: மரத்துப்பட்டியில இருந்து
5: சத்யா.
0: சத்யா சொல்லுங்கம்மா, என்ன படிச்சிருக்கீங்க?
5: டென்த்
0: முடிச்சிருக்கீங்களா? சரிம்மா. உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல இந்த சோம்பேறித்தனம்னு ஒன்று கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலும் வந்திருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி வந்து சோம்பேறித்தனத்தினால இழந்த அல்லது இழந்த வாய்ப்புகளை பற்றி சொல்லுங்களேன்.
5: படிப்புங்கய்யா.
0: படிப்பு தானுங்களா?
5: ஆமாங்கய்யா.
0: கண்டிப்பாக படிக்கணும்னு நிறைய ஆசை உண்டுங்களா?
5: அது அந்த வயசுல யாரும் நம்மளை முன்னேற்றி படிக்க வைக்கிறீங்கய்யா, அதனால வந்து ஒரு சோம்பேறித்தனத்தினால படிப்பை விட்டுட்டுங்கய்யா.
0: உங்களுடைய சோம்பேறித்தனத்தினால கல்வியை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல வரீங்க.
5: ஆமாங்கய்யா.
0: சரிங்கம்மா. நன்றிம்மா.
5: நன்றிங்க.
0: இனிப்பில் இனியும் நேயர் வருக, வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
6: சேலம் திரேம்படி நகரத்திலிருந்து தண்டபாணிங்க.
0: தண்டபாணியா சொல்லுங்க.
6: ஆமாங்க.
0: சோம்பலும் விளைவும்
6: சோம்பலால் ஏற்பட்ட சில விஷயங்கள்லாம் நான் வந்து முதல்ல அந்த பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், யாரு போய் எங்க வாத்தியாருக்கு அறிவாகிட்டே படிக்கிறதுன்னு சொல்லி ஒரு சோம்பலை

0: இருந்ததுனால இன்னைக்கு நான் வரைக்கும் வேதனைப்பட்டுட்டு தான்
1: இருக்கேன். அது சோம்பலா இல்ல பயமா?
0: பயம், பயம் கலந்த சோம்பல் தான். யார் போறதுங்க அந்த அழுப்புல பயமோ என்னன்னு எனக்கு தெரியல. சோம்பேறித்தனமா பள்ளிக்கூடத்துக்கு போறது சோம்பேறித்தனமா நான் இன்னைக்கு வரைக்கும் அதை நினைச்சிட்டு அந்த அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நான் சோம்பலுக்கு இடம் கொடுக்காம முடிஞ்ச வரைக்கும் என்னால
1: நாளைக்கு பாத்துக்கலாம், இல்ல ஒரு மணி நேரம் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படின்றதுதான் ஒரு சோம்பல் சரிங்களா. நீங்க பள்ளி வந்து போனா அடிப்பாங்க அப்படின்னு சொல்றது பயம்.
0: செயல்படும் போது அது ஏற்படும் போது நம்ம நல்லா தீர விசாரிச்சிருக்கலாம். அது வந்து ஏன் சோம்பல்தனமா விட்டுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி பல வேதனைகள் இன்னும் பட்டுக்கிட்டு தான் இருக்கிற. இனிமேல் அப்படி படக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா சோம்பலுக்கும் பயத்துக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க சொல்லிட்டீங்க. எது பயம், எது சோம்பல், எது சோம்பேறித்தனங்கிறத பொறுமை அப்படிங்கறத.
1: அதாவது நாமளே எடுத்து வந்து பாத்தீங்கன்னா செய்ய வந்து தயங்குறது சோம்பலுங்கய்யா சரிங்களா. அந்த தயக்கத்தை வந்து விலக்கிட்டு நம்ம வந்து இந்த வேலையை இப்பயே செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட போனோமா கண்டிப்பா வந்து வாழ்க்கையும் வந்து முன்னேற்ற பாதைக்கு தான் போகும்.
0: சரிங்க,
1: நன்றிங்கய்யா.
0: நன்றி.
1: இனிப்பில் இனியும் நேயர் வருக, வணக்கம்.
2: காலை வணக்கம் ஐயா.
1: காலை வணக்கம். யார் எங்க இருந்து?
2: என்ஜோ காலையில ராணிங்க.
1: ராணிமா சொல்லுங்க. சோம்பலம்
2: வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு கைத்தொழில் செஞ்சிருந்தேங்க ஐயா. டெய்லரிங். இப்போ வந்து என்னால என்னுடைய பிளவுஸே தைக்க முடியாம, சுடிதார் தைக்க முடியாம கடையில் கொடுத்து வாங்கி போடுற மாதிரி இருக்கு. ஆனா மிஷின் வந்து பத்திரமா இருக்கு.
1: சரிம்மா, கையில வந்து தொழில் இருக்கு, ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா
2: செய்ய முடியல. ஏன்னா வீட்டு வேலையே அதிகமா இருக்குது, வீட்டு வேலையை ஆள் வச்சு செய்யற மாதிரி இருக்கு. அதனால அது எப்படா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்ணிக்கலாம், இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது. ஆனா முடிய மாட்டேன்னு.
1: ரெடி பண்ணும் முடிவோட உட்காந்து செஞ்சீங்களா? கண்டிப்பா எல்லா விஷயங்களும் சரியா நடக்கும்.
2: செஞ்சீங்க ஐயா. 17 வருஷம் மிஷின்லயே உட்கார்ந்திருந்தேன். ஆனா இப்போ ஒரு நாள்ல ஒரு மணி நேரம் என்னால அதுல உட்காந்து செய்ய முடியல.
1: சரி சரிம்மா,
2: நன்றிங்க ஐயா.
1: நன்றிம்மா. விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இனியலாம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: D major.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. TNPSC குரூப் 1 முதல்நிலை போட்டித் தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பானது தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் இம்மாதம் 12 முதல் நடைபெற உள்ளது. இப்பயிற்சி வகுப்பில் சிறு தேர்வுகள் மற்றும் முழு மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன. எனவே இப்பயிற்சி வகுப்பில் சேர விருப்பமுள்ளவர்கள் https://rb.gy/xk1c88 இணைப்பின் மூலம் தங்களை பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு இவ்வலுவலகத்தை நேரில் அணுகலாம் அல்லது இவ்வலுவலக தொலைபேசி எண்ணான 0434

0: 2 என்ற முன்னிணைப்போடு 2888 90 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தருமபுரி மாவட்டத்தில் தகுதி வாய்ந்த தேர்வர்கள் இந்த பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயன்பெறலாம். இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு சோம்பலும் விளைவும். நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்
2: சார்.
0: ஐயா வணக்கம், யார் எங்கிருந்து? செந்தில். சோம்பலும் விளைவும்
2: சரி ஐயா, இப்போ நம்ம சோம்பலை முறிக்கணும்னா நம்ம அன்றாடம் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யணும்.
0: சரிங்க,
2: அப்பதான் நம்மளோட
0: ஐயா
2: வந்து அதுக்கு பழக்கம்.
0: கண்டிப்பா உடல் சார்ந்து நீங்க சொல்றீங்க ஐயா. பொதுவாக வந்து வாழ்க்கையில இந்த சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா, அந்த சோம்பலை தவிர்த்து என்ன மாதிரி சோம்பல்னால உங்களுக்கு என்னென்ன வந்து வாழ்க்கையில வந்து விலகி போயிருக்கு?
2: ஐயா கண்டிப்பா நம்ம எடுக்கிறோம் அதான் வராது.
0: இணைப்பில் இணையும் நேயர் வருக வணக்கம்.
3: நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் அன்பு சகோதரர் உங்களுக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள் கூறுகிறது. கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ் சோழந்து கணேசன் ஐயா
0: சொல்லுங்க.
3: சோம்பல்னால நிறைய பேர் திட்டு வாங்கிருக்கேன். எப்படின்னு கேப்பீங்க, நான் ஒரு தையல் கலைஞர்.
0: சரிங்க.
3: சரி, நீங்க வேலை கொடுக்குறாங்க நாளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா? நான் சரி கொஞ்சம் அசால்ட்டா சரி நைட் தச்சுக்குவோம் கரண்ட் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல இருக்கிறது. பாத்தீங்கன்னா இடையில இந்த சின்ன சின்ன நண்பர்கள் யாராவது கூப்பிட்டா திடீர்னு ஓடி போயிருவேன். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களா இருக்கும்போது நான் வந்துட்டு நிறைய வந்துட்டு திட்டு வாங்கியிருக்கேன். அதனால இப்ப என்ன பண்றதுன்னா, ரெண்டு நாள் திரும்பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் கொடுப்பாங்க. நான் அது வந்து முத நாள் நைட்டே ஓட்டிடுறேன். முத நாளே ரெடி பண்ணி நான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். போன் நம்பர் வாங்கிக்கோங்கய்யா.
0: சரிங்க.
3: அதனால இந்த சோம்பல்னால நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். இப்ப அதனால நான் நிறைய வந்து ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன் இந்த சோம்பல்னால. ஏன்னா இந்த சோம்பல் வந்து சரி
0: அதனுடைய உங்களுடைய வேலை பலவும் அதிகமாகுது, அவங்களுடைய கெட்ட பேர் வருது இல்லைங்களா? சரிங்க, நன்றிங்க.
3: ஒரு தோல்வியின் ஒரு தோல்வியின் விளிம்பே வந்து வெற்றிக்கு அறிவிப்பேன். அதனால இந்த சோம்பல்னால இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கேன். அது முன்கூட்டி நான் செஞ்சு வச்சிருக்கேன் திட்டு வாங்கினதுனால.
0: சரி சரிங்க,
3: சிறப்பா இருக்குங்க. சில நல்ல தலைப்பு வாழ்த்துக்கு.
0: நன்றிங்க. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: வெள்ளார் ரங்கசாமிங்க ஐயா.
0: ரங்கசாமி ஐயா.
4: ஐயா நான் சோம்பேறித்தனத்தினால இளமையில பள்ளி படிப்பை இழந்துட்டேன். இப்ப 70 வயது ஆகுதுங்க ஐயா. இப்ப 4:30 இருந்த தொழில் பண்ணிட்டு.
0: சரிங்க.
4: சோம்பேறித்தனத்து ஓய்வெடுக்க வேண்டிய வயதுல உழைச்சி விட்டுருங்க.
0: அன்னைக்கு இருந்த சோம்பேறித்தனம் இன்னைக்கும் வந்து உழைக்க வைக்குது இல்லைங்களா?
4: ஓய்வெடுக்க எனக்கு வாய்ப்பே இல்லாம போச்சுங்க.
0: சரி சரிங்க,
4: என்னுடைய நன்றிங்க.
0: நன்றிங்க. இனிப்பில் இனியும் நேயர் வருக, வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
0: ஐயா வணக்கம், யார் இங்கிருந்து?
5: வருத்தப்படுற சூழ்நிலை வருங்க.
0: காலத்து கூட ஓடிடணும் இல்லைங்களா?
5: ஆமாங்க.
0: காலத்தோட

0: போய் வந்து சென்றா மட்டும்தான் நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொய்வில்லாத ஒரு வாழ்க்கையா வாழ முடியும். கொஞ்சம் விரைவா சொல்லுங்கய்யா, நேரம் மின் காரணமாக விரைவா சொல்லுங்கய்யா. நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாய்க்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வானொலி வசந்தம் நிகழ்ச்சியில் வந்து சோம்பலும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் பற்றி நிறைய நேயர்கள் தங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்துக்கினாங்க. பங்கு பெற்ற நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.
3: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
5: இந்த காலத்து இளவட்டங்களை எப்படி சொல்லி திருத்துறதுனே தெரியல. காலம் கலிகாலமா போச்சு என்று புலம்பிக் கொண்டே வந்தார் ஒரு நண்பர். ஏன், என்னாச்சு? அவரிடம் கேட்டேன். அந்த கால சினிமாவையும் இந்த கால சினிமாவையும் பார்த்தாலே வித்தியாசம் புரியும் என்றார் அவர். எனக்கு புரியவில்லை. அவர் மேலும் சொன்னார், அந்த கால சினிமாவில் பார்த்தா கணவனையோ காதலனையோ பெண்கள் பிராணநாதா சுவாமி என்று அழைப்பார்கள். இந்த கால சினிமாவில் பெண்கள் பெயர் சொல்லி கூப்பிடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் டே வாடா போடா என்று டா போட்டு கூப்பிடுகிறார்கள். சினிமாவில் தான் இப்படி என்றால், நடைமுறை வாழ்வில் கூட படித்த பெண்கள் கட்டிய கணவனை காதலனை வாடா ரமேசு போடா சுரேசு என்று கூற தொடங்கி விடுகிறார்கள். புரிந்து தள்ளிவிட்டார் நண்பர். ரொம்பத்தான் இந்த கால பெண்கள் மேலே வருத்தமாக இருக்குங்க போல் இருக்கு. அதெல்லாம் இந்த காலத்தில் காதலனை கணவனை செல்லமாக கூப்பிடுறது நண்பரே. நம்ம முன்னோர்கள் காலத்தில் எல்லாம் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே நிறைய இடைவெளி இருந்துச்சு. இப்போ அந்யோன்யம் பெருகி போச்சு, அன்பும் அதிகமாயிருச்சு. அதனால தான் செல்லமா வாடா போடா வாடி போடி எல்லாம் என்றேன் நான். நண்பர் சமாதானமானதாய் தெரியவில்லை. கோகுலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. காலை 11 மணி இருக்கும். கண்ணன் படுக்கையறையில் துடித்து கொண்டிருந்தான். அவனுக்கு கடுமையான தலைவலி. சுற்றிலும் சுற்றத்தாரும் பக்தர்களும் வைத்தியர்களும் கூடிவிட்டனர். மருத்துவர் கண்ணனின் கைகளை தொட்டு பார்த்தார், நெற்றி போட்டை அழுத்தி பார்த்தார், தலைவலிக்கு என்னென்ன தைலங்கள் இருக்கின்றனவோ அத்தனையையும் தடவி பார்த்தார். கண்ணனின் தலைவலி தீர்ந்த பாடில்லை. சுற்றி நின்றவர்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக சென்று கைக்கு கிட்டிய மூலிகை செடிகளையெல்லாம் பறித்து கொண்டு வந்தனர். அதில் ஒரு சில பெண்கள் கண்ணனின் தலையில் ஒற்றடம் கொடுத்தனர். தலைவலி எதற்கும் மசிந்த பாடில்லை. கண்ணன் தலைவலியின் கடுமையில் துடித்து கொண்டுதான் இருந்தான். சுற்றி நின்ற அனைவரும் கூடி ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்தனர். கண்ணனின் தலைவலி தீர என்னென்னவோ வைத்தியம் செய்தோம், முடியவில்லை. தலைவலிக்கான மருந்தை அவனிடமே கேட்டு விடுவோம் என்று முடிவெடுத்தனர். கண்ணனே, அனைத்தும் அறிந்தவன் நீ. உன் தலைவலி தீர என்னென்னவோ முயற்சித்தோம், முடியவில்லை. உன்னுடைய தலைவலிக்கான மருந்தை நீயே

0: சொன்னால்தான் உண்டு. தயவு செய்து சொல்லிவிடு, எங்களை இனிமேலும் சோதிக்காதே என்று வேண்டுகோள் வைத்தனர். கமுக்கமாய் ஒரு புன்னகை செய்த கண்ணன் நெற்றிப்பொட்டை அழுத்திக் கொண்டே சொன்னான், என்னுடைய தலைவலி தீர வேண்டுமென்றால் என் மீது அயராத பக்தி கொண்டுள்ள ஒரு பக்தர் தன்னுடைய காலால் என் நெற்றியை தொட வேண்டும், தலைவலி தீர்ந்து போகும் என்றான். சுற்றி நின்றவர்கள் அதிர்ந்து போயினர். எல்லாரும் கண்ணன் மீது மாறாத அன்பும் அயராத பக்தியும் உடையவர்கள்தாம், அதில் ஐயமில்லை. ஆனால் யார் கண்ணன் தலையில் கால் வைப்பது? எல்லாரும் பின்வாங்கினர். விஷயம் ராதையின் காதுகளுக்கு சென்றது. விரைந்தோடி வந்தார் ராதை. தன்னுடைய கால் கொண்டு கண்ணனின் தலை தொட்டார். பறந்தோடிவிட்டது தலைவலி. கோகுலத்தில் ஆசை காதலியே அருமை மனையாளே கணவனின் தலைமீது கால் வைக்கும் போது நம் இளம் பெண்கள் வாடா போடா என்று கணவனை செல்லமாக கூப்பிடுவதில் என்ன தவறு இருக்கிறது? நண்பரிடம் கேட்டேன். அழைப்பு அன்பில் இருக்கும் வரை பரவாயில்லை, ஆணவத்தில் அது மாறிவிடக்கூடாது என்றார். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, முடிந்தவரை நாமும் மாறிக்கொள்வதே நல்லது. நம்புவோம் நாளையும் நமது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சீதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: LN காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் LN காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டகை நிகழ்ச்சியில நேர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை உங்களுடைய குரலையே கேட்கலாம். ஆமாங்க, 0-43-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயரை வாய்ஸ் மெசேஜா எங்களுக்கு அனுப்புங்க. 0434224400 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடலை வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. நீங்கள் கேட்டகையில முதல் பாடலை கேட்டிருக்காங்க.
1: வணக்கம் தர்மபுரி எஃப்எம், என்னோட பேர் ரமணன், நான் பாளையமுதூர்ல இருந்து பேசுறேன். எனக்கு வந்து மலபார் போலீஸ் படத்துல இருந்து "என் கண்ணாடி பேசவில்லை கண்ணே கண்ணே" அந்த பாட்டு போடுங்க மேடம்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா?
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
6: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
5: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
6: பர்னிச்சருக்கு
5: அனைவருக்கும்
7: சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
8: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா.

0: தளத்தில் ஏற்கனவே 8.85 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்குட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்டுக்காங்க.
3: பிரியமானவள் இருந்து எனக்கு ஒரு சிநேகிதே பாட்டு, தம் வயசிலிருந்து காயத்ரி.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 போட்டித் தேர்விற்கான அறிவிப்பு இம்மாதம் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்விற்கு குறைந்தபட்சம் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அனைவருமே இந்த போட்டித் தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல்நிலை போட்டித் தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பானது தர்மபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் வருகின்ற 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சி வகுப்பில் சிறு தேர்வுகள் மற்றும் முழு மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளன. பயிற்சி வகுப்பில் சேர விருப்பமுள்ளவர்கள் தர்மபுரி வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு நேரில் வந்தோ 0434228880 என்ற தொலைபேசி எண் வாயிலாக தொடர்பு கொண்டோ பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்டுக்காங்க.
4: திருப்பத்தூர்ல இருந்து கிஷோர் பேசுறேன். மின்னலேவிலிருந்து எனக்கு வெண்மதி என்ற பாட்டு வந்து போடுங்க.

0: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
1: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
2: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
3: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-27 கல்வியாண்டிற்கான பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
4: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
5: இந்தியாவின் மாபெரும்

0: தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேரம் சரியா 10:30. நீங்கள் கேட்டுட்டு தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை உங்களுடைய குரல்லையே கேட்கலாம். 0343-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயரை குரல் பதிவா வாய்ஸ் மெசேஜா எங்களுக்கு அனுப்புங்க. நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை கேட்டுக்காங்க.
3: ஒரு தெய்வம் தந்த பூவே என்ன பாட்டு, படம் வந்து கன்னத்தில் முத்தமிட்டாள்.

0: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
1: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சாலையில பயணம் செய்யக்கூடிய உங்களுடைய பயணம் இனிமையாக இருக்கட்டும். இருசக்கர வாகனத்தில் போறவங்க மறக்காம ஹெல்மெட் போட்டு போங்க. 4 சக்கர வாகனத்தில் போறவங்க சீட் பெல்ட் போடாம போகாதீங்க. ரோட்ல எப்பவுமே சேஃப்டி முக்கியம், லைஃப்ல எப்பவுமே கிளாரிட்டி முக்கியம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை கேட்டுக்காங்க.
1: ஹலோ தர்மபுரி எஃப்எம், என்னோட பேர் சங்கர், நான் ஏலகிரிலிருந்து பேசுறேன். எனக்கு பிடித்த பாடல் வந்து லவ் டுடே படத்துல இருந்து என்ன அழகு எத்தனை அழகு சாங். நன்றி.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: நேரம் 10:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உள்ளது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்டுக்காங்க.
1: வணக்கம். அத்திமர்த்தரும் படம் என் புருஷன் குழந்தை மாதிரி பாடல் பட்டாம்பூச்சி போடவை பெட்டி. நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டுட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டுக்காங்க.
1: ஹலோ, வணக்கங்க மேடம். நான் இண்டூர் பக்கம் மாரிமிட்டி மணிமேகலை. எனக்கு சூரிய வம்சம் படத்துல இருந்து சின்ன ரோஜா பூ பாடல்கள் அழைக்கும்.

0: டைம் நாளாச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டு வந்துருங்களேன்.
1: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
2: சபா, என்ன வெயில் என்ன வெயில். மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசிய போட்டு விடுங்கப்பா.
1: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
0: இப்பதானே வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசிய போடு, ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு, கொஞ்ச நேரம் உட்காரு.
2: என்னமா நீ, போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலாம்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
0: கோவப்படாதுமா, இந்த இந்த மோரை குடி.
2: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
0: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும், வெயில் காலத்திலயும் குளு குளுன்னு இருக்கலாம்.

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நிறைவு பாடலை கேட்டுக்காங்க.
1: வணக்கம், நான் செந்தில் பேசுகிறேன் வெள்ளிச்சந்தையிலிருந்து. காதலர் தினம் படத்திலிருந்து ரோஜா ரோஜா அந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் போடுங்க. நன்றி.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியில் பாடல் கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்த்தி. நன்றி நேர்களே. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: ஆகாஷவாணியை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைகிறோம் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில். வணக்கம் நேயர்களே, இது அறுசுவை சமையல் குறிப்புகளை அள்ளி வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில செட்டிநாடு வாத்துக்கறி வறுவல் எப்படி செய்யறது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். என்ன சொல்லும் போதே நாக்கில எச்சி ஊறுதா? சரி வாங்க, எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன தேவைன்றத பாத்திரலாம். செட்டிநாட்டு வாத்துக்கறி வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: வாத்துக்கறி 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4, சோம்பு 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3, சின்ன வெங்காயம் 15, தக்காளி 3, கறிவேப்பிலை 2 கொத்து, கடலை மாவு 1/2 கப், தேங்காய் துருவல் 1/2 கப், எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பும் தேவைக்கேற்ப, கொத்தமல்லி தலை 1 கைப்பிடி, அரிசி மாவு 1/2 டீஸ்பூன், ஆப்பச்சோடா 1/2 டீஸ்பூன். தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுப்போம். சரி வாங்க, இப்ப செட்டிநாடு வாத்துக்கறி வறுவல் எப்படி செய்யறது அப்படின்றத தெரிஞ்சுப்போம். வாத்த நல்லா சுத்தம் செஞ்சு சிறு சிறு துண்டுகளா வெட்டி எடுத்து வச்சுப்போம். எப்படி நம்ம கோழியை கிளீன் பண்ணி வெட்டி வச்சுப்போமோ அந்த மாதிரியே வெட்டி வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ அடுப்ப ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதுல மிளகாய், சோம்பு, கறிவேப்பிலை, தேங்காய் துருவல் ஆகியவற்றை எண்ணெய் விடாம வறுத்து மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்து வச்சுப்போம். அவ்வளவுதான், நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அந்த அரைச்ச மசாலாவை சுத்தம் செஞ்சு வெட்டி வச்சிருக்கோம் இல்லீங்களா வாத்துக்கறி, அதோட சேர்ந்து நல்லா கலக்கணும். தேவையான உப்பு போட்டு மீண்டும் கலக்கி அந்த கலவைய ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கணும். இதுக்கு பின்னாடி ஒரு பாத்திரத்துல கடலை மாவு கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சு வச்சுப்போம். அதோடயே கொஞ்சம் அரிசி மாவு, ஆப்பச்சோடாவையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா மொறுமொறுப்பா இருக்கும். அடுப்ப ஆன் பண்ணி வானலையில வாத்துக்கறிய பொரிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் மசாலா கலந்து வச்சிருக்கோம் இல்லையா வாத்துக்கறி, அதை நல்லா கரைச்சு வச்சிருக்கிற கடலை மாவுல நனைச்சு அப்படியே எண்ணெயில போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி பொன்னிறம் ஆகும் வர வேக விட்டு எடுக்கணும். இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற 1/2 கிலோ வாத்துக்கறியும் நாம பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ இன்னொரு வாணலியில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி சூடானதும் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, பொடியா நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து லேசா வதக்கணும். அதையெல்லாம் நல்லா வதங்கிட்ட பின்னாடி நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம்ல வாத்துக்கறி, அந்த வாத்துக்கறி துண்டுகளை அதோட சேர்த்து கிளறணும். கடைசியா கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும். அப்படின்னா சுவையான செட்டிநாடு வாத்துக்கறி வறுவல் ரெடி ஆயிடும். என்ன நேயர்களே, தினமும் அறுசுவையை ரசிச்சு ருசிக்கணுமா? அப்ப மறக்காம நம்ம கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சிய கேளுங்க.

0: கூடம்.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: ஊசா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவி பெண் பூவி இந்நிகழ்ச்சி வழங்குவோர். இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ஊசா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
2: Admissions contact Srinivasa Poriyal Kalluri Autonomous Bommidi Dharmapuri District. Call 9025400159. Counseling code 2683.

0: வணக்கம் சுப்லட்சுமி.
1: வணக்கம் செல்வராஜ்.
0: நல்லது. ஒரு காலை வேளையில் பார்த்தீங்கன்னா பூவி பெண் பூவி, அதுவும் பார்த்தீங்கன்னா பாவையர் விருப்ப நிகழ்ச்சியில் வந்து இணைஞ்சிருக்கீங்க. நிச்சயமாக பாவையர் விருப்பம் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா சகோதரிகள் மத்தியிலே ஆகட்டும் மனசுலேயே ஆகட்டும் நிறைய வந்து நீங்காத இடம் பிடித்த பாடல்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா. அந்த பாடலை பெறுறதுக்கு ஆவலாக வந்து காத்துட்ருப்பாங்க. அவங்க நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்களை சொல்லியிருங்களேன்.
1: அறிமுக தொழிலாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னணிப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும் 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற தொழில்கள் 0 43 42 என்ற முன்னணிப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும் 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம்.
0: நிச்சயமா சகோதரிகளும் வந்து இணைப்பில் வந்து ஆர்வமாக வந்து இணையறதுக்கு ஆவலாக இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பூவே பின் பூவே பாவியர் விருப்பமாக.

0: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
1: பிபிடி பிசியோதெரபி பிஎஸ்சி நர்சிங் பேச்சுலர் ஆஃப் பார்மசி டிப்ளமா இன் பார்மசி டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
0: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ் மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள், நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. இணைப்பில் இணையும் தோழி வருக, வணக்கம். யார் எங்கிருந்து?
5: ஹலோ, வணக்கம்மா, நாகரோடு ஈஸ்வரி பேசுறேன்.
4: சொல்லுங்க ஈஸ்வரியம்மா, நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன?
5: பாடல் வந்து ஆட்டோகிராஃப்மா.
4: ஓகே,
5: அந்த பாடல் வந்து ஒவ்வொரு பூக்கள் என்ற பாடலுங்கம்மா.

0: கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
1: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
1: நீங்க எங்க படிச்சீங்க?
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
4: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.

0: நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவி பெண் பூவி இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சியின் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில். பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இனிப்பில் இனியும் சகோதரி வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
1: இருவருக்கும் வணக்கங்க. தெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேன்.
0: சாந்திமா, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்கம்மா.
1: மண் வாசனை படம். கொட்டி வச்ச மல்லிகை மொட்டன்ற பாட்டு அனைவருக்காகவும் உங்களுக்காகவும்.
0: நன்றிமா, இனிப்பில் இருந்து நன்றி.
1: நன்றிங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகு தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
4: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

0: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
1: தான் வரேண்ணே. பரவாயில்ல அண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
0: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
1: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
0: என்னமா அது?
1: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்க போல இருக்கே.
0: அதனால என்னமா?
1: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்சி கிரைண்டர்லாம் வாங்கலாம்னு இருப்பியே.
0: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
1: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
0: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின் சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
1: அப்படி சொல்லுன. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
2: ஆனந்தம் விளையாடும் வீடு, இது ஆனந்தம்.
1: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும்

0: பிஎல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: Asia Sunflower Oil.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. இணைப்பில் இணையும் தோழி வருக, வணக்கம். யார் எங்கிருந்து?
3: காலை வணக்கம் மேடம், தர்மபுரி மாவட்டம் கோவில்பட்டிலிருந்து செல்வி பேசுறேன்.
1: சொல்லுங்க செல்வியம்மா, நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன?
3: பூ தட்டிலாட்டு பூ, அந்த பாட்டு.
1: சரிங்க தோழி, உங்களுக்கான பாடல்.
3: நன்றி.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நாம் இணைந்திருப்பது பூவே பின் பூவே நிகழ்ச்சி. இணைப்பில் இணையும் தோழி வருக, வணக்கம். யார் இங்கிருந்து?
1: அன்பு அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் இனிமையான முற்பகல் வணக்கம்மா.
0: வணக்கம்மா. நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்?
1: ஐம்பதுல இருந்து கலைச்செல்விங்கம்மா.
0: கலைச்செல்வியம்மா, உங்களுக்கு பிடிச்ச பாடல்?
1: படம் வந்து கர்ணாங்கம்மா, பாடல் மலரே மௌனம்மா, அனைவருக்காகவும்மா.
0: சரிங்க தோழி, உங்களுக்கான பாடல். நன்றி.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
5: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
6: செட்டிநாடு வித்யா மந்திர், சிபிஎஸ்இ கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
7: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோட கவிப்பாடும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:45. புவி பெண் புவி நிகழ்ச்சியில இணையும் அடுத்த தொழி வருக. வணக்கம்.
8: இன்ப சகோதரிக்கு இனிய வணக்கம்மா.
7: இனிய வணக்கம்மா. யார் இங்கிருந்து?

0: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன் மூலியமா நலமாக்குறீங்களா?
1: நலமா இருக்குமா. நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலை சொல்லுங்க.
0: சோலையம்மா படத்துல இருந்து கூற குயில சேவலை பார்த்துன்ற பாடல் போடுங்கம்மா. நன்றி, வணக்கம்மா.
1: நன்றி தோழி.
0: நன்றி.
2: கூற குயில சேவலை பார்த்து படுக்கிது பாட்டு.
3: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
2: சரிதான்,
3: மேல பாடு.

0: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
1: வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பின் பூவே. இன்றைய நிகழ்ச்சி பாவேர் விருப்பமாம் வளம் வந்துட்டு இருக்கு. இணைப்பில் இணையும் தோழி வருக, வணக்கம். யார் எங்கிருந்து? சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்? நன்றி தோழி, நீங்கள் கேட்ட பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருப்பது பூவே பெண் பூவே. இணைப்பில் இணையும் தோழி வருக, வணக்கம்.
3: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏரிகோடி வீட்டிலிருந்து எம் ராஜேஸ்வரி பேசுறேங்க.
2: சொல்லுங்க ராஜேஸ்வரி அம்மா, நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்?
3: தங்கைக்கு ஒரு கீதம் படம்.
2: சரி,
3: பொட்டு வச்சு தங்க படம் பாடல். நன்றிங்க.
2: நன்றிங்கம்மா.

0: என்ன மீனாட்சி, சோகமா உட்காந்துருக்க?
1: அத ஏனா கேக்குற? மாசம் மாசம் அந்த கரண்ட் பில்லு மலை மாதிரி ஏறிட்டே போகுது, என்ன பண்றதுனே தெரியல.
0: அதுவும் தப்புமா, எப்ப பார்த்தாலும் வீட்டுல டிவி 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏசிய போடுற, ஜன்னல் கதவை எதையுமே மூடுறதுல திறந்து விட்டுட்டு போயிடுற, ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு, லைட்டு பகல்ல கூட எரிஞ்சுகிட்டே இருக்கு. எப்படிமா கரண்ட் பில்லு வராம போகும்?
1: என்னென்ன பண்றது? இந்த பசங்க கேட்கவே மாட்டேங்கறாங்க.
0: சூரிய ஒளி மூலம் நீர் சூடேற்றும் கருவியை பயன்படுத்தி நம்ம மின்சாரத்தை சேமிக்கணும். அது மட்டும் இல்லம்மா, புதுசா வீடு கட்டுறப்பயே நல்ல வெளிச்சம் வர மாதிரி காற்றோட்டமா கட்டணுமா. இதெல்லாம் செஞ்சாலே நம்ம மின்சாரத்தை வந்து சேமிக்கலாம்.
1: ஓ, அப்போ நாங்க கட்டற புது வீட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணிடுறோம்.
2: சோலார் கருவிகளை பயன்படுத்துவோம், மின் கட்டணத்தை குறைப்போம்.
3: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. TNPSC குரூப் 1 முதல்நிலை போட்டித் தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பானது தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் இம்மாதம் 12 முதல் நடைபெற உள்ளது. இப்பயிற்சி வகுப்பில் சிறு தேர்வுகள் மற்றும் முழு மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன. எனவே இப்பயிற்சி வகுப்பில் சேர விருப்பமுள்ளவர்கள் https://rb.gy/xk1c88 இணைப்பின் மூலம் தங்களை பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு இவ்வலுவலகத்தை நேரில் அணுகலாம் அல்லது இவ்வலுவலக தொலைபேசி எண்ணான 043-42 என்ற முன்னிணைப்போடு 28-88-90 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தருமபுரி மாவட்டத்தில் தகுதி வாய்ந்த தேர்வர்கள் இந்த பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயன்பெறலாம். இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பண்பலையில் வலம் வரும் நிகழ்ச்சிகள். இன்று பகல் 12:50 சூழல் கப்போம் மெல்லிசை இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 1:10 நேயர் விருப்பம். பகல் 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. பகல் 2:00 விவசாய அரங்கம். செல்ல பிராணி சார்ந்த தொழில் முனைதல் மற்றும் வணிக வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் நரேந்திர பாபு அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். திரையிசை. 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். மாலை 4:00 விடை தேடும் வினாக்கள். மாலை 5:00 மாலை தென்றல். மாலை 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 பாட்டுதான். மாலை 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உலா. மாலை 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி ஜெயன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 வயல்வெளி. தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பம். பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே கீதா அவர்களின் உரையினை கேட்கலாம். தொடர்ந்து மா சாகுபடியில் பழையி மேலாண்மை பயிர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இணை பேராசிரியர் டாக்டர் பி திலகம் அவர்களின் உரையினை கேட்கலாம். இன்று 8:00 இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு என் பாட்டு எசப்பாட்டு. 9:30 இடைவிடாத இசை மலை. 10:00 சுகமான ராகங்கள். சேலம் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறும் சுகமான ராகங்கள். 8:00 இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு என் பாட்டு எசப்பாட்டு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:10.
1: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைந்த பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடேக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டர்

0: கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் உங்கள் கலம். இன்று புதிய தடம் நிகழ்ச்சியில் பைசல்லி பகுதியைச் சார்ந்த காயத்ரி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் ஆர் பிரபாகரன்.
3: வணக்கம்மா.
4: வணக்கம் சார். தருமபுரி மாவட்டம் பைசல்லிருந்து காயத்ரிங் சார்.
3: சரிங்கம்மா, இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு வேலைக்கும் போறாங்க, இல்ல ஒரு தொழிலை தொடங்கி அதை சிறப்பாகவும் செய்கிறாங்க. ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளியாக நீங்கள் இருந்து ஒரு தொழிலை உருவாக்கி நீங்கள் இந்தளவு உயரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு முதல் முதல்ல எப்படிமா இந்த எண்ணம் வந்துச்சு?
4: எங்கள் பாட்டி கடை வச்சுருந்தாங்க. நானும் அப்படி அப்படியே அந்த கடையை வச்சு தொழில் நடத்திக்கலாம், வேலை வேலைக்கு போக முடியாது அப்படின்ட்டு அந்த கடையை வச்சுக்கிட்டேங்க சார்.
3: என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்?
4: நான் 9th தான் சார் படித்தேன்.
3: ம், எந்த ஸ்கூலில் படிச்சிங்க?
4: கோணைக்கு நைக்கநல்லி.
3: சரிங்கம்மா, இப்போ 9th வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் படிக்கணும்னு தோணலையா உங்களுக்கு?
4: ஸ்கூல் போகலான் தான் நினச்சேன், அப்புறமா இந்த தொழிலே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போகலைங்க சார்.
3: சரிங்கம்மா, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கடையை ஆரம்பிச்சிங்க?
4: 10-15 வருஷம் இருக்குங்க சார்.
3: சரிங்கம்மா, இப்போ முதல் முதல்ல எவ்வளோ ரூபா வச்சு இந்த கடையை ஆரம்பிச்சிங்க?
4: 3000 ரூபா இருங்க சார்.
3: சரிங்கம்மா, எந்தெந்த பொருட்களோட உங்கள் கடையை ஆரம்பிச்சிங்க நீங்கள்?
4: மளிகை மாதிரி சர்க்கரை, கோதுமாவு, அரிசி, எண்ணெய் இது மாதிரிங்க சார்.
3: சரிங்கம்மா, இப்போ அந்த மளிகை பொருட்கள்லாம் இப்போ ஹோல்சேலாக வாங்கிட்டு வருவீங்களே?
4: ஆமாங்க சார்.
3: அதெல்லாம் எங்கேருந்து வாங்கிட்டு வருவீங்க?
4: ராஜா ஸ்டோர்லேங்க சார், தருமபுரி.
3: சரிங்கம்மா, இப்போ குழந்தைங்க சாப்பிட்ற சாக்லேட் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, விளையாட்டு பொருட்கள்
4: இருக்குங்க,
3: அதெல்லாம் எங்கேருந்து வாங்குறீங்க?
4: அதை தருமபுரியில் தான் சார் வாங்கின்னு வர சொல்லுவேன். நான் ஸ்வீட் எழுந்தி எங்கள் மாமாக்கிட்ட கொடுத்து அனுப்புவேன், அவங்க வாங்கின்னு வந்து தந்துடுவாங்க சரக்கு.
3: சரிங்கம்மா, காலையில் குழந்தைங்களுக்கு பால்லாம் நிறைய வாங்குவாங்க, காய்கறிகள்லாம் வாங்குவாங்க. இப்போ அந்த காய்கறிகள்லாம் எங்கே நீங்கள் வாங்கிட்டு வரீங்க?
4: தருமபுரி உழவர் சந்தைக்கு எங்கள் மாமா அனுப்பி வாங்கிக்குவோங்க.
3: காய்கறி ரேட்டெல்லாம் எவ்வளோக்கு விற்பீங்க?
4: கிலோ 30 ரூபா 50 ரூபா இது மாதிரி தான் சார் விற்கும்.
3: சரிங்கம்மா, இப்போ பால்லாம் இருக்குல்ல?
4: ஆமாம்.
3: பால் வந்து பாக்கெட் பாலாக வாங்கிக்குவீங்களா இல்லை கறக்கிற இடத்துலேருந்து போய் வாங்கிக்குவீங்களா?
4: பாக்கெட்டு பால் தான்.
3: சரிங்கம்மா, 1 லிட்டர் எவ்வளோக்கு போகுது?
4: 1 லிட்ரு 25 ரூபா 22 ரூபா இது மாதிரி கொடுப்பாங்க சார்.
3: சரிங்கம்மா, ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் பால் வாங்குறீங்க நீங்கள்?
4: 5 லிட்ரு வாங்குவோங்க சார்.
3: ம், காலையிலையும் மாலையிலையும் சேர்த்தியா இல்லை?
4: காலையில் மட்டும் சார், ஒரு நாளைக்கு 5 லிட்ரு தான்.
3: சரிங்கம்மா, உங்கள் கடையில் அதிகமாக வியாபாரம் பண்ணுற பொருள்லாம் எதை சொல்லுவீங்க?
4: வடை, போண்டா, டீ இந்த மாதிரி தாங்க சார்.
3: சரிங்கம்மா, பலகாரமும் பண்ணிகிட்டு இருக்கீங்க, டீ கடையும் வச்சுருக்கீங்க, மளிகை கடையும் அப்படியே எல்லாம் ஒட்டுக்காக இருக்கா?
4: ஆமாங்க சார், எல்லாம் ஒன்றா தான் சார்.
3: இப்போ நீங்கள் ஒருத்தரே பார்த்துக்க முடியுமா இல்லை கூட ஆள் இருக்காங்களா?
4: கூட கொஞ்சம் பாட்டி மாமா எல்லாருமே இருப்பாங்க, அவங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு, நானும் பார்த்துக்குவேன்.
3: சரிங்கம்மா, ஒரு டீ ரேட் எவ்வளோ போயிட்டுருக்கு உங்கள் கடையில்?
4: 12 ரூபா சார்.
3: ம், பலகாரங்கள்னால் என்னென்ன வகையான பலகாரங்கள்லாம் நீங்கள் போடுவீங்க?
4: வடை, போண்டா, பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி இதை மாதிரி போடுவேங்க.
3: பலகாரங்கள்லாம் எவ்வளோ விலை போகுது?
4: 5 ரூபா ஒரு பலகாரம் போட்டு சொல்லுங்க.
3: சரிங்கம்மா, இப்போ பொருள்லாம் எக்ஸ்பிரி ஆன பொருள்லாம் இருக்குல்ல உங்கள் கடையில்?
4: ஆமாங்க சார்.
3: அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள்?
4: அதெல்லாம் நல்லா இல்லைன்னா கீழே போட்டுருவோங்க சார்.
3: ம்,
4: நல்லா இல்லாத பொருள் யாருக்கும் கொடுக்க மாட்டேங்க, நல்லா இருக்கிற பொருள் தான் தருவேங்க, அதெல்லாம் கீழே போட்டுருவோங்க அவ்வளோதான்.
3: சரிங்கம்மா, இப்போ பொருட்கள்லாம் வாங்குறீங்களே இப்போ ஹோல்சேல் ரேட்டில் வாங்குறீங்க, அதில் வந்து இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் லாபம்னா எவ்வளோ கிடைக்கும்?
4: ஒரு பொருளுக்கு 10 ரூபா கிடைக்கும், 5 ரூபா அது மாதிரி தான் சார் கிடைக்கும்.
3: சரி ஓகேம்மா, இப்போ ஒரு மளிகை கடையை வந்து ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ காசு இருந்தால் இப்போ ஆரம்பிக்கலாம்?
4: 50,000 ரூபா இருந்தால் தான் சார் மளிகை கடையை வைக்க முடியும்.
3: ஓகே, இப்போ வந்து மளிகை கடையில் வந்து நிறைய பொருட்கள்லாம் இருக்குது, இப்போ பிராண்டட் இப்போ வந்து ஸ்வீட்ஸ்லாம் வந்து எடுத்து வந்து போடுவாங்க இல்லைங்களா, கடைக்கு எடுத்து வந்து கொடுப்பாங்களே?
4: ஆமாம்.
3: அந்த மாதிரிலாம் எத்தனை பேர் உங்கள் வாடிக்கையாளர் இருக்காங்க?
4: 4-5 பேர் இருக்கிறாங்க.
3: ம்,
4: லட்டு, பாதுஷா, ஜாங்கிரி இதை மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க.
3: இப்போ அந்த குழந்தைங்கள்லாம் வந்து அடிக்கடி கடைக்கு வருவாங்க, குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருட்கள்லாம் உங்கள் கடையில் என்னென்னலாம் இருக்குது?
4: சாக்லேட்டு தான் சார் நிறைய வாங்குவாங்க, குச்சி மிட்டாயி, பம்பர மிட்டாயி இதை மாதிரி இருக்குது சார்.
3: சரிங்க, அதெல்லாம் இப்போ எவ்வளோ ரேட் போயிட்டுருக்கு? நாங்கள் படிக்கும் போதெல்லாம் கம்மியாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ போயிட்டுருக்கு?

0: இப்போல்லாம் ₹5 தான் சார்.
1: எல்லா பொருளும் ₹5 மேலே தான்.
0: ஆமாங்க சார்.
1: சரிங்க, இப்போ சாக்லேட்லாம் எவ்வளோ ₹ல இருந்து இருக்குது?
0: ₹1 ல இருந்து இருக்குது.
1: ம்,
0: ₹1 ல இருந்து ₹5 வரைக்கும் இருக்குது. மகாலிட்ட சாக்லேட்டு, காஃபி சாக்லேட்டு, தேங்காய் சாக்லேட்டு, இந்த மாதிரி சாக்லேட்டு தாங்க சார்.
1: சரி, ஓகேங்கம்மா. இப்போ வந்து நீங்கள் எதனா கோர்ஸ் எதனா படிச்சுட்டு இந்த மளிகை கடையை ஆரம்பிச்சிங்களா, இல்லை நீங்களே ஆரம்பிச்சிட்டிங்களா?
0: பாட்டி வச்சுருந்தாங்க, அதுலேருந்து நானும் வச்சுக்கிட்டேங்க.
1: சரி, ஓகேம்மா. இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஓகே, வீட்டில் இருக்கிறவங்களாம், அவங்களுக்கெல்லாம் சம்பளம் மாதிரி கொடுத்துருவீங்களா? இல்லை
0: இல்லை சார்.
1: எல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாக பண்ணுறீங்க?
0: ஆமாங்க சார்.
1: சரிம்மா, ஓகேம்மா. இப்போ வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க, பொழுதுபோக்குக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க?
0: எஃப்எம் கேட்டிருந்தேன் சார். எஃப்எம்
1: எஃப்எம் கேட்பீங்களா?
0: ஆமாங்க சார்.
1: எத்தனை வருஷமாக கேட்குறீங்க?
0: 10 வருஷமாக கேட்குறேங்க சார். 10-15 வருஷமாக எஃப்எம் தாங்க சார் கேட்டுன்னு. எஃப்எம் தான் பொழுதுபோக்கு.
1: சூப்பர்மா. எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: எனக்கு காலையில் 8 மணிக்கு பாட்டு வருதுங்க, அது பிடிக்கும். 11 மணிக்கு பெண் பூவே நிகழ்ச்சி பிடிக்கும் சார். பெண்களுக்கான நிகழ்ச்சி பிடிக்கும் சார்.
1: நீங்கள் பேசியிருக்கீங்களா அதில்?
0: ஆம் பேசியிருக்கேன் சார்.
1: ஃபஸ்ட்டு என்ன நிகழ்ச்சியில் பேசுனீங்க?
0: இந்த பாட்டு எந்த எழுத்தில் வருதுன்னு கேட்குறீங்க.
1: பண்ணீங்களா?
0: ஆங் சார்.
1: சரி, ஓகே. சரி, எஃப்எம்ல நீங்கள் கேட்ட பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டுன்னு என்ன பாட்டு?
0: ஜீன்ஸ் படத்துலேருந்து கேட்டேன், கேட்டதும் கொடுத்துட்டாங்க.

0: நீங்கள் கேட்டவுடனே அந்த பாடல் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு எந்தளவுக்கு ஃபீல் பண்ணிங்க நீங்கள்?
1: ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க சார்.
0: இப்போ மளிகை பொருட்கள்லாம் வந்து இப்போ அரிசி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து லூஸில் விற்பீங்க? லூஸ்லாம் இப்போ கிலோ ஒரு மூட்டை எடுத்துகிட்டு வந்து கிலோ கணக்கில் விற்பீங்களா?
1: கிலோ கணக்கில் கேட்டாலும் கொடுப்பேங்க, சிப்பமாக கேட்டாலும் கொடுப்பேங்க.
0: சரிம்மா, இப்போ கிலோவாக விற்றா லாபம் கிடைக்குமா இல்லை மூட்டையாக விற்றா லாபம் கிடைக்குமா?
1: சில்லறையாக விற்றா தான் லாபம் கிடைக்கும்.
0: சரிம்மா, ஒரு மூட்டைக்கு எவ்வளோ கிடைக்கும்?
1: ஒரு மூட்டைக்கு 200 ரூபா கிடைக்குங்க சார்.
0: இப்போ நார்மலாக பாட்டிக்கிட்ட ஒரு பெட்டி கடையில் போயிட்டு இருந்தீங்க, இப்போ பெரிய மளிகை கடையாக வச்சுருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட நிறைய கடைகள் கிட்டலாம் வந்து அந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு போகிறாங்களா, சின்ன சின்ன பொருட்கள்லாம்?
1: ஆ, வாங்கிட்டு போகிறேங்க.
0: எத்தனை கடை அந்த மாதிரி இருக்கும்?
1: பக்கத்து ஊரில் இருந்து சின்ன சின்ன கடைக்காரெல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறேங்க சார்.
0: சரி, ஓகேம்மா. எந்த பொருள் அதிகமாக வாங்குவாங்க?
1: அரிசி, பருப்பு, சர்க்கரை இது மாதிரி வாங்கிட்டு போங்க.
0: சரிங்கம்மா, இப்போ வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது. இப்போ வந்து சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்குது, நீங்கள் எப்படிங்க விரவில் செய்கிறீங்களா இல்லை சிலிண்டரில் செய்கிறீங்களா?
1: சிலிண்டரில் செய்வேங்க சார். டீ என்ன வேணால் சிலிண்டர் செய்வேங்க. சிலிண்டருக்கு கேஸில் போட்டு கொடுக்குறோங்க டீ.
0: சரி, ஓகேம்மா. இப்போ சிலிண்டர்லாம் கிடைக்குதுங்களா?
1: கிடைக்குதுங்க சார்.
0: சரிங்கம்மா, ஓகே. இப்போ சிலிண்டர் விலை ஏறதுனால நீங்கள் விலைவாசி எதனா ஏற்றிருக்கீங்களா இல்லை?
1: ஒரு டீ மேல 2 ரூபா தான் சார் ஏற்றிருக்குறோம்.
0: எவ்வளோ இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருக்குது?
1: 10 ரூபா இருந்துச்சு டீ, இப்போ 2 ரூபா சேர்த்தி விற்கிறோம்.
0: சரிம்மா, ஓகே. இப்போ டீ கடை, இப்போ கிராமப்புறம் அப்படின்னாவே டீ கடையில் வந்து

0: பெரும்பாலும் கூட்டமாகவே இருக்கும். உங்கள் கடையில் எத்தனை வாடிக்கையாளர் அந்த மாதிரி இருப்பாங்க?
1: ஒரு வயசானவங்க காலையில் 10 பேர் சாயந்தரம் 10 பேர் வந்துட்டே தான் சார் இருப்பாங்க.
0: சரிம்மா. அதுக்கெல்லாம் மாட்டுப்பால் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணுறீங்களா?
1: பாக்கெட்டு பால் தான் சார்.
0: சரிம்மா. இப்போ பால்லாம் வந்து எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க, இல்லை அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்களா?
1: அவங்களே வண்டியில் எட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க.
0: இப்போ ஹோல்சேலில் ஒட்டு மொத்தமாக பொருட்கள் வாங்குறீங்களே, அதுக்கு விலை வந்து ரொம்ப குறைச்சி கொடுப்பாங்களா இல்லை விலை எல்லாருக்கும் போடுற மாதிரி தான் போடுவாங்களா?
1: எல்லாருக்கும் போடுற மாதிரி தான்.
0: சரிங்க. இப்போ ஒரு கிலோவுக்கு அரிசி பருப்பு இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா அதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும்?
1: சிப்பத்துக்கு 200 ரூபா கிடைக்கும்.
0: சரி ஓகேம்மா. இப்போ ஒரு மாற்றுத்திறனாளியாக நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ தமிழக அரசு சார்பாக அரசு நலத்திட்ட உதவிகள்லாம் இருக்குது, இப்போ உங்களுக்கு உதவித்தொகையெல்லாம் கொடுக்குறாங்களா? கடை மளிகை கடை வச்சதுக்கு உதவித்தொகையெல்லாம் கொடுத்தாங்களா, ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்தாங்களா?
1: நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணாங்க சார்.
0: சரி ஓகேம்மா. இப்போ எப்படிம்மா ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுப்பாங்களா கடை வச்சுக்க?
1: ஆமாங்க சார்.
0: சரி ஓகேம்மா. இப்போ வந்து சின்ன கடையாக இருந்ததை இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க, இன்னும் உங்களுக்கு என்னென்ன ஐடியாலாம் வச்சுருக்கீங்க கடையை மேம்படுத்த?
1: இப்போ சின்ன பெட்டி கடையாக வச்சுருந்தோம், இப்போ மளிகை கடையாக வச்சுருக்கோம், இப்போ டிபார்ட்மெண்ட்டு கடையாக வைக்க ஆசைப்பட்றோம்.
0: சரிம்மா. உங்களோட உழைப்பு நீங்கள் சொல்கிறதுலே தெரியுது. இனிப்பு பொருட்கள் பலகாரங்கள் அப்படின்னா உங்கள் கடையில் என்னென்னலாம் இருக்குது?
1: லட்டு, பாதுஷா, ஜாங்கிரி, பால்கோவா இதை மாதிரி தான் சார் இருக்குது, மாதிரி வச்சுருக்கோம்.
0: சரிம்மா. பலகாரங்கள்,
1: வடை, போண்டா, பஜ்ஜி இது மாதிரி தான் சார் போடுவோம்.
0: சரிம்மா. இப்போ பிஸ்கட் ஐட்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படிங்க நேரடியாக எடுத்து வந்து கொடுத்துருவாங்களா இல்லை நீங்கள் போய் வாங்கிட்டு வரணுமா?
1: நாங்கள் போய் வாங்கினு வரணும்.
0: எங்கே கிடைக்குதுமா?
1: ராஜா ஸ்டோர்லேங்க.
0: வேறு எங்கேயும் வாங்குறதுலையா?
1: அங்கே மட்டும்தான்,
0: எல்லாமே அங்கேயே.
1: ஆமாம்.
0: சரி சரி ஓகேம்மா. இப்போ நார்மலாக சிறு தொழில் பண்ணுறவங்க இப்போ நிறைய பேர் இருக்காங்க, ஊறுகா, சாக்லேட், சின்ன சின்ன அந்த கவரில் சுற்றி தர சாக்லேட், அந்த மாதிரி சிறு தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்டலாம் நீங்கள் வாங்க மாட்டிங்களா?
1: அவங்கக்கிட்டேயே வாங்குகிறோம்.
0: என்னென்ன மாதிரி பொருள்லாம் வாங்குறீங்க அவங்கக்கிட்ட?
1: ஊறுகா, சாக்லேட்டு, காப்பித்தூள், டீத்தூள் இந்த மாதிரி வாங்குகிறோங்க.
0: சரிம்மா. இப்போ காப்பித்தூள் டீத்தூள்லாம் வேறங்க, இப்போ மலைப்பகுதியிலேருந்து இறக்குமதி பண்ணுறீங்களா இல்லை?
1: அந்த ஊர்வாக்கில் வரவங்கக்கிட்ட மட்டும் 1 ரூபா டீத்தூள், 2 ரூபா கடைக்கு வியாபாரத்துக்கு வச்சுக்கோங்க, டீக்கு தனியாக வாங்கி போட்டுக்கோங்க.
0: சரி ஓகேம்மா. இப்போ டீ கடை நடத்துகிறீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் பால் ஆகுது?
1: 5 லிட்ரு.
0: 5 லிட்டருக்கு எத்தனை டீ போடலாம்?
1: 60 டீ போடலாங்க சார்.
0: சரி ஓகேம்மா. கம்பல்சரி ஒரு நாளைக்கு 5 லிட்ரு போடுவீங்க?
1: ஆமாங்க சார்.
0: சரிம்மா. இப்போ நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறீங்க, மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய இளம் தொழில் முனைவோர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
1: நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இங்கே வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது, கண்டிப்பாக வெற்றி பெறலாம், உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம்.

0: சரிங்கம்மா, இவ்வளோ நேரம் எங்ககிட்ட நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய தொழில் சிறக்க தருமபுரி பண்பலை சார்பாகவும் ஏற்காடு பண்பலை சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோமா. நன்றி.
1: எனக்கு வாய்ப்பளித்த தர்மபுரி எஃப்எம்முக்கு நன்றி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது உங்கள் களம். இன்று புதிய தடம் நிகழ்ச்சியில் பைசு அள்ளி பகுதியைச் சார்ந்த காயத்ரி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் ஆர்

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

இன்று பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம், செல்லப்பிராணி சார்ந்த தொழில் முனைதல் மற்றும் வணிக வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர். நரேந்திரபாபு அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சு

படையெடுப்புகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 12 ஆண்டுகளாக இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். மக்களின் ஆதரவுடன் நாட்டு நலனுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரை மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களை பிரதமர் பட்டியலிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு தமது அரசின் பயணம் தொடரும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை

0: திறன்களை மேம்படுத்துவதில் தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரை மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களை பிரதமர் பட்டியலிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு தமது அரசின் பயணம் தொடரும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக கடந்த 2024 இதே நாளில் பொறுப்பேற்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழைகளின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 145,000 கிலோமீட்டர் நீள சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 3,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிநவீன விரைவு சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் நாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்றி வருவதாகவும் இதன் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றது நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்தியது, கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியது, புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிப்பது போன்றவை மத்திய அரசின் சாதனைகள் ஆகும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் ஏழைகளின் மருத்துவ செலவுகளை வெகுவாக குறைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சேவை நல்லாட்சி என்ற அர்ப்பணிப்போடு பிரதமர் செயலாற்றி வருவதாகவும் திரு J.P. Nadda கூறியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நீண்ட காலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு அர்ப்பணிப்புடன் பிரதமர் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சிறந்த நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு K.A. Sengkottaiyan கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்வது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த புத்தகம் ஒன்று வெளியிடப்பட உள்ளதாக கூறினார்.
2: பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக புத்தகம் வெளியிட இருக்கிறோம். 2026 வெப்ப செயல் திட்டங்கள் என்ற முறையில் இயற்கை சீற்றங்கள் வருகிற போது அதை எப்படி நாம் நேரடியாக அதிலே நிவாரணப் பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற அனைத்து நிலைகள் மன்று அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக வெளியீடுகளை வெளியிடுகிறோம். இயற்கை சீற்றங்கள் வருகிற போதும் சரி, வறட்சிகள் வருகிற போதும் சரி, வெள்ளங்கள் எங்கே தேங்குகிறதோ அதை எப்படி நாம் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து ஆங்காங்கே உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக சமூக ஆழ்வர்கள், பள்ளிகள், கல்லூரிகள்

0: இதற்காக யார் தயார் நிலையில் இருக்கிறாரோ அந்த பகுதியில் அவர்கள் மூலமாக அந்த பணிகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கு நாம் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையான பேரிடர் மேலாண்மை துறைக்கு 1000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. ஆகவே நாம் கேட்கின்ற போதே மத்திய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதிகளை முன்னெச்சரிக்கையாகவே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இது தொடர்பான விரிவான ஆய்வினை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யாத்ரீகர்களுக்கு தேவையான தங்கும் வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி போன்றவை குறித்து இவர்கள் ஆய்வு மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். 57 நாட்கள் அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ஜல்கான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேகமாக சென்ற கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பஞ்சாபில் அம்மாநில அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். லூதியானா, ஜலந்தர், தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகார வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மொபைல் போன் விற்பனையில் சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக 100 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுகள் ஈரானில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஓரிரு நாட்களில் தெரியவரும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர், மகளிர் மற்றும் கலப்பு குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷிகர் ராலன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 18-21, 21-19 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் ரஜ்போல் ஸ்ரீதாங்கை வென்றார். இதர ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று நுமைர் ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கர் சரஸ்வத் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனி தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு தகுதி சுற்று ஆட்டங்களில் அவர் வெற்றி பெற்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜிகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. கால்பந்து போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 139வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி உஸ்பெகிஸ்தானின் நோர்ஜிவேக் யாக்கூபை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:50. திரையிசையில் இடம்பெறும் பாடல் அயன் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
2: என்னக்கா ஸ்கூட்டிலாம் புதுசா இருக்கு?
3: ஆமாண்டா தம்பி, இந்த பொங்கலுக்கு உங்க மாமா எனக்கு புதுசா வாங்கி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குதா?
2: அப்படியாக்கா, வண்டி ரொம்ப நல்லா இருக்குக்கா.
3: ஸ்கூட்டி எல்லாம் எடுத்து கொடுத்ததெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த டீவ் இருக்குல்ல, அதை மட்டும் என்ன கட்ட சொல்லிட்டாருடா, என்ன பண்றதுனே தெரியல.
2: வண்டி டீவ் தானே கட்ட சொன்னாரு, இதுக்கு இப்படி புலம்புற? உன்னை கட்டிக்கிட்டதுக்கு அவரு தான் புலம்பணும்.
3: மாமாவும் நீ இருக்கீங்களே, நல்லா பேசுறீங்கடா தம்பி.
2: ஆமாக்கா, அப்பவே கேட்கலாம்னு நினைச்சேன். என்ன வீட்டை சுத்தி ஒரே புகை மூட்டமா இருக்குது?
3: அதுவா தம்பி, உங்க மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு வீட்டுக்கு வராங்களாம். அவங்க தங்கறதுக்கு பக்கத்து ரூமை சுத்தம் பண்ணி அதுல இருந்த பழைய பிளாஸ்டிக் பொருள், நைலான் கூட, துணி எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் இப்பதான் நெருப்பு வச்சுட்டு வர, அதுதான் புகையா போய்கிட்டு இருக்குது.
2: என்ன அறிவு எங்க அக்காளுக்கு! இந்த அறிவுக்கு நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லக்கா.
3: உனக்கும் உங்க மாமனுக்கும் வேற வேலை வெட்டியே இல்லை, எப்ப பாரு என்ன குறை சொல்லிட்டே இருக்கிறதா உங்களுக்கு வேலையே.
2: ஆமா, பழைய பிளாஸ்டிக் குப்பைகளை எரிக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? பழைய பிளாஸ்டிக்கு, நைலான் கூட போன்ற குப்பைகளை போட்டு எரிக்கிறதுனால அதிலிருந்து வரக்கூடிய புகையில பல நச்சு கலந்த வாயுக்கள்லாம் கலந்துருக்குது. இதை நாம் சுவாசிக்கும் போது நமக்கும் நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் கண்ணெரிச்சல், சுவாச நோய்கள் போன்றவையெல்லாம் ஏற்படுது. நம்முடைய சுற்றுப்புற சூழலும் பாதிக்கப்படுது. இதனால் நம்ம வளிமண்டலத்தினுடைய வெப்பம் கூட அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க.
3: சரிடா தம்பி, இந்த குப்பைகளெல்லாம் என்ன பண்ணுறது? நான் எப்பவுமே இப்படி தான் நெருப்பு வச்சுட்ருக்கிறேன்.
2: அப்படி இல்லைக்கா, இதுக்கு அரசாங்கமே மக்கும் குப்பை மக்கா குப்பை என பிரித்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே குப்பை தொட்டிகளை வச்சுருக்காங்க. அதில் பிளாஸ்டிக் குப்பைகளை சிவப்பு நிற தொட்டியிலையும், பிளாஸ்டிக் அல்லாத குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலையும் கொட்டணும். அதை அங்குள்ள தூய்மை பணியாளர்கள் எடுத்து போய் மக்கும் குப்பைகளை இயற்கை உரமாகவும் மக்கா குப்பைகளை மறுசுழற்சியும் செய்கிறாங்க. இனிமே இந்த மாதிரி செயல்களை நீ ஈடுபடக்கூடாதுக்கா.
3: அப்படியாடா தம்பி, அப்ப புகைனா நமக்கு பகை அப்படிங்கறத எனக்கு இந்த செய்தி மூலமா நீ சொல்ற. இனிமே நம்ம யாரும் சூழலை பாதிக்கிற மாதிரி இந்த செயலை ஈடுபடக்கூடாதுன்னு நீ சொல்ற. சரி, நானும் அப்படியே செய்யறேன். இனிமே தம்பினா என் தம்பிதான்.
2: என்ன ரொம்ப புகழாதக்கா.
0: புகை நமக்கு பகை, புகையில்லா உலகை உருவாக்குவோம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் காப்போம்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மெல்லிசை.

wonderful.

0: நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு அஞ்சல் அட்டையில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய ஊர், உங்களுடைய பெயர் ஆகியவற்றை எழுதி நேயர் விருப்பம் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், அதியமான் கோட்டை, அஞ்சல் நல்லம்பள்ளி, தர்மபுரி 636-807 என்ற பண்பலையின் முகவரிக்கு அனுப்புங்க. உங்க விருப்ப பாடலையும் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். அந்த வழியில இன்னைக்கு நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் முதலாவதாக விருப்ப பாடலை தெரிவிச்சிருக்காங்க கடத்தி குட்டி சிவகாமி. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் ஆட்டுக்கார அலுமேலு என்ற திரைப்படத்திலிருந்து. நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்

0: ஆஷா சன்ஃப்ளவர் ஆயில். தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஆர் சாண்டியல் மேல் கங்காவரம் கிருஷ்ணகிரி பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் ராமன் தேடிய சீதை என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில். நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் செல்ல பிராணி சார்ந்த தொழில் முனைதல் மற்றும் வணிகம் வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர். நரேந்திரபாபு அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
5: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
6: தர்மபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு 60 வயசு மதிக்கத்தக்க இருப்பார். அவர் வந்து நல்ல ஸ்மோக்கரு, 30-35 வருஷமாக நல்ல ஸ்மோக்கர். அவருக்கு வந்து வரும்போது என்னன்னாரு, எனக்கு வந்து சளியில் ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி வந்தார். நான் அப்போ கேட்டேன், சளியில் ரத்தம் வருதுன்னா எவ்வளோ நாளாக வந்துட்டு இருக்குன்னா, எனக்கு ஒரு 2-3 மந்த்ஸாக வருது சார் அப்படின்னு. சரி, நீங்கள் எங்கேயும் பார்க்கலையா செய்யலையானாக்கா, இல்லை நான் வந்து ஜிஹெச்லலாம் போயிட்டு எல்லாம் சிடி ஸ்கேன் எடுத்து செஞ்சம் பண்ணேன்னா, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க, எல்லாத்தையும் பார்த்தா செஞ்சம் பண்ணேன், ஜிஹெச்ல சிடி ஸ்கேன் எடுத்துட்டு அந்த சளி டெஸ்ட்லாம் பண்ணி செஞ்சு பண்ணிவிட்டு அது வந்து டிபி அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, செஞ்சாங்க. நான் வந்து சரி, டிபின்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, சரிங்க பண்ணுறீங்க, இன்னும் வந்து அந்த ரத்தம் வருது அப்படின்னு. ஆமாம் சார், எனக்கு ரத்தம் வருது அப்படின்னு. அப்புறம் எனக்கு அவரோட பேசுகிற குரல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. நான் கேட்டேன், நானு எங்க நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே உங்கள் குரல் இப்படி தான் இருக்குமா, ஒரு மாதிரி ஹஸ்கியாக ஒரு மாதிரி இருந்ததுன்னு வைங்களா. நான் கேட்டேன், நான் ஏன் இப்படி இருக்குது நீங்கள் பேசுறது, அப்பப்போ வார்த்தைகள் வந்து தெளிவாக வரமாட்டேனது, உங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான் இருக்கா, சேதா பண்ணதா, இல்லை இல்லை சார் எனக்கு வந்து ஒரு 4 மாதமாக தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு சரி, உட்கார வச்சு எல்லாம் எக்ஸாமின் பண்ணிட்டு செஞ்சுட்டு பண்ணிட்டு அப்புறமா செக் பண்ணி பார்த்து செஞ்சு பண்ணாக்கா, இந்த கழுத்து பகுதியில் சின்ன சின்னதாக வந்து ஒரு சின்ன நெருக்கட்டிகள்லாம் இருந்தது. சரி, டிபியில் கூட நெருக்கட்டி வரும்னு வைங்க, உடனே வந்து

0: இல்லை, நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து காது மூக்கு தொண்டை டாக்டர் பார்த்து இந்த தொண்டைக்குழியை வந்து கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணிவிடுங்க. எனக்கு என்னமோ கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னா, இல்லை இல்லை சார், ஜிஹெச்சில் வந்து தொண்டைக்கெல்லாம் கூட வந்து சிடி ஸ்கேன்லாம் எடுத்தாங்க செஞ்சாங்கன்னு காமிச்சார், பட் ஆனால் அது தொண்டைக்கு இல்லை. அவர் வந்து அந்த நுரையீரல் கிடைத்ததை தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தார். அவங்க பையனும் ரொம்ப அடமண்ட்டாக இருந்தார். நான் சொன்னேன், இல்லைங்க நீங்கள் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி அமுச்சு விட்டு செஞ்சு பண்ணேன். அங்கே போய் அது பார்த்து செஞ்சு பண்ணாக்கா அவருக்கு டிவி தனியாக இருக்குது, ப்ளஸ் வந்து அந்த தொண்டை அந்த வோக்கல் கார்டு என்று சொல்லக்கூடிய அந்த பேச்சு வரக்கூடிய பகுதியிலையும் வந்து தனியாக வந்து ஒரு கேன்சர் கட்டி, உண்மையிலே வந்து ஒரு ஆச்சரியமாக போயிடுச்சு. அதை அடுத்தது வந்து நம்ம திரும்ப ஒன்று வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி எடுக்கணும். அதனால் வந்து எதுக்கு சொல்கிறோம் செய்கிறேனாக்கா, அவர் வந்து அந்த ரத்த கசிவு வர்றது செய்கிறதுன்றது பார்த்தீங்கன்னாக்கா, கடைசியாக பார்த்தா இந்த கேன்சர் கட்டியிலேருந்து தான் அவருக்கு ஒரு டைம் ரத்தம் கசிஞ்சிருக்கு. பட் ஆனால் டிவிலையும் வந்து நமக்கு வந்து அந்த இருமலில் வந்து ரத்தம் வரும். பட் ஆனால் இவர் சும்மா காரி துப்புனாவே ரத்தம் வர்றது செய்யுதுன்னும்போது வந்து நம்ம காது மூக்கு வாய்ப்பகுதி, அதாவது வாய்ப்பகுதி இல்லைன்னா வந்து தொண்டை பகுதியில் வந்து நம்ம பார்க்கணும். ஒரு எச்சி வரல, எச்சி ஒரு துப்புனா ரத்தம் வருது அப்படின்னாக்கா டெஃபினட்டாக பார்த்துக்கணும். சம்டைம்ஸ் நிறைய டைமில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பல் எவிரிலிருந்து வந்து நமக்கு வந்து ரத்தம் கசியும். அது வந்து ஒரு அந்த விட்டமின்ஸ் குறைபாடுனால வரக்கூடியது, அது வந்து நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் இருந்தாலும் இதெல்லாம் பார்த்துக்கிறது, குறிப்பாக வந்து ஒரு பேச்சு மாற்றம் உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் சேஞ்ச் இருக்கு செய்து பண்ணிச்சுனாவே நீங்கள் டெஃபினட்டாக வந்து உடனடியாக வந்து டாக்டர் பார்த்துக்கிறது நல்லது. நேற்று உடனே பார்த்த செஞ்ச பண்ணோம். அவருக்கெல்லாம் அந்த பயாப்சி டெஸ்ட்டு என்று சொல்லக்கூடிய அந்த சத டெஸ்ட் எல்லாம் நாங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கோம், செஞ்சுருக்கோம். ஏன்னா அந்த அந்த இடத்துல போய் சத டெஸ்ட் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை. அதனால் மயக்கம் கொடுத்து தான் நம்ம சத டெஸ்ட் எடுத்து செஞ்சு பண்ணி அது கேன்சர் தானான்னு பார்க்கறதுக்கு இருக்குது. அது கேன்சர் மாதிரி, பட் அது டெஸ்ட் பண்ணி எல்லாம் பார்த்து நம்ம அடுத்தது பார்த்துக்கணும். அதனால் ஸ்மோக்கர், வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது, குரல் மாற்றம் வருது, இது மாதிரி ரத்த கசிவு வருது, ரொம்ப டேஞ்சர். உடனடியாக நம்ம பார்த்துக்க வேண்டியது அவசியம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
1: நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கூத்தப்பாடி பகுதியிலிருந்து பி வெங்கடேசன் அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் ஆண் பாவம் என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்.

0: sunflower oil.
1: தருமபுரி பண்பலை 102.5-லும் ஏற்காடு பண்பலை 103.7-லும் தினமும் காலை 9:05-க்கு வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
4: நேர் உறுப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியிலிருந்து கி ராஜேந்திரன் அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் வானத்தை போல என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்.

உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. கடிதம் வழியா பாடல் கேட்ட நேயர்களுக்கும், பண்பலை வழியாக பாடல் கேட்ட நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகால மேம்பாட்டு திட்டங்களால் நம் தேசம் உலக அளவில் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை உருவெடுத்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். தவிக அரசுக்கு ஆதரவளித்த அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவை தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவித்துள்ளார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்கள், மகளிர், விவசாயிகளின் ஆளுமையில் BJP தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 140 கோடி மக்களின் விருப்பங்கள் மற்றும் தேச உணர்விற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டு நம்பிக்கை, வளர்ச்சி, பொதுநல பாதையில் அரசு உறுதியுடன் முன்னேறி செல்வதாகவும் தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். மத்திய அரசின் அயரா தொடர் முயற்சிகளால் கட்டமைப்பு தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரையான பல்வேறு தளங்களில் சர்வதேச அளவில் நம் தேசம் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்வதாகவும் அவர் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். நல்லாட்சி, வளம், மக்கள் சேவை என்ற குறிக்கோளுடன் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்கை எட்ட மத்திய அரசு அயராது தொடர்ந்து செயலாற்றும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். BJP தலைவர் திரு நரேந்திர மோடி 3வது முறையாக நாட்டின் பிரதமராக பதவியேற்று 2 ஆண்டுகள் இன்று நிறைவடைந்த நிலையில் அவரது கடந்த 12 ஆண்டுகளாக இந்தியா மாபெரும் வளர்ச்சியை கண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். தேச பணியில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் பிரதமரின் ஆட்சியில் ஏழை எளிய

0: மக்களின் நலன்களும் வாழ்வாதாரமும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்த செய்தியில் சமூகத்தின் அனைத்து தரப்பிலும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இந்தியா பயணிக்கும் இத்தருணத்தில் பிரதமரின் சீரிய தலைமைக்கு கடந்த 12 ஆண்டு சாதனைகள் சான்றாக திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். எல்லைப் பகுதிகளில் சரக்கு போக்குவரத்தை கையாள வகை செய்யும் நிலவழி மேலாண்மை புதிய அமைப்பை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று பிற்பகல் துவக்கி வைக்கிறார். எல்லைப்பகுதி போக்குவரத்தை மின்னணு தொழில்நுட்பம் மூலம் திறம்பட கையாண்டு வெளிப்படை தன்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்து மக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க இந்த புதிய தொழில்நுட்பம் வழிகோலும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் வெளியுறவுக் கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு முக்கிய மாற்றங்களை சந்தித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் விநியோகம், ஆவண சான்றொப்பம் போன்றவை தடையில்லாமல் நடைபெறுவதால் பொதுமக்கள் பெரிதும் பயனடைந்திருப்பதாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் கூறியுள்ளார். இது தவிர பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிப்பதற்காக டிஜிட்டல் இணையதளம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் குறைகள் நிவர்த்தி செய்யப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். உலகளாவிய பணியிடங்களுக்கு இந்திய மக்கள் செல்வதற்கான வசதிகளை மத்திய அரசு செய்து கொடுத்திருப்பதோடு நாட்டின் வர்த்தகத்தை வெளிநாடுகளில் சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இந்நடவடிக்கைகளால் ஏற்றுமதி அதிகரித்து இந்திய உற்பத்தி பொருட்கள் சர்வதேச சந்தைகளில் நுழைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 44 தூதரகங்களும் துணை தூதரகங்களும் திறக்கப்பட்டதையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். மத்திய அரசின் சீரிய முயற்சிகளால் நம் நாட்டு மக்கள் வெளிநாடுகளுக்கு நம்பகத்தன்மையுடனும் மதிப்புடனும் செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை திகழ்கிறது என்று உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். அகமதாபாத்தில் வேளாண்மை சார்ந்த 2 நாள் நிகழ்வில் இன்று துவக்க உரையாற்றிய அவர் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் உணவு பதப்படுத்துதல் துறையின் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டினார். அறுவடைக்கு பிந்தைய வேளாண் இழப்புகளை குறைத்து விவசாயிகளின் வருவாயை பெருக்கி வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்வதிலும் இத்துறை முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். உலகளாவிய உணவு பதப்படுத்துதல் மையமாக இந்தியா வேகமாக வளர்ச்சி பெற்று வருவதாகவும் திரு சிராக் பாஸ்வான் குறிப்பிட்டார். நாட்டில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18 தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்று பரிசீலிக்கப்படுகின்றன. இதன்படி தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு தாவேகா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி தாக்கல் செய்த வேட்புமனு இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்தல், குற்றங்கள் நிகழும் பகுதிகளை முன்கூட்டியே கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தல், பொது இடங்களில் கண்காணிப்பு, அனைவரையும் ஒருங்கிணைத்து பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட பணிகளை இப்படையினர் மேற்கொள்வார்கள். தாவேகா அரசுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவளித்த 21 அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதர 4 உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கை தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார்.
1: இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையின் கீழ் 21 உறுப்பினர்களுக்கு எதிரான அனைத்து மேல் நடவடிக்கைகளையும் கைவிடுகிறேன். 25 உறுப்பினர்களில் 21 பேருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ள 4 உறுப்பினர்கள் தொடர்பான மனுக்கள் மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: தமிழக அரசு கோரியிருந்த 1000 கோடி ரூபாய் பேரிடர் மேலாண்மை நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

0: மாநிலத்தில் இணைய வழியாக விண்ணப்பிக்கும் மனுக்கள் மீது உடனடி தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினை உடனுக்குடன் களையப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமூக ஊடகங்கள் மூலம் பெறப்படும் மின் விநியோகம் தொடர்பான குறைபாடுகளும் சரி செய்யப்படுவதாக தெரிவித்தார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகையை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சென்னையில் இன்று வழங்கினார். இதன்படி பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும், பாரா துப்பாக்கி சுடுதல் வீரர் மனோஜ்குமாருக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் 15,65,000 ரூபாயும் அமைச்சர் இன்று வழங்கியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் அலைபேசி செயலி மூலம் போதைப் பொருட்கள் சம்பந்தமான தகவல்களை தெரிவிக்கலாம் என்றும், தெரிவிப்போர் குறித்த தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பிரதீப் கூறியுள்ளார். சேலம் ரயில்வே கோட்டத்தில் லெவல் கிராசிங்கில் விபத்துகளை முற்றிலும் தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் தெரிவித்தார். கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் வரும் 14ஆம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்குள் செல்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழகத்தில் மீன்பிடி தடைகாலம் வரும் 14ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் 15ஆம் தேதி அதிகாலை மீன்பிடிக்க செல்ல உள்ளனர். விசைப்படகுகளில் உள்ள சிறிய சிறிய பழுதுகளை சரி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி வலைகளை சரிபார்த்தல், மீன்பிடி உபகரணங்கள் அனைத்தையும் தயார் செய்யும் பணிகளில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: திருப்பூர் மாவட்டம் திருபூர்த்தி அணையிலிருந்து பாலாறு படுகை பாசன பகுதிகளுக்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருமூர்த்தி அணையின் மூலம் முதலாம் மண்டல பாசன நிலங்களுக்கு கூடுதலாக இன்று முதல் வரும் ஜூலை 15ஆம் தேதி வரை 36 நாட்களுக்கு தண்ணீர் வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் உடுமலை, வடத்துக்குளம், திருப்பூர், பல்லடம், தாராபுரம், காங்கேயம் ஆகிய வட்டங்கள் மற்றும் பொள்ளாச்சி, சூலூர் வட்டங்களில் உள்ள 94,521 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும். திருமூர்த்தி அணையிலிருந்து சபரிஷ்.
0: தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற 278 ரன் என்ற இலக்கை இந்திய ஏ அணி நிர்ணயித்துள்ளது. முன்னதாக முதலில் பேட் செய்த இந்திய ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்திருந்தது. ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் சிட்னியில் இன்று தொடங்கின. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகால மேம்பாட்டு திட்டங்களால் நம் தேசம் உலக அளவில் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை உருவெடுத்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். தாவேகா அரசுக்கு ஆதரவளித்த அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 1:56. நேயர்கள் இனி கேட்கலாம்
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான மழையளவு: திருநெல்வேலி ஊத்து பகுதியில் 11 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி, நாலுமுக்கு, காக்காச்சி, மாஞ்சோலை பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர், சென்னக்கல்லார், சென்கோ, வால்பாறை பகுதியில் 5 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி, பாலமோரூர், கன்னியாகுமரி, புத்தனணை, சிவலோகம் பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி, சுரளக்கோடு, குளச்சல், கன்னியாகுமரி அணைக்கிடங்கு பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. தேனி

0: தேக்கடி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், வெட்டிக்காடு பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. தென்காசி, கோயம்புத்தூர், சிறுவாணி அடிவாரம், ஓசூர், தென்காசி ராமநாதி அணை பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை கடலூரில் 40.7 டிகிரி செல்சியஸும் கன்னியாகுமரியில் 21.4 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. மலைப்பகுதிகளான உதகமண்டலத்தில் 13.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னெச்சரிக்கை. தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியே இருக்கக்கூடும். குறைந்தபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.
1: அப்பப்பா, என்ன வெயிலு, என்ன வெயிலு, மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
2: வாகிதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
1: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ, அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
2: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வாகிதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
1: நிக்கலாமே உமா. அப்பப்பா, குளுகுளுன்னு ஏசில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
2: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சி ஆயிருமே.
1: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
3: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
4: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: விவசாய அரங்கம். 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
0: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: போப்பா போ, எது சொன்னாலும் காதலையே வாங்குறதில்ல. எப்படி பட்டுன்னு கதவு சாத்திட்டு போறத பாரு. நீங்கெல்லாம் ஏன் இப்ப கத்துறீங்க? உங்க அண்ணன் சொன்னதும் உங்களுக்கு கோபம் வருதோ? போங்க போங்க, நீங்களும் அவன் பின்னாடியே போங்க. இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தானே.
1: அட பட்டக்கா, என்ன நாயங்க கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க?
0: வா முத்தழகு, வா வா. என்ன சொன்ன? நாய் நான் சொன்ன? நல்ல வேலை அவன் உள்ள போயிட்டான். இதை மட்டும் காதல கேட்டிருந்தானா?

0: வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பான். இதுங்களை நாயின் சொன்னா அவனுக்கு கோவம் வந்துடும். அதுங்க பேரு ஒன்னு ரீனோ ஒன்னு டீனோ. அதுகளை தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டு வரான்.
1: என்னக்கா சொல்றீங்க?
0: சிரிப்பா வருதுல்ல? இதுதான் இங்க நிலைமை. உருப்படியா ஏதாச்சும் வேலைக்கு போடானா கேட்காம எப்ப பாரு இந்த நாயங்க கூட. அச்சுச்சோ, தப்பு தப்பு, இந்த ரீனோ டீனோ கூட தான் சுத்திட்டு கிடக்குறான்.
1: ஓஹோ, தம்பிக்கு செல்ல பிராணிகள்னா ரொம்ப பிடிக்குமோ?
0: பிடிக்குமாவா? நீ வேற. அதுகளை கவனிச்சுக்கிறதுக்காக தான் இவன் வேலை வெட்டி கூட போகாம வீட்லயே உட்கார்ந்துருக்கான் பாரு.
1: கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு.
0: கொஞ்சம் இல்ல முத்தழகு, ரொம்பவே. இதனால எனக்கும் அவங்க அப்பாவுக்கும் தினம் தினம் சண்டை தான்.
1: அக்கா, தம்பிக்கு செல்ல பிராணிகள் தான் பிடிக்கும்னா நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா?
0: என்ன முத்தழகு, என்ன யோசனை?
1: அக்கா, செல்லமா வளர்க்குற செல்ல பிராணிகளை வச்சே நீங்க வருமானம் பார்க்க முடியும். அதுக்கு வழி இருக்கு.
0: என்ன முத்தழகு சொல்ற, என்ன வழி?
1: செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில்கள் நிறைய இருக்கு. அதில் ஏதாவது ஒன்று செஞ்சா செல்ல பிராணிகளை வளர்த்த மாதிரியும் இருக்கும், தொழில் செஞ்சு வருமானம் பார்த்த மாதிரியும் இருக்கும்.
0: முத்தழகு, நீ என்னென்னமோ சொல்கிற, ஆனால் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே.
1: எல்லாம் புரியும். இப்போ இவங்க சொல்கிறத கேட்டா.
0: யார முத்தழகு?
1: சொல்கிறேங்க்கா, செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் முனைதல் மற்றும் வணிக வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர் நரேந்திரபாபு அவங்க தான் ரேடியோவில் இப்போ தகவல்களை சொல்ல போகிறாங்க. கவனமாக கேளுங்க.
2: உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இன்றைக்கி வந்து விவசாயம் மற்றும் வேளாண்மை வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கண்டுகிட்டு இருக்குது. குறிப்பாக பார்த்தா கால்நடை வளர்ப்புன்னு பார்த்தோன்னா முந்தையெல்லாம் நம்ம வந்து கால்நடைகளில் வந்து பெரும்பாலும் மாடு ஆடு அது மாதிரி விவசாயம் சார்ந்து அங்கேயே வந்து அவங்க வீட்டிலேயே வந்து நாய் பூனை அது மாதிரி எல்லா விலங்குகளையும் வச்சு தான் வளர்ந்துட்டு இருந்தாங்க. பல காலமாகவே பல இலக்கியங்கள்லேயும் நம்ம பார்த்துருப்போம் ஏற்கனவே, விலங்குகள் வந்து மனிதனோட சேர்ந்தே தான், மனித நாகரிகம் ஆரம்பித்த காலத்திலிருந்து மனிதனோட சேர்ந்தே வந்து ஒரு நட்பு பிராணியாக தான் வந்துட்டுருக்குதுங்கிறது நமக்கு தெரியும். இதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முதல்ல வந்து நம்ம விவசாயத்துக்காக கால்நடைகளை வளர்த்துட்டு இருந்தோம். அந்த விவசாயத்துக்காக வளர்க்கப்பட்டதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆடுகளை பாதுகாக்கிறதுக்காகவும் நம்ம நாய்களை வளர்க்குறதுக்காக சில இன நாய்களெல்லாம் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு நாய் இனங்களில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராஜபாளையம், கோம்பை, கன்னி அது மாதிரி முக்கியமான சிப்பிப்பாறை இதை மாதிரி நாய் இனங்கள்லாம் நம்ம வச்சுருந்தோம். அதே மாதிரி பூனை இனங்கள்லேயே நாட்டு பூனை இனங்கள்லாம் நம்ம வச்சுருந்தோம். ஏன்னா எல்லா விலங்கையுமே வந்து நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில் பார்க்காம நம்ம வீட்டோட நம்ம ஒரு வீட்டு உறுப்பினராகவே தான் நம்ம பழங்காலமாக வழக்கத்தில் நம்ம வச்சுட்டு இருந்தோம். இருந்தாலும் நிறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்கு செல்கிறதுனால முதியோர் பெற்றோர் அவங்கெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தள்ளப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு மன அழுத்தம்னு ஒன்று நம்ம பார்க்குறோம். அந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் வந்து செல்ல பிராணிகளை வளர்க்குற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது எப்படி நம்ம குடும்பத்தில் முந்தி பாரம்பரியமாக நம்ம வளர்த்துட்டு இருந்தோமோ அதை தாண்டி இன்றைக்கி நம்ம பெட்ரூம் வரைக்கும் செல்ல பிராணிகள் வந்துருச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா மன அழுத்தம், தனிமை. இன்றைக்கி வந்து நம்ம வந்து செல்ல பிராணிகளை உண்மையிலேயே நம்மளோட உண்மையான குடும்ப உறுப்பினர் மாதிரி வீட்டுக்குள்ளே வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இதில் நம்ம வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா நாய்களும் பூனைகளும் தான் நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆனால் இன்றைக்கி வந்து பல விதமான பறவை இனங்கள், லவ் பேர்ட்ஸ் அது மாதிரி பறவை இனங்களும் நம்ம வந்து வளர்க்குறோம். அதே நேரத்தில் இதை சார்ந்த தொழில் இன்றைக்கி வளர ஆரம்பிச்சிருக்குது. இதுதான் இன்றையோட பெரிய மாற்றம். நவீன உலகம் கால வேகமாக சுற்றிட்டு இருக்குது, பரபரப்பான உலகம்னு சொல்லும்போது வணிகம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பங்கு ஏற்படுத்துது. அதில் குறிப்பாக இப்போ இதை மாதிரி செல்ல பிராணிகள் வளர்றதுனால செல்ல பிராணிகள் சார்ந்த உணவு தயாரித்தல், அதை அழகுபடுத்துதல், அது மாதிரி பயிற்சி கொடுக்கறது, அது மாதிரி அதுக்கான போக்குவரத்து, இது மாதிரி பலவிதமான வேலைவாய்ப்புகள், பலவிதமான தொழில்கள், பலவிதமான மக்களை வந்து தொழில் முனைவோராக மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு இங்கே ஏற்படுத்தி இருக்குது. ஐடி உற்பத்தி துறை எப்படி இருந்ததோ அதே மாதிரி செல்ல பிராணிகளுக்கான ஒரு துறையாக இப்போ மாறிக்கொண்டுட்டு இருக்குது. அதன் மூலம் நிறைய தொழில்கள் வந்து இன்றைக்கி வளர்ந்துட்டு இருக்குது. இது வந்து என்னங்கிறது என்னென்னா நம்ம நாட்டுக்கு இன விலங்குகள் மட்டும் பிராணிகள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்மளோட மோகம் வெளிநாடுகள் சென்று பார்க்கறதுனால அங்கேருந்த கால்நடைகள், அங்கேருந்த செல்ல பிராணிகள் அது எப்படி வளர்க்குறாங்க, அதில் உள்ள இனங்களை நம்ம ஊருக்கு எப்படி கொண்டு வர்றது, நம்ம ஊரில் அதை எப்படி பராமரிக்கிறது, இதை மாதிரி நிறைய

தொழில்நுட்பங்களே நம்ம உள்ளடக்கி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறனால இன்றைக்கி நிறைய இளைஞர்களுக்கு இந்த துறையில் வந்து வாய்ப்புகள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பொருளாதார ரீதியாக நிறைய வணிக வாய்ப்புகள் இப்போ இதில் வந்துட்டுருக்குது. நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கால்நடைக்கு தீவனம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி செல்லப்பிராணிகளுக்கு நம்ம இதுவரைக்கும் நம்ம சாப்பிட்ட உணவை கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அதற்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் நமக்கு ஏற்பட்டிருக்குது. அப்படி பார்க்கும்போது நமக்கு அதில் மூலம் வரக்கூடிய வருவாயும் அதிகமாக செலவுகளும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அது ஒரு தொழிலாக மாற்றி கொண்டு வரனால செல்லப்பிராணிகளுக்கான உணவு தயாரித்தல் வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா மீன் வளர்க்குறோம், பறவைகள் வளர்க்குறோம், நாய் வளர்க்குறோம், பூனை வளர்க்குறோம். இதில் ஒவ்வொரு இனத்துக்கும் அதுக்கு தேவையான அதில் விரும்பி உண்ணக்கூடிய உணவு வகைகள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துருக்கும். சாக்லேட் வந்துருச்சு, பிஸ்கட் வந்துருச்சு, இது மாதிரி ஒவ்வொரு விதமான உணவு வகைகளும் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. அது வந்து ஒரு முக்கியமான துறையாக இன்றைக்கி வளர்ந்துட்டுருக்குது. இன்றைக்கி வந்து டாக்ஸி, கால்நடைகளை எல்லா போக்குவரத்துலையும் நம்ம கொண்டு போக முடியாது, அதுக்குன்னு தனிப்பட்ட டாக்ஸிகள் வந்தாச்சு. அதே மாதிரி மொபைல் மருத்துவமனைகள்னு சொல்லுவாங்க. மொபைல் மருத்துவமனைங்கிறது மருத்துவரும் அதை கூட உங்களை உதவியாளர்களாக இருப்பவர்களும் சேர்ந்து வாகனத்தில் வந்து தடுப்பூசியோ அதை மாதிரி முதலுதவியோ செஞ்சு கொடுத்துட்டு போகிறவங்களாக இருந்தாங்க. அதே நேரத்தில் மொபைல் ஊர்திகளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது எல்லா செல்லப்பிராணி வளர்ப்போருக்கும் அந்த இன பெரிய இன நாய்களை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறதுக்கு முடியாது. அதை மாதிரி சூழ்நிலையில் இதை மாதிரி வாகனத்தில் மருத்துவ உதவியாளரும் சேர்ந்து இங்கே வந்து அந்த செல்லப்பிராணியை மருத்துவமனைக்கு கொண்டு போய் அங்கே என்ன மருத்துவ உதவிகள் செய்யணுமோ செஞ்சுட்டு திருப்பி நம்ம வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி லாட்ஜு போர்டிங்லாம் நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து செல்லப்பிராணிகளுக்கும் போர்டிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இன்றைக்கி வந்து கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. செல்லப்பிராணிகள் வளர்ப்பவர்கள் வெளியூர் செல்லும் போது அதை வந்து நல்ல விதமாக பராமரிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுத்து அதை ஒரு தொழிலாக நம்ம கொண்டு வரலாம். அதுபோல் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமானது வந்து டே கேர் சென்டர். எப்படி நம்ம சின்ன குழந்தைகளை வந்து வேலைக்கு போகும்போது ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டு போகிறோமோ அதே மாதிரி இந்த செல்லப்பிராணிகளுக்கான வாய்ப்புகளையும் தொழில் மூலமாக ஒரு தொழில் முனைவர் வந்து அதை ஒரு துறையாக எடுத்து வளர்ச்சி பெறலாம். இது போக லாபகரமாக என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த உயர் ரக செல்லப்பிராணிகள்னு சொன்னேன், வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர்றது, அதுக்கு பெடிகிரி மூலம் அதான் பெற்றோர் யார் என்ன ஏதுங்கிற சான்றிதழோடு வளர்த்தோம்னா 50,000 2,00,000 வரைக்கும் ஒரு நாய்க்குட்டியை வந்து நம்ம வியாபாரம் செஞ்சு அதிக லாபம் பெறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம நாட்டு நாய் இருக்குது, நாட்டு இனம் இருக்குது, அதனோட மரியாதை வெளிநாடுகளில் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியலை, அதற்கான விலை என்னங்கிறது நமக்கு தெரியலை. ஸோ அதை வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா, உற்று நோக்கினீங்கன்னா நம்ம நாய்களை வெளிநாட்டுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளும் நமக்கு நிறைய பிரகாசமாக இருக்குது. அலங்கார பறவைகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. முந்தைய காலத்துலேருந்தே நம்ம வந்து பறவைகளை வந்து ஒரு அலங்கார பொருளாகவும் நம்ம வச்சு பாதுகாத்துட்டு இருந்திருக்கிறோம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா லவ் பேர்ட்ஸ் சொல்கிறோம், பிறகு வந்து காக்டெயில்ஸ் சொல்கிறோம், பிறகு விலை உயர்ந்த மக்காய் கிளிகள்னு சொல்கிறோம், இதெல்லாமே வந்து நம்ம ஊர்லேயும் வளர்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதையும் ஒரு தொழிலாக கொண்டு வந்து அந்த பறவை இனங்களையும் நம்ம செல்லப்பிராணி பிரியர்களிடம் கொடுத்து வியாபாரம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அலங்கார புறாக்கள் குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா விசிறிவால் புறாக்கள் மற்றும் பந்தய புறாக்கள் அது ஒரு பெரிய விற்பனை வாய்ப்பை ஏற்படுத்தி வருது. அந்த மாதிரி ஒரு இதுலேயே நம்ம வந்து பங்கு பெறுறதுக்கான வாய்ப்பு, நீங்கள் வந்து தொழில் முனைவராக இருக்கிறதுக்கான ஒரு இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இப்போ இங்கே சொல்ல விருப்பப்படுறேன். நம்ம ஊரில் வந்து இறைச்சி கடை வந்து சின்ன சின்ன தெருக்களில் கூட இருக்கும். இறைச்சியை வாங்கி விற்றுட்டு மிச்ச உபரி தேவையில்லாத பொருட்களை வந்து தூக்கி எறிகிறதோ இதை மாதிரி ஒரு பழக்கம் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த நாய்க்கு தேவையான செல்லப்பிராணிகளுக்கு தேவையான நாய்கள் மற்றும் பூனைகளுக்கு தேவையான உணவுகளுக்கு தேவையான புரதனம் வந்து அதிலேருந்து தயாரிக்கலாங்கிறது ஒரு பெரிய தொழில்நுட்பம். நம்ம சுத்தமாக சுகாதாரமாக அந்த கழிவுன்னு நம்ம நினைக்கிற எல்லா பொருட்களையுமே கடைகளிலேருந்து சேகரிச்சுட்டு அதை வந்து ரெண்டரிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலம் அதை வந்து ரெண்டர் பண்ணி நாய்களுக்கு தேவையான அல்லது ரிட்டார்ட் ப்ராசஸிங் மூலம் நல்ல தேவையான உணவு புரத உணவாக மாற்றி நம்ம வந்து செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சென்னையிலே அதை மாதிரி சில தொழிற்சாலைகள் நம்ம ஊரில் வந்துட்டுருக்குது. இது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை, கழிவிலிருந்து எப்படி நம்ம வந்து சம்பாதிக்கலாங்கிறது ஒரு தொழில்நுட்பம். அது மட்டும் இல்லாமல் சுகாதாரம் கேடு, சுற்றுச்சூழல் எவ்வளோ தூரம் நம்ம மாசுபடுத்துகிறோம், கறிக்கடைகள்லேருந்து உள்ள எச்சங்களை வெளியில் போடுறத நம்ம வந்து பயன்படுத்தலாம், இதனால் கிருமிகள் வர்றதை தடுக்கலாம். இது மாதிரி நிறைய வாய்ப்புகள், தொழில்நுட்ப வாய்ப்புகள் இந்த துறையில் இருக்குது. செல்லப்பிராணிகளோட வளர்ப்புங்கிற ஏரியாவில் வந்து நிறைய நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது.
இதுக்கு போக பயிர்

பயிற்சின்னு சொல்கிறோம், மற்றும் நடத்தை மேம்பாடு, அதாவது பிஹேவியர், செல்லப்பிராணிகளோட பிஹேவியரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான பயிற்சியாளர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து எப்படி நம்ம குழந்தைய வளர்க்குறோமோ அப்படி தான் அந்த செல்லப்பிராணிகளை வளர்க்க போகிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நமக்கு கீழ்ப்படிந்து அந்த செல்லப்பிராணி எப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்போம், அதை எப்படி நம்ம ஒரு பாதுகாப்புக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி எதிர்பார்ப்போம், அப்புறம் அதோட டாய்லெட் பழக்க வழக்கங்கள், கழிவறை பழக்க வழக்கங்களெல்லாம் நம்ம எப்படி சொல்லி கொடுக்கணும். ஸோ இதுக்காக ட்ரெயினர்களாகவே நிறைய பேர் இன்றைக்கி உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி பார்ப்பீங்க, போலீஸ் மற்றும் ஆர்மியில் இருக்கக்கூடிய நாய்கள் சல்யூட் அடிக்கும், நிறைய வித்தைகள் செய்யும், விளையாட்டுக்கு பங்கெடுக்கும். இதை மாதிரி நம்ம வந்து நம்ம பிராணிகளை, செல்லப்பிராணிகளை வளர்க்கணும்னு வேணும்னு அதற்கான பயிற்சி எடுத்து அந்த பயிற்சியாளர்களாக இருந்து இன்றைக்கி நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இப்போ இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து நிறைய சோசியல் மீடியா வர்றதுனால ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த எடுக்குது. அந்த செல்லப்பிராணிகளை அழகாக விதவிதமாக ஃபோட்டோ எடுத்து அதன் மூலம் வந்து பணம் சம்பாதிக்கும் ஒரு தொழிலாகவும் உருவெடுத்து வந்துட்டுருக்குது. பிறகு இந்த டிஜிட்டல் உலகத்தில் ஜிபிஎஸ் காலர் அது மாதிரி நம்மளோட இப்போ ட்ராக்கிங் சிஸ்டம் எல்லாம் இருக்கிறனால அந்த உபப்பொருட்களை சந்தைப்படுத்துதல், இந்த பிராணி செல்லப்பிராணிகளுக்காக சந்தைப்படுத்துதல் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்துட்டுருக்குது. அதே மாதிரி ஆலோசனைகள், செல்லப்பிராணிகள் வளர்ப்பது எப்படி என்ன ஏதுங்கிறத பற்றி நீங்கள் சொல்கிறதுக்கான ஆலோசனைகளுக்கு வந்து ஆப், மொபைல் ஆப் மூலம் நிறைய வந்து ஆலோசனைகள் சொல்லி அதன் மூலம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து இன்றைக்கி நிறைய இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த தொழில் வந்து எவ்வளோ முக்கியம், செல்லப்பிராணிகள் வந்து நம்ம வந்து அதனால் செலவுன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம், அது மூலம் என்னென்ன தொழில்கள்லாம் வளருதுங்கிறதை நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். அதே நேரத்தில் அதுக்கிட்ட செல்லப்பிராணிகள் வளர்ப்பதில் சவால்களும் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை என்னென்ன நோய்கள் வருது, அந்த நோய்களை எப்படி தடுக்கணும், எப்படி தடுப்பூசி போடணும், எந்த நேரத்தில் போடணும், கால்நடை மருத்துவர் அணுகி எதை மாதிரி பாதுகாக்கணுங்கிறதுலையும் நம்ம குறிப்பாக இருக்கணும். ஸோ தரமான தீவன தயாரிப்பு அது வந்து ஒரு பெரிய தொழிலாக இன்றைக்கி பெட் ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து வளர்ந்துட்டு வருது. அதே மாதிரி சட்ட விதிகள் என்ன ஏது, நம்மளோட உரிமைகள் என்ன ஒரு செல்லப்பிராணி வளர்ப்பதுங்கிறது நம்ம குறிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா விலங்கு நலவாரியம் என்ன சொல்லியிருக்குது, உள்ளாட்சி அமைப்புகள் என்னென்ன விதிகள் வச்சுருக்குது, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் எப்படி ஒரு செல்லப்பிராணி வளர்ப்புதுங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பெட் ஷாப் ரூல்ஸ் 2018, டாக் ப்ரீடிங் ரூல்ஸ், இதை மாதிரி சில வெளியீடுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னாலே இன்றைக்கி வந்து செல்லப்பிராணிகள் வளர்ப்பவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் வந்து அதன் மூலம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு அங்கே இருக்குது. இன்னொன்று வந்து சந்தை ஏற்றத்தாழ்வு. இன்றைக்கி பார்ப்பேங்க, ஒரு சினிமாவில் வந்து ஒரு டால்மேஷன் வரும், அல்சேஷன் நாய் வரும், ஒரு இதில் பூ வரும், அது மாதிரி பல இனமான நாய் இனங்களை உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இனங்களுக்கு மார்க்கெட் அதிகமாக இருக்கும், நல்ல விலையில் போகும். அதனால் நீங்கள் அந்த இனத்தை மட்டும் வளர்க்கணும்னு நினச்சி போகக்கூடாது. நீங்கள் வந்து எல்லா விதமான இனங்கள், நாய் இனங்கள், நல்ல இனங்கள், எது காவல் காக்குது, எது குழந்தைகளை காப்பாற்றும், எது வந்து பெற்றோர் பெரியவர்களோட அமைதியாக இருக்கும், இதை மாதிரி விதவிதமான என்னென்ன பர்பஸுக்கு தேவையோ அதை பார்த்து நீங்கள் சந்தைப்படுத்துதலுக்கு நீங்கள் தயாரான முறையில் இருக்கணும். அதனால் என்ன சொல்கிறோன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை மட்டும் வளர்க்குறதோட நம்ம பகுதியில் எந்த இனம் தேவைங்கிறத அறிஞ்சு அதை நீங்கள் மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலம் லாபப்படுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். என்ன மருத்துவ ஆலோசனைப்படி, வெட்டினரியனோட ஆலோசனைப்படி என்ன நேரத்தில் அனிமலுக்கு ஓய்வு கொடுக்கணும், எந்த நேரத்தில் தீவனம் கொடுக்கணும், இனப்பெருக்கத்துக்கு எப்படி தயார்படுத்தணும், என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் இந்த தொழிலில் இறங்கினீங்கன்னா நிறைய லாபம் பெறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். மேலும் இந்த அரசு திட்டங்கள் நிறைய வந்து இன்றைக்கி வந்து கால்நடை பராமரிப்பு துறைக்கு கொடுக்குறாங்க. அது வந்து மத்திய அரசின் கால்நடை பராமரிப்பு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதின்னு இருக்குது. நீங்கள் வந்து இந்த விதமான ஒரு தொழில் முனைவார, அதாவது நாய் தீவனம் தயாரிப்பதற்கு, பூனை தீவனம் தயாரிப்பதற்கு, இந்த மாதிரி இது நீங்கள் போகணுன்னா அதை மாதிரி திட்டங்கள், நல்ல திட்டங்கள் அந்த மத்திய அரசின் கால்நடை பராமரிப்பு உள்கட்டமைப்பு நிதியிலேருந்து பெறலாம். அதே மாதிரி எங்கள் பல்கலைக்கழகத்திலேருந்து நீங்கள் எந்த விதமான நோகவ், நாலேஜ் நோகவ், என்ன மாதிரி ஆலோசனைகள் வேணுங்கிற சர்வீசஸ் நாங்கள் எங்கள் பல்கலைக்கழகம் மூலம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். மேலே முத்ரா கடன் திட்டம், சிசு, கிஷோர், தருண், அதை மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு நம்மளோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு நம்ம முதலீடு பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த இதில் போய் பார்த்து அந்த இணையதளங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்புகள், கடன் பெறுவதற்கான வாய்ப்புகள், நிதி உதவி பெறுவதற்கான வாய்ப்புகளை பார்த்து நீங்கள் அதன் மூலம் அந்த தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பும் அரசாங்கம் அமைச்சு கொடுத்துருக்குது. அது மாதிரி மாவட்ட தொழில் மையங்கள் நிறைய இருக்குது, நீட்ஸ் திட்டம் இருக்குது, அங்கெல்லாம் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா 75 லட்சம் வரைக்கும் நிதி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.

0: அப்புறம் நாபார்டு பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி செல்லப்பிராணிகளுக்கு வளர்ப்பதற்கு, அதை வளர்ப்போருக்கு தேவையான உபகரணங்கள், தேவையான உணவு, இப்போ விளையாட்டு பொருட்கள் இருக்கும் பப்பீஸ்க்கு விளையாட்டு பொருட்கள், அதை வந்து சந்தைப்படுத்துதல், இது மாதிரி எல்லா துறையிலையுமே நீங்கள் வந்து உள்ளே வந்து நல்ல லாபம் பெறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது. இது போக வந்து ரொம்ப முக்கியமாக நான் இங்கே சொல்ல வர்றது, செல்லப்பிராணி வளர்ப்பதற்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க, செல்லப்பிராணியை பற்றி ஆலோசனை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, செல்லப்பிராணி வளர்ப்பதற்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களை செய்வதற்கு, சந்தைப்படுத்துவதற்கு நீங்கள் முன்வரணுங்கிறத கேட்டுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செல்லப்பிராணி வளர்ப்பவருக்கு அவேர்னஸும் கொடுக்கணும். இன்றைக்கி என்னென்ன முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்மளால் விடுபட்ட செல்லப்பிராணிகள் ரோடுகள் அலையுது, உணவு இல்லாமல் அலையுது, சுற்றி இருக்கிற மக்களை கடிக்க வருதுன்னு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. இதற்கெல்லாம் காரணம் செல்லப்பிராணிகளை வளர்ப்பதில் வளர்ப்பவருக்கு இந்த ஒரு கருத்தும் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு வயசு 60 வயசு வரை வாழ்கிறோன்னா அதோட வயசு வந்து 14 வயசு தான், அல்லது 12-14 வயசுக்குள்ளே அதோட காலம் முடிஞ்சிடும். ஸோ அந்த செல்லப்பிராணி கடைசி வரைக்கும் நம்மளோட சந்தோஷமாக இருக்கணுங்கிறத நம்ம மனசில் வச்சுட்டு, அதை வந்து கடைசி காலத்தில் தெருக்களில் விட்டுறாமல் அதை கடைசி வரை நீங்கள் பராமரித்து வரணுங்கிறத நீங்கள் இந்த தொழிலில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் கண்டிப்பாக செல்லப்பிராணி வளர்ப்பவரிடம் தெரிவித்து அவங்களுக்கு அறிவுரை கூறி நல்ல விதமான தொழிலில் வளர்ந்து லாபம் பெற்று வர வேண்டும் என்று, செல்லப்பிராணிகள், செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில்கள், அதன் மூலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களோட பல்கலைக்கழகத்தில் உள்ள விரிவாக்க இயக்ககத்தில் நீங்கள் அணுகி தெரிஞ்சுக்கலாம். இது போக இதர் சார்ந்த, இப்போ நான் பேசிய ஒவ்வொரு தலைப்புகளையும் சார்ந்த தலைப்புகளை விரிவாக 13 வாரம் தொடர்ச்சியாக இந்த வானொலியில் நாங்கள் வந்து இந்த செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் என்ற வரிசையில் நாங்கள் பல்கலைக்கழகத்துலேருந்து ஆல் இண்டியா ரேடியோ மூலம் இதில் சேர்ந்து செய்கிறோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இது வந்து உங்களுக்காக ஒளிபரப்போம். இதை கேட்டு பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: என்ன பட்டக்கா, செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் முனைதல் மற்றும் வணிக வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர் நரேந்திர பாபு அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்டேன் முத்தழகு. நான் கூட என்னமோ ஏதோன்னு இல்லை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். செல்லப்பிராணிகள் வளர்க்குறதுல கூட தொழில் வாய்ப்புகள் இம்புட்டு இருக்குன்னு இப்போதான் புரியுது.
1: ஆமாங்கக்கா, செல்ல பிராணிகளுக்கு உணவு வழங்குறதுலேருந்து அதை பராமரிக்கிறது பாதுகாக்கிறதுன்னு இப்படி எல்லாத்தையும் தொழில் வாய்ப்பாக மாற்றிக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போது ஒரு செல்ல பிராணியோட உரிமையாளர் ஊரில் இல்லாத போது அதை பாதுகாத்து பராமரிக்கிறத கூட ஒரு தொழிலாக செய்யலாம்.
2: ஆமாம் முத்தழகு, நான் கூட கேட்டேன், எனக்கும் நல்லா புரிஞ்சுது.
1: இந்த விவரங்களை தம்பிக்கிட்ட சொல்லுங்கள், நிச்சயம் தம்பியும் ஒரு தொழில் முனைவோராக வர முடியும்.
2: செல்லமாக வளர்க்குற செல்ல பிராணிகளே செல்வத்தை கொடுக்கும்போது யாரு புள்ள வேணாம்னு சொல்லுவா?

0: வருவது வேளாண் செய்திகள்.
1: தட்டைப்பயிறு ரகங்களின் சிறப்பியல்புகள் மற்றும் மருத்துவ குணங்கள். தட்டைப்பயிறு நூற்றாண்டு பழமையான பயிர் வகை பயிராகும். இப்பயிர் முதன் முதலில் ஆப்பிரிக்க கண்டத்தில் தோன்றி பின் அமெரிக்கா மற்றும் ஆசிய கண்டத்திற்கு பரவிய வெப்பமண்டல ஓராண்டு பயிராகும். வளரும் நாடுகளில் தட்டைப்பயிறு உணவு தானிய உற்பத்தியிலும் மக்களின் ஆரோக்கியத்தை பேணுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் இலைகள் முதிராத மற்றும் முதிர்ந்த தானியங்கள் மற்றும் உடைத்த பருப்பு ஆகியவற்றிலிருந்து பேரூட்டம் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்கின்றது. இப்பயிர் மனிதனுக்கு மட்டுமல்லாது விலங்குகளுக்கும் குறைந்த செலவில் அதிக புரதம் மற்றும் நார்ச்சத்து அளிக்கும் வல்லமை கொண்ட பயிராகும். இப்பயிர் குறைந்த வயதில் வளர்ச்சியடைந்து விளைச்சலை கொடுப்பதால் வளரும் நாடுகளில் தானியங்கள் பயிர் வகை பயிர்களின் பயிர் சுழற்சி முறையில் தானிய பயிர்களின் அறுவடைக்கு முன்னரே அறுவடை செய்வதால் அப்பருவத்தில் மக்களுக்கு ஏற்படும் பசியை தீர்க்கும் பயிராக இருப்பதால் இப்பயிர் பசியை தீர்க்கும் பருவத்தைய பயிர் என்று அழைக்கப்படுகிறது. கோ 7, வம்பன் 3, வம்பன் 4 போன்றவை இதன் ரகங்களாகும். வெண்மை கலந்த பழுப்பு நிறமுடைய சதுர வடிவ விதை கொண்டது. நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது இந்த கோ 7 ரகம். அடுத்ததாக வம்பன் 3. இது ஒருமித்து பூக்கும் மற்றும் முதிர்ச்சி அடையும் தன்மை உடையது. வெளிர் பழுப்பு நிறமுடைய கிட்னி வடிவ விதை கொண்டது. மஞ்சள் தேமல், துரு மற்றும் ஆந்த்ராக்னோஸ் நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. பெரிய விதைகளுடன் 25.22% புரதச்சத்து கொண்டது. நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது. அடுத்ததாக வம்பன் 4. இது ஒருமித்து பூக்கும் மற்றும் முதிர்ச்சி அடையும் தன்மை கொண்டது. புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து கொண்டது. மஞ்சள் தேமல் நோய்க்கு எதிர்ப்பு தன்மை மற்றும் காய் துளைப்பானுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது. முதிர்ந்த, முதிராத மற்றும் உடைந்த தானிய பருப்புகளில் புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்புச்சத்து, தாது உப்புக்கள், வைட்டமின்கள், நார்ச்சத்துக்கள் ஆகியவை மனிதனுக்கு பயன்படும் வகையில் கிடைக்கிறது. இவ்வாறு அதிக அளவு சத்துக்கள் தட்டைப்பயிரின் மூலம் மனிதனுக்கு ஒவ்வாத சத்து குறைபாட்டினை போக்கினாலும் அதிலுள்ள மனிதனுக்கு ஒவ்வாத காரணிகளான லெக்டின், ட்ரிப்சின், டேனின், பைட்ரிக் அமிலம்

0: ஆக்சாலிக் அமிலம் போன்றவையும் உள்ளது. இவை மனிதனின் உணவு செரிமானத்தை தடுக்கும் வகையில் செயல்படுகிறது. இவற்றின் அளவை நீரில் ஊறவைத்தல், நொதித்தல் மற்றும் வேக வைத்தல் மூலம் குறைக்கலாம். அசை போடும் விலங்குகளுக்கு தட்டை பயிறு செடி நல்ல தீவனமாக செயல்படுகிறது. ஊடு பயிராக தட்டை பயிறு பயிரிடும் போது கிடைக்கும் சத்து தனித்தனியாக பயிரிடும் போது கிடைக்கும் சத்தை விட பல மடங்கு அதிகமாக கிடைத்து விலங்குகளின் புரத சத்து, செரிமானம், கார்போஹைட்ரேட் ஆகியவற்றின் அளவை அதிகரிக்கிறது. ஆடு வளர்ப்பில் கடலை புண்ணாக்கிற்கு பதிலாக தட்டை பயிரின் இலை மற்றும் தாவரத்தில் உள்ள மீதி பயிரின் பாகங்கள் ஆடுகளுக்கு நல்ல சத்தாக உள்ளது. அசை போடும் விலங்கிற்கு மட்டுமல்லாமல் அசை போடா விலங்குகளான கோழி வளர்ப்பிலும் தட்டை பயிறு பல சத்துக்களை கொடுத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. தட்டை பயிரில் 20% அளவிற்கு கோழி தீவனமாக பயன்படுத்தலாம். தட்டை பயிரின் மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துவதில் தட்டை பயிரின் கரையும் நார்ச்சத்துக்கள் மற்றும் புரதச்சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. கேன்சர் செல்களின் வளர்ச்சியை தடை செய்வதில் தட்டை பயிரின் ஆன்டி ஆக்சிடென்ட் காரணிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பராமரிப்பதில் முக்கிய பங்காக செயல்படுகிறது. தட்டை பயிரில் உள்ள ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் மூலம் இதய நோய்கள் உருவாகாமல் தடுக்கிறது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Dல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Green Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
8: 37 அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
10: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
11: இத்துடன் நிறைவு பெற்றது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: மீண்டும் கேட்போம், மீண்டும் கேட்போம் நிகழ்ச்சியில் இன்றையின் தலைப்பாக திரை இசையாக வளம் வரப்போகிறது. திரை இசையின் முதல் பாடலாக ஒலிக்க இருப்பது முதல் கனவே என்ற திரைப்படத்தில் இருந்து ஸ்ரீகாந்த் தேவா இசையில் சி பாலமுருகன் வரிகளில் மகாதி பிரசன்னராவ் குரலில் இதோ அந்த இனிய பாடல்.

0: உங்களுக்கு சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், உம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: திரை இசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது காதல்னா சும்மா இல்லை என்ற திரைப்படத்திலிருந்து தோ அந்த இனிய பாடல்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கிறோம் திரை இசை நிகழ்ச்சி. திரை இசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க இருப்பது ஜெயராம் என்ற திரைப்படத்திலிருந்து.

நாம் இணைந்திருக்கிறோம் திரையிசை நிகழ்ச்சி. திரையிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க இருப்பது லீலை என்ற திரைப்படத்தில் இருந்து சதீஷ் சக்கரவர்த்தி இசையில் வாளியின் வரிகளில் ஸ்ரேயா கோஷால் சதீஷ் சக்கரவர்த்தி குரலில் தோ அந்த இனிய பாடல்

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
2: திரையிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது இங்கிலீஷ்காரன் என்ற திரைப்படத்தில் இருந்து தேவாவின் இசையில் நா முத்துக்குமார் வரிகளில் ஸ்ரேய கோஷால் குரலில் இதோ இந்த இனிய பாடல்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 3:01. கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் நிகழ்ச்சியில் பாடல் பெற நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் கைபேசியில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து 0434224030 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெறும். அந்த வகையில்

இசவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கீழ்மருப்பூர் பகுதியைச் சேர்ந்த சகானா கேட்டிருக்கும் பாடல் உன்னை நினைத்து எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
2: கட்சவியில் கலகல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் ராமிமெட்டி பகுதியிலிருந்து சுஜாதா மகாலிங்கம் கேட்டிருக்கும் பாடல் உத்தமராசா எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் ஓமலூர் கச்சனாக்கியம்பட்டி பகுதியைச் சேர்ந்த தீபா கோவிந்தராஜ் கேட்டிருக்கும் பாடல் திருமதி பழனிசாமி எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் தர்மபுரி பகுதியிலிருந்து மோகனா கேட்டிருக்கும் பாடல் பூவிழி வாசலில் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ மகாலட்சுமி
4: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
3: தருமபுரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் மேச்சேரியிலிருந்து நேதாஜ் கேட்டிருக்கும் பாடல் காதல் ரோஜாவேனம் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் சின்னம்பள்ளி பகுதியிலிருந்து சுதாகுமார் கேட்டிருக்கும் பாடல் சின்னத்தாய் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
5: நிலையத்தில் நேரம் 3:40. கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் தருமபுரி ஹவுசிங் போர்ட் பகுதியைச் சேர்ந்த தேவிகா கேட்டிருக்கும் பாடல் சத்யா என்னும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
3: அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

கர்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் சேலத்திலிருந்து கிருத்திகா கேட்டிருக்கும் பாடல் காதல் கோட்டை எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
3: ஹலோ, யார் பேசுறது?
4: வணக்கம் மேடம், நாங்க ஆஷ்புஸ் கம்பெனில இருந்து பேசுறோம்.
3: சொல்லுங்க, என்ன விஷயம்?

0: நீங்க என்ன வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வீட்ல ஹவுஸ் வைஃபா தான் சார் இருக்கேன்.
0: சரி, நல்லதா போச்சு. எங்க கம்பெனில ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செய்றீங்களா?
1: என்ன வேலை சார்?
0: பார்ட் டைம் ஜாப் தாங்க மேடம். நீங்க வீட்ல இருந்தே மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்.
1: ஓ அப்படியா சார், 50,000 ரூபாயா? நான் இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு?
0: மேடம், ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேடம். 50,000 ரூபாய் என் அக்கௌண்ட் காமிச்சு விடுங்க மேடம். உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் நாங்க செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
1: நான் இப்ப அமுச்சு விட்டா எனக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வந்துரும்ல?
0: கண்டிப்பா நீங்க இதை நம்பி இறங்கலாம் மேடம்.
1: இப்பவே அனுப்புறேன். அப்பாடா, அமுச்சாச்சு அமுச்சாச்சு. இப்ப மறுபடியும் கால் பண்ணி சொல்லுவோம்.
2: பேராசைகளை கைவிடுவோம், பெரும் இழப்பை தவிர்ப்போம்.
3: கச்சவியில் கலகல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கிளாப்பறை பகுதியிலிருந்து சுபா கேட்டிருக்கும் பாடல் கூடல் நகர் என்னும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கச்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். இன்றைய மாலையின் புதுப்பயணம் தொடங்கும் நேரம் இது. குறிப்புகளை வைத்து விடை தேடும் நேரமும் இதுதான். அறிவுக்கு திணிப்படும் வினாக்கள், உங்கள் சிந்தனையை தூண்டும் குறிப்புகள், விடையை சொல்லி பரிசாக பாடல் பெறும் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி இணைந்திருக்க நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இன்று உங்களோடு அறிவிப்பாளர்களாக நான் ஸ்டீபன் ராஜ்.
2: நான் வான்மதி.
1: சத்தமா சொல்லுங்க, பயப்படாதீங்க.
2: வான்மதி.
1: வான்மதி குறிப்பா ரெடியா வச்சிருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கு.
1: ரெடியா இருக்கு. சரி நேயர்களே, விடைத்திடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னா ஒரு சில விதிமுறைகள் மட்டும்தான். நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு பரிசாக பாடல் பெற்றிருந்தீங்கன்னா திரும்பவும் 7 நாட்களுக்கு அப்புறமா தான் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விதிமுறையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது,
2: புதிய நேயர்களாக இருந்தால் 0434 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலோ மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ மற்ற நேர்கள் 0434 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலோ மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம்.
1: நிச்சயமா வந்து ஃபோன் நம்பர் சொல்லும் போது கொஞ்சம் மூச்சு வாங்குது இல்லையா உங்களுக்கு? சரி பரவாயில்ல, மூச்சு பயிற்சி தேவைன்னு நினைக்கிறேன். சரி வான்மதி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து இணைஞ்சிடலாம். நிகழ்ச்சி நடையும் அடுத்த அன்பு அழைப்பாளர் வரப்போம். அன்பு வணக்கங்கள்.
3: அன்பு வணக்கம் ஐயா, நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்த சந்திரசேகர்.
1: சந்திரசேகர், உங்களுக்கு குறிப்புகள் கொடுக்கலாமா?
3: ஆமா, 3 குறிப்புகள் கொடுங்கய்யா.
1: 3 குறிப்புகள் சரி கொடுக்கறோம் பாருங்க. இவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு வீரர்.
3: வீரர்
1: விளையாட்டு வீரர்னு சொல்ல முடியாது.

0: சுதந்திர போராட்ட வீரர், சரிங்களா?
1: ஓகே ஓகே
0: இவர் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான்,
1: ஓகே,
0: நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர்னு
1: வச்சுக்கோங்களேன்.
0: நிறைய போராட்டங்களுக்கு இவர் வந்து குரல் கொடுத்துருக்கிறார்.
1: ஓகே,
0: மூணுக்கு பதிலாக அஞ்சு குறிப்பு கொடுத்துருக்கேன், சொல்லுங்க பார்க்கலாம். விடை கண்டுபிடிச்சிங்களா?
1: நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள்.
0: எதை வச்சு சொல்றீங்க சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அப்படின்னு?
1: இல்ல, ஃப்ரீடம் ஃபைட்டர்னு நீங்க சொன்னீங்களா, அதை வச்சுதான் சொல்றேன்.
0: ஃப்ரீடம் ஃபைட்டர்னு சொன்னோன்னே டக்குன்னு சொல்லிட்டேன்றீங்க, பரவாயில்ல, நல்ல முயற்சி சந்திரசேகர், ஆனால் இது தவறான பதில். நிகழ்ச்சி நடந்த மிக நன்றி. நிகழ்ச்சி நீ மட்டும் தலைப்பாளர்
2: வருக. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, யார் எங்கன்னு பேசுறீங்க?
3: என்ன துறை நாகசம்பட்டில இருந்து பேசுறேன்
2: ஐயா. குறிப்புகள் கேட்டீங்களா?
3: கேட்டேன், எனக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க.
2: உங்களுக்கான குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் நிறைய ஆரம்ப கல்வி வந்து பாத்தீங்கன்னா மிஷினரி பள்ளியில பயின்றார் அப்படின்னு சொல்லலாம்.
3: சர்தார் வல்லபாய் படேல்.
0: சர்தார் வல்லபாய் பட்டேல், எதை வச்சு சொல்றீங்க ஐயா?
3: எதை
0: வச்சு யூகம் பண்ணிருக்கீங்க இவர் தான் இருக்கும்
3: அப்படின்னு? அவரதான் இருக்குன்ற ஒரு யூகம்.
0: யூகம், உங்களுடைய யூகம் கொஞ்சம் சற்று தவறு அமைஞ்சது, பரவாயில்ல. நிகழ்ச்சி இந்த மிக்க நிகழ்ச்சி மடை தலைப்பாளர் அன்பு வணக்கங்கள்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து? சிலம்பரசன். விடை தெரியுமா உங்களுக்கு? இப்போ சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னாலே வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக தான் வந்து போராடியிருப்பார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இவர் வந்து மற்றவங்கள மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து நிறைய போராட்டங்களில் குரல் கொடுத்தார். அதனால் இவர் வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இன்றைக்கும் பேசப்பட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். பரவாயில்ல, நல்ல முயற்சி. தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து சந்திப்போம் நேர்களே.
5: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
7: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
8: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி,
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
0: நேரம் மாலை 4:06 ஆயிற்றுக்கு. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103 புள்ளிகளில் பரபரப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேயர்களே. இன்றைய விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி ஒரு மாபெரும் சுதந்திர போராட்ட வீரரை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய குறிப்புகள் வந்து வான்மதியும் நானும் கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்புகளை கேட்டோன்னு வேகமாக இணைப்பு அழைப்பாளர்கள் வந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி மட்டும் தலைப்பாளர்
2: வருக. வணக்கம்.
10: வணக்கம்
2: ஐயா, யார் எங்களுக்கு பேசுறீங்க?
10: சுதந்திர
2: போராட்ட வீரர் சொல்லிருக்கோம். அவரோட பேர் என்ன அப்படின்னு தாங்க கேட்டுருக்கோம்.
0: அக்பர் அலி என்பது தவறான பதிலுங்க. நல்லா முயற்சி பண்ணீங்க, பரவாயில்ல. நிகழ்ச்சி மடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கங்கள். வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து?
10: அதாவது அவர் வந்து பழங்குடி மக்களுக்காக போராடினாரு, சுதந்திர போராட்டத்துக்காக போராடுறீங்க, அத பத்தி தான் சொல்றீங்க. நேத்து அவருடைய பிறந்த நாள் வந்து அதை பத்தி சொல்றேன்.
0: நேத்து அவர் பிறந்த நாள், இன்னைக்கு அவரை பத்தி பேசிட்டு போனீங்களா? சரி, சரிங்கய்யா, நல்லா சரியான பதிலாம் வந்து சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இவர் வந்து
10: நன்றி
0: இருங்க பாட்டு வேணாம் உங்களுக்கு
2: ஐயா. மீண்டும் உங்களோட பேரை ஒரு தடவை பதிவு செஞ்சுக்கலாங்களா?
0: அவர் எனக்கு வேணாம், உங்க பாட்டே எனக்கு வேணாம், உங்க கூட கா அப்படின்னு சொல்லி போயிட்டாரு நினைக்கிறேன். மிரட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன்
2: வான்மதி. நான் ஒண்ணுமே
0: பேர் என்னன்னு கேட்டோன்னே போயிட்டாரு. பரவாயில்ல, அவருக்கு நிச்சயமா ஒரு நல்ல பாடல் வழங்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த இன்னைக்கு இந்த பிரசா முண்டாவுடைய நினைவு தினத்தை நம்ம கொண்டாடி இருக்கோம். அவர் வந்து தவறுதெல்லாம் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அவரை பத்தின தகவல்களை கொடுங்க, அதுக்கப்புறம் அவருக்கு பதிலாக பரிசு பாடலாம் நம்ம வழங்கலாம். சரிங்களா?
2: கண்டிப்பா. இவர் வந்து

0: சுதந்திர போராட்ட வீரர், நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான். ஆங்கில ஆட்சிக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களுக்காக குரல் கொடுத்த மாபெரும் வீரர் அப்படின்னு சொல்லலாம். முண்டா அப்படின்ற பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். இவரை வந்து மக்கள் வந்து அங்க இருக்கிற பழங்குடி மக்கள் வந்து தர்தி அபா என்றும் பகவான் என்றும் குறிப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா, தர்தி அபா அப்படின்னா பூமியின் தந்தை அப்படின்னு பொருள்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப கல்வி வந்து மிஷனரி பள்ளியில தான் இவர் பயின்றாரு. நில உரிமை போராட்டம், பல்வேறு வகையான போராட்டங்களுக்கு இவர் வந்து குரல் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். 1890 தான் வந்து பிரிட்டிஷ் அடக்குமுறைக்கு எதிராக உள்குலன் அப்படின்ற ஒரு இயக்கத்தையும் அவர் நடத்தி வந்தார். மக்கள் அனைவருமே ஒரே கடவுளை வழிபடணும் அப்படின்றதுல வந்து ஒரு குறிக்கோளை பிரச்சாரமா வச்சு நடத்திட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம்.
1: நிச்சயமாக அவரை பற்றி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுதந்திர போராட்டம் வரும்போது வந்து நமக்கு ஏற்கனவே ஒரு நேயர் சொன்ன மாதிரி வந்து சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி நமக்கு வந்து குறிப்பிட்டப்பட்ட தலைவர்கள் மட்டும் இல்லாமல் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். மேற்கே ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: கிருஷ்ணகிரி ஐசிஐசிஐ வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ஐசிஐசிஐ வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.

0: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
1: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொலிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
2: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோடு, தருமபுரி.
3: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
2: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மாலை மயங்கும் வேலைகள் மனதுக்கு இனிய பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பரபரப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இன்றைய விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் வந்து முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரரை பற்றி பேசியிருந்தோம். அவருக்கு சரியான குறிப்புகள் கெடுத்து சொல்லி வந்து சரியான பாடலை குரமண்டப்பட்டி குமரேசன் அவர்கள் வந்து வின் பண்ணிட்டாங்க,
5: பாடலும் வாங்கிட்டு
4: பாடல் வாங்கிட்டாங்க. ஸோ அடுத்ததான் வந்து ஒரு குறிப்பு வந்து தயாராக இருக்குது.

0: பொதுவாக அந்த வெயில் காலங்கள் அதிகமாகும் போது தான் நமக்கு வந்து இந்த நீரினோட தேவையும் நீரினுடைய மகிமையும் மகத்துவமும் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: கண்டிப்பாக.
0: அதனால் வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நீர் சம்மந்தப்பட்ட ஒரு குறிப்பு தான் வந்து கொடுக்க போகிறோம். இது சம்மந்தமாக பதில் சொல்ல ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். அன்பு வணக்கங்கள். வணக்கம் சொன்ன போயிட்டார். நீங்கள் வணக்கம் சொல்லுங்கள்.
1: வணக்கம்.
0: உங்களுக்கும் போயிட்டாங்க, இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல. நேர்களே, இந்த விடைத்திடுமினாக்கள் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு நீங்கள் பேச ஆசைப்பட்டீங்கன்னா புதிய நேர்கள் 0343 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்ணில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியின் மற்ற தலைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
2: மாலை வணக்கம் ஐயா.
0: மாலை வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நாகாவதி டேம்ல ராஜராசன்
1: ஐயா. ராஜா ஐயா, உங்களுக்கான மூன்று குறிப்புகள் சொல்லலாங்களா? இது வந்து ஒரு ஏரி, இந்தியாவில் தான் இருக்கு, மிகவும் பிரபலமான ஏரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க ஐயா.
2: நன்றி,
1: முயற்சிக்கு நன்றி.
0: நிகழ்ச்சி மிக்க நன்றி. நிகழ்ச்சி மற்ற தலைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
1: வருக வணக்கம்.
0: நேரில் நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு சரியான அந்த சிக்னல் நெட்ஒர்க் இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம வந்து தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வானொலி பெட்டியுடைய சத்தத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு நீங்கள் வந்து இணைப்பில் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிகழ்ச்சி மணி மாட தலைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
3: மாலை இனி வணக்கம் ஐயா.
0: மாலை வணக்கம் சொல்பவர் யார் இங்கிருந்து?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: சாம்பல்பட்டி கோபால்.
3: ஆமாங்க ஐயா.
0: கோபால், குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
3: இல்லை, ஆன்லைனில் கேட்டேன், அதனால் தெரியல வரல.
1: ஐயா, இது வந்து ஒரு ஏரி அப்படின்னு சொன்னோம், இந்தியாவில தான் இருக்கு, மிகவும் பிரபலமான ஏரி.
3: இது எங்க இருக்குன்னு சொல்லலாம்?
1: ஆமாங்க ஐயா.
0: ஆமா,
3: தமிழ்நாட்டுல இருக்குதா இந்தியாவுல இருக்குதா?
1: இந்தியாவுல இருக்குங்க ஐயா. மூன்று குறிப்புகள் சொல்லிருக்கோம்.
3: சரிமா, வேற ஆளுக்கு வாய்ப்பு கொடுத்தலாமா?
1: முயற்சிக்கு
0: நிகழ்ச்சி மிக்க நன்றி. நிகழ்ச்சி மற்ற தலைப்பாளர்,
1: வருக வணக்கம்.
4: வணக்கம் ஐயா, நான் பனந்தூர்ல இருந்து ஆகாஷ் பேசுகிறேன் ஐயா.
1: ஆகாஷ், குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா?
4: கேட்டேங்க மேம். இன்னும் ஒரு குறிப்பு கொடுங்க மேம்.
1: உங்களுக்கான ஒரு குறிப்பு, இந்த ஏரியானது ஒரு இயற்கை வற்றாத நன்னீர் ஏரி அப்படின்னு சொல்லலாம்.
4: மேம், செம்பரபாக்கம்.
1: செம்பரபாக்கம்.
0: செம்பரபாக்கம் ஏரி எங்க இருக்குங்கக்கா?
4: சென்னையில.
0: சென்னையில இருக்கு. பரவாயில்ல, நம்ம ஊரை விட்டு கொடுக்காம சொல்லியிருக்கீங்க. செம்பரபாக்கம் ஏரி கிடையாது இது. இதுவும் ஆனால் அதே அளவுக்கு வந்து பரப்பளவு அது ஒரு பெரிய ஏரி அப்படின்றத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ செம்பரபாக்கம் சொல்லணுன்னே நமக்கு இந்த ஃப்ளட் டைம்ல வந்து நிறைய செய்தித்தாள்களையும் டிவிலையும் நம்ம பார்த்துட்டே இருந்திருப்போம். ஸோ அந்த ஏரி வந்து நிரம்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்க சிரிக்கிறீங்க? நான் போயிருக்கேன் அந்த உண்மையாக, அந்த ஏரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு நேயர் இருக்காங்க, அவர்கிட்ட பேசலாம். நிகழ்ச்சி மட்ட தலைப்பாளர், வருக வணக்கம்.
5: வணக்கம், நான் மங்களப்பட்டி சிவன் பேசுறேன் மேடம்.
1: யாருங்க ஐயா?
5: சிவன்.
1: சிவன் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
5: பதில்
1: சொல்றீங்களா?
5: சிறுபுஞ்சியில இருக்கு மேடம்.
1: என்னங்க ஐயா?
5: சிறுபுஞ்சி என்ற இடம்.
1: சிறப்புஞ்சி அப்படின்ற இடம் நீங்க சொல்றீங்க, பதில் அதுவா சொல்றீங்களா? இல்லைங்க, முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க, விடையை தெரிஞ்சுக்கலாம்.
0: நிகழ்ச்சி மிக்க மிக்க நன்றி. நிகழ்ச்சி மடுத்த அழைப்பாளரை சந்திக்கும் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
6: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7
8: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: sunflower oil.
1: மாலை 4:23 நிமிடம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வடைத்திரும் வினாக்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளர் வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
2: வருக வணக்கம். வணக்கம்.
3: மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்துங்க ஐயா?
3: தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர்ல இருந்து மூர்த்தி பேசுறேன்.
2: மூர்த்தி ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா? பதிலோடு வந்திருக்கீங்களா?

0: கேட்டேங்க மேடம், எனக்கு ஒரு குறிப்பு வேணும் மேடம்.
1: உங்களுக்கான குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளிர்காலம் இருக்கு இல்லைங்களா
2: ஐயா, அதாவது பொதுவாக வந்து கோடை காலத்தில் தான் வந்து பறவைகள்லாம் வந்து நிழல் தேடி நீர் தேடி போவோம். ஆனால் இந்த ஏரிக்கு வந்து குளிர்காலத்தில் தான் அதிகமான பறவைகள் வரும்.
1: கண்டிப்பாக அளவுக்கு அதிகமான பறவைகள் வந்து செல்லும் அப்படின்னு கூட சொல்லலாம்.
0: நிரந்தரமாக அங்கேயே இருக்கிற பறவைகளாங்க மேடம்?
2: இல்லைங்க, இந்த
0: வேடந்தாங்க
2: இந்த சரணாலயத்தெல்லாம் வந்துட்டு போகும் பார்த்தீங்களா பறவைகள், அது மாதிரி இந்த ஏரிக்கு வந்து குளிர்காலத்தில் வந்து நிறைய பறவைகள் வந்து வந்து செல்லும் இந்த இனப்பெருக்கிறதுக்காக.
0: கேரளாவில் உள்ள வேம்பதாடி ஏரி.
2: வேம்பதாடி ஏரி இல்லைங்க, நல்ல முயற்சி நிகழ்ச்சி நடந்தமைக்கு நன்றி.
0: நன்றி
2: நன்றி, நல்ல முயற்சி. வேம்பதாடி ஏரியும் வந்து ரொம்ப பெரிய ஏரி, நல்லா இருக்கும். இல்ல போல நினைச்சும் போக முடியல. நீல் சுனி மட்டும் தலைப்பாளர் இருப்போம். அன்பு வணக்கங்கள்
3: ஐயா. வணக்கம், நான் சேலம் செம்மாண்டப்பட்டி காசிசனன்.
2: செம்மாண்டப்பட்டி காசிசனன் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
3: கேட்டேன். ராஜஸ்தான்ல உள்ள சாம்பார் உப்பு ஏரின்னு சொல்லி சொல்றேன்.
2: நல்ல முயற்சிங்க, நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க. நிறைய விஷயம் எங்களுக்கு தெரியல இது வரைக்கும். அது மாதிரி ஒரு ஏரி
1: எல்லாம் சொல்றாங்க இல்லீங்களா?
2: ஆமா, உப்பு ஏரி கேள்விப்பட்டது.
3: ராஜஸ்தான் மாநிலத்துல பெரிய ஏரியா இருக்கு.
2: இருக்குங்கயா, ஆனா நம்ம இன்னைக்கு கேட்டிருக்க குறிப்புக்கு தகுந்த விடை வந்து இது இல்லீங்கயா. நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க, நன்றி. நிகழ்ச்சி மடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கங்கள்.
4: அன்பு
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம், என் அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் குளஞ்சிநாதன்.
1: யாருங்கய்யா, பேர் சொல்லுங்க.
4: குளஞ்சிநாதன், வாரியங்காவல்.
1: குளஞ்சிநாதன் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
2: உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்கு சரிங்களா?
1: புரியல, உங்க அந்த உச்சரிப்புகள் மட்டும் கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா?
5: தூத்துக்குடி
2: மாவட்டம் முள்ளக்காடு பாபு. உங்க ஊர்ல நிறைய ஏரி இருக்கும் தானே? சொல்லுங்க, அதுல இருந்து ஒரு ஏரி பேர் சொல்ல போறீங்களா? ஆல்ரெடி வந்து மாநிலம் பேர்
5: சொல்லிட்டேன்.
2: உங்களுக்கு வேணா உங்களுக்கு ஒரு முக்கியமான குறிப்பு கொடுக்குறேன். இது வந்து சர்வதேச அளவுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஈரநில ஏரின்னு சொல்லலாம்.
5: ஈரநில ஏரி?
2: ஆமா.
5: சார், கேரள மாநிலம் பூக்கோடு ஏரி?
2: இல்லங்கய்யா.
5: அவலாஞ்சி?
2: அதுவும் இல்ல.
1: நினைக்கிறேன்
2: புகழ் பெற்ற ஒரு ஏரி. ஆனா நாம சொன்ன இந்த குறிப்புகளுக்கு வந்து அது பொருந்தல. நிகழ்ச்சி அணிந்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி அணிந்திருப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
8: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
10: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
11: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
12: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
13: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
14: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
13: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் வந்து

0: இவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
1: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
0: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
1: மாமா எனக்கு ஒன்னும் புரியலையே, கிரிக்கெட்டா கபடியா இல்ல கேரம் போர்டா?
0: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
2: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
1: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில அதுல எப்படி விளையாட போறோம்?
0: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
1: அட, அட்டகாசமா இருக்கே மாமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
0: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
3: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நான்கு மணி 30 நிமிடத்தில் இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடைத்தட வினாக்கள் நிகழ்ச்சியில பங்கேற்று நீங்களும் பரிசா பாடல் வெற்றி பெற ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது,
6: புதிய நேயர்களாக இருந்தால் 0434342 என்ற முன்னணிப்போடு 24 40 30 என்ற எண்ணிலோ மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ, மற்ற நேர்கள் 0434342 என்ற முன்னணிப்போடு 24 40 31 என்ற எண்ணிலோ மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம்.
5: நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
7: அன்பு வணக்கம் சொல்வார் இருக்கும் கிருஷ்ணா மாவட்டம் அரசம்பட்டி காவகம் சார். வணக்கம்
5: வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு குறிப்பெல்லாம் கேட்டீங்களா, விடை தெரியுங்களா?
7: சொல்லுமா சார், ஒடிசாவில் உள்ள சில்பா ஏரி.
5: ஒடிசாவில் உள்ள சில்பா ஏரின்னு சொல்லிருக்கீங்க, பரவாயில்ல, நல்லா முயற்சிங்கய்யா. ஆனா இது வந்து தவறான பதில். நிகழ்ச்சி நினைந்தமைக்கு நன்றி. நிறைய புதிய ஏரிகளுடைய பெயரை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா?
6: அவர் சொன்னதும் பாத்தீங்கன்னா அப்படியே ரைம்ஸா சொன்னார், ஒரிசா சில்பா.
5: சரி, இதெல்லாம் நீங்க எழுதி வைங்க, இன்னைக்கு நமக்கு வந்து லீவு கிடைக்கும் போது நம்ம நிச்சயமா அந்த ஏரிகளாம் போய் சுற்றுலா தலமா சுத்தி பார்க்கலாம். நீல்சனி மடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
8: வணக்கம் சார்.
5: வணக்கம், சொல்பவர் யார், எங்கிருந்து?
8: சுகுமார், மாதம்பதி.
5: மாதம்பதியில இருந்து பேசுறீங்க சுகுமார், குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
8: கேட்டேங்க சார். ஏரி
9: தமிழ்நாட்டுல
6: இல்லீங்க உங்களுக்கான குறிப்புகள்? ஆமா, தமிழ்நாட்டுல இல்ல.
9: என்னங்கய்யா
6: சொல்லுங்கய்யா?
5: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி குறிப்பெல்லாம்
10: கேட்டீங்களா?
5: மானசரோவர் ஏரி. இந்த ஏரி நான் எங்கே கேள்விப்பட்டிருக்கேன், எங்கே இருக்குங்க இந்த ஏரி?
6: மானசரோவர் ஏரி வந்து கைலாயம் காசி கிட்ட இருக்கு, அங்கே இருக்கு.
5: ஆனால் ராஜேஸ்வரி இது வந்து தவறான. ஆமாம், நன்னீர் ஏரி தாங்க அது. ஆனால் இந்த குறிப்புக்கு வந்து அது தவறான பதிலாக போச்சு. நல்லா முயற்சி பண்ணீங்க ராஜேஸ்வரி, நன்றி நன்றி. மானசரோவர் ஏரின்னு நீங்கள் டக்குன்னு சொல்லிட்டீங்க, ஆமாம் தானே?
6: தெரிஞ்சதுனால
5: அதுவும் வந்து ஒரு நன்னீர் ஏரி தான், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். கைலாயம்
6: இருக்குங்களா? ஆமாம், கைலா. அதனால டைரெக்டாக அவர் அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க.
5: சரி பரவாயில்ல, கைலாயின்னு சொன்னோன்னே நீங்கள் அப்படியே

0: லைட் எரியுது முகத்தில் உங்களுக்கு, ஏன்னா அவங்க வந்து ஒரு சிவ பக்தர் அப்படின்றனால வந்து அதை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நேரில் நீங்கள் நம்ம வந்து ஒரு ஏரி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம இந்தியாவில் தான் இருக்குது, ஒரு பிரபலமான ஏரி. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சுற்றுலாத்தலமும் கூட. நம்ம மனிதர்கள் மட்டும் போய் சுற்றி பார்க்கறது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகளும் வருது அங்கே. குறிப்பாக வந்து குளிர்காலத்தில் வந்து 200,000+ அதிகமான பறவைகள் இங்கே வந்து வந்து செல்லுது அப்படின்னு வந்து ஒரு ஆய்வறிக்கை வந்து சொல்லுது. இன்னும் நிறைய தகவல்களை தொடர்ந்து நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி அழைப்பில் இருக்காங்க, பேசலாம். அன்பு வணக்கங்கள்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
1: நான் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அன்பு பேசுறேங்க. ஐயா
0: சொல்லுங்க சார்,
1: இந்த ஏரி எந்த மாநிலத்தில் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க
0: ஐயா. நான் இரண்டு முறை சொல்லியிருக்கேன், உத்தரகாண்ட் மாநிலம். உங்களுக்கு கூட திரும்பவும் சொல்றேன், உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கு.
1: உத்தரகாண்ட். நான் காஷ்மீர்ல இருக்கிற தால் ஏரி எடுத்துட்டு வந்தேங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சி அணிந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி அணி மடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வெள்ளார் ஐயா.
0: வெள்ளார்ல இருந்து
2: ரங்கசாமி.
0: ரங்கசாமி பேசுறீங்க, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
3: அன்பு
0: வணக்கங்கள். ஐயா குறிப்பெல்லாம் கேட்டீங்களா, விடை தெரியுங்களா?
4: எனக்கு ஒரு குறிப்பு.
3: உங்களுக்கான குறிப்புகள், முக்கியமான குறிப்பா சொல்றேன் பாருங்க. இந்த ஏரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த இதுல ஒரு 310+ மேற்பட்ட பறவை இனங்கள் வந்து வாழ்விடமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஐயா. உங்களுக்கான குறிப்பு பதில் சொல்லலாம்.
4: என்னங்க
3: ஐயா?
4: உத்ரா ஏரி.
3: உத்ரா ஏரி இல்லீங்களே. முயற்சிக்கு நன்றி, தொடர்ந்து கேளுங்க, பதில தெரிஞ்சுக்கலாம்.
0: நிகழ்ச்சியில் இணைந்த மிக்க மிக்க நன்றி. நேர்களை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம், ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
5: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
6: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி. பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
11: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
12: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
13: செட்டிநாடு வித்யா மந்திர், சிபிஎஸ்இ, கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.

0: سنفلاور اويل.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கிறோம். விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள் சொல்லுங்க ஸ்டீஃபன்.
2: ராஜசேகர்
3: விடை தெரியுங்களா உங்களுக்கு?
2: சொல்லுங்க.
3: நைனி ஏரி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.

0: இது எந்த ஊர்ல இருக்குங்க ராஜசேகர்? உத்தராகண்ட் மாநிலத்தில். அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிறிய பிழை வந்து செஞ்சுட்டேன். நான் உங்களுக்கு கொடுத்த குறிப்பெல்லாம் கிடையாது, ஆனால் ஒரு குறிப்பு மட்டும் வந்து தவறாக வந்து கொடுத்துட்டேன். உத்தரப்பிரதேசம் அப்படின்றத வந்து சரி, அதை வந்து நிறைய படிச்சதுனால வந்து உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்டும் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சு, அதனால் நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் இருக்குது. உங்களுக்காக ஒரு கூடுதல் குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரிக்கு வந்து இந்த ஏரியை வந்து பறவைகள் சரணாலயமாகவும் செயல்பட்டு இருக்கு. அவசியம் கிடையாது, நீங்க படிச்சவங்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்லுன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியோட இது. நீங்க வந்து இணையத்துல தேடி எல்லாம் சொல்லக்கூடாது சரிங்களா? எங்கேயாவது நீங்க படிச்சிருக்கணும், இல்ல வந்து எங்கேயாவது கேட்டிருக்கணும், அது மூலியமா வந்து நீங்க விடையை சொன்னதான் சரியா இருக்கும். ஏன்னா இந்த விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியுடைய மையமே நிறைய படிக்கணும், நிறைய தேடணும், அதன் மூலியமா நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் எடுத்தோன்னே செல்போன்ல வந்து நம்ம தேடி பதில் சொல்லி பாட்டு வாங்குறத விட நிறைய படித்து அது மூலிமா நம்ம பரிசாக பாடல் பெற்றோம் அப்படின்னா அது உங்களுடைய அந்த தேடுதல் திறனுக்கும் உங்களுடைய படைப்பாற்றலுக்கும் வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதாவது ஒரு உத்வேகம் கிடைக்கும்ன்றதுக்காக இந்த நிகழ்ச்சி. பரவாயில்ல நிகழ்ச்சி இந்த மிக நன்றி. நிகழ்ச்சி நீங்கள் தலைப்பாளர் அன்பு வணக்கங்கள். மாலை வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநாரம் ஷோ சண்முக சுந்தரம்.
2: சண்முக சுந்தரம் வந்து ரெண்டு நாள் முன்னாடி தான் வந்திருக்கீங்க.
1: நான் வெற்றி பெறல, யாரோ தவறா எழுதிட்டாங்க.
0: தவறா எழுதிட்டாங்களா?
2: இந்த சரணாலயம் ஏரி சரணாலயம் சொன்னோம். இந்த சரணாலயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்தியாவின் 100வது ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இல்ல, சுற்றுச்சூழல் தினமான June 5 உங்களுக்கு ரெண்டு குறிப்புகள் சொல்லிருக்கேன். என்னங்க புரியல? இல்லீங்களே, இவ்வளவு குறிப்புகள் சொல்லியும் பதில் தவறா
0: சொல்ல. நல்ல முயற்சி பண்ணீங்க.
2: தெரிஞ்சுக்கோங்க, பதில் தெரிஞ்சுக்கோங்க.
0: நிகழ்ச்சி அடைந்தமைக்கு மிக்க நன்றி சண்முக சுந்தரம். இப்ப வந்து நம்ம ரொம்ப நேரமா இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, சோ இதுக்கான விடை வந்து நம்ம சொல்லணும்.
2: கண்டிப்பா நேரு நிறைய முயற்சி பண்ணிட்டாங்க, கிட்ட நெருங்குறாங்க, பட் முழுசா சொல்ல முடியல.
0: சரி, பதில் நீங்களே சொல்லிடுங்க.
2: சுர்ஹாத்தால் ஏரி. இது வந்து ஏன் இப்போ எடுத்தோம் அப்படின்னா, June 5 சுற்றுச்சூழல் தினம் இல்லைங்களா, அன்னைக்குதான் வந்து இந்தியாவோட 100வது ராம்சார் தலமா அறிவிச்சிருக்காங்க.
0: சரிங்க.
2: இந்த ஏரி பார்த்தீங்கன்னா 1991 தான் வந்து உத்தரப்பிரதேசம் அரசால் பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. பரப்பளவு பார்த்தீங்கன்னா 3432 ஹெக்டர் அளவுல வந்து இந்த ஏரி இருக்கு. குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்கும் அதிகமான பறவைகள் வந்து வந்து போகுது அப்படின்னு சொல்லலாம்.
0: சரி.
2: பல்லியா மாவட்டத்தில், அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் பல்லியா மாவட்டத்தில் உள்ளதான் சுர்ஹாத்தால் ஏரி.
0: இன்னொரு
2: பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய் பிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க.
0: நன்றி, நிறைய தகவல்கள் வந்து சொல்லியிருக்கீங்க வான்மதி. தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நேர்களை சந்திக்கலாம்.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
5: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜ் 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: டெஸ்ட் முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு
3: படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
4: The Kaveri Paramedical Campus, மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
5: சொல்லுங்க ஸ்டீஃபன்.
6: நீங்க தான் வன்மதி சொல்லணும், ரெண்டு குறிப்புகள் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா?
5: ஆமா, நேயர்களும் நிறைய முயற்சி பண்ணாங்க.

0: ஆமாம், ஒரு சுதந்திர போராட்ட வீரர், அதுக்கப்புறமா வந்து ஒரு ஏரி, ஒரு சுற்றுலாத்தலமான ஒரு ஏரியை பற்றி நம்ம பேசணும். அடுத்ததாகவும் நேயர்களுக்கு கொடுக்க நிறைய குறிப்புகள் காத்துட்ருக்கு. இணைப்பில் இணையும் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்கலாம். அன்பு வணக்கங்கள். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ராஜேஸ்வரி பேசுகிறீங்க. ராஜேஸ்வரி, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
1: கொடுங்க.
0: இவர் வந்து ஒரு விளையாட்டு வீரர். இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர் கிடையாதுங்க. கிரிக்கெட் விளையாட்டில் இவர் வந்து ஒரு புகழ்மிக்கவர் அப்படின்னு சொல்லலாம்.
1: இந்தியா சேர்ந்தவர் இல்லைங்களா?
0: ஆமாம், இந்தியாவை சார்ந்தவர் இல்லை.
1: இந்தியா சேர்ந்தவர் இல்லை. சரிங்க, நன்றிங்க.
0: பரவாயில்ல. நீங்கள் யாரை சொல்லலான்னு இருந்தீங்க? இந்தியான்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க?
1: நான் வந்து கங்குலி சொல்லலாம்.
0: கங்குலி, சௌரவ் கங்குலி சொல்லலான்னு இருந்தீங்க. பரவாயில்ல, நல்ல முயற்சி. சிரிச்சிட்டே பேசுகிறீங்க. நன்றி, நன்றி. நிகழ்ச்சி நன்றி. நன்றி நிகழ்ச்சி நீங்கள் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
2: வருக வணக்கம். இணைப்புலேருந்து விடுபட்டு.
0: ஆமாம், அவங்களுடைய வானொலியை சத்தத்தை வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. உங்களுடைய வானொலி பெற்றுடைய சத்தத்தை வந்து குறைச்சி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி நிமிடம் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
2: வருக வணக்கம்.
3: மாலை வணக்கம் ஐயா.
0: மாலை வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க ஐயா?
3: ஓய்வு பெற்ற நேரத்தில் சேகர் சின்ன சுவாமி அனுசார இறங்காட்டு குட்டாயிலிருந்து பேசுகிறேன் ஐயா.
0: சரிங்க ஐயா, நிகழ்ச்சி குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? விடை தெரியுங்களா உங்களுக்கு?
3: ஒரு குறிப்பு கொடுக்கப்போகுது.
0: உங்களுக்கான குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொல்லிட்டேன், இவர் வந்து ஒரு கிரிக்கெட் விளையாட்டு தான் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர். இந்தியாவை சேர்ந்தவர் இல்லைன்னு சொன்னேன். இவர் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களில் இவரும் வந்து ஒரு முன்னணி வாய்ந்த வீரர்னு சொல்லலாம். இவரை தெரியாதவங்க வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் யாருக்கும் இவரை தெரியாமல் இருக்காதுன்னு சொல்லலாம்னு
3: வச்சுக்கோங்களேன். வெளிநாட்டு வீரர்களா?
0: ஆமாம், வெளிநாட்டு வீரர் தான்.
3: வாய்ப்புக்கு நன்றி ஐயா.
0: நன்றி நிகழ்ச்சி நினைந்தமைக்கு. நிகழ்ச்சி அணியம் அடுத்த அழைப்பாளர் வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
4: ஹலோ
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: சார், நான் கார்த்திகேயன் சார், சேலம் மாவட்டம் ஓமலூருங்க சார்.
0: சரிங்க, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா
4: சார்? இல்லை சார், இப்போதான் கலெக்ட் பண்ணலாம் சார்.
0: சரிங்க,
4: ஒரு லைன் அப் சொல்லிட்டீங்கன்னா.
0: இவர் வந்து ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர், இந்தியாவை சேர்ந்தவர் கிடையாது.
4: சரிங்க சார்.
0: உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த டாப் 10 கிரிக்கெட் வீரர்கள் பட்டியலில் இவரும் ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன்.
4: சரிங்க சார்.
0: இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். இவர் வந்து பேட் பண்ணுவார், பால் போடுவார், ஃபீல்டிங் நல்லா பண்ணுவார். ஒரு ஆல்ரவுண்டர்னு வச்சுக்கோங்க.
4: ஓ, இவ்வளோதான் குறிப்புகள் இல்லையா சார்?
0: உங்களுக்கான குறிப்பும் சேர்த்து சொல்லியிருக்கேன். ஒருவருக்கு ஒரு குறிப்பு. ஏதோ முயற்சி பண்ணுங்க. கிரிக்கெட் பார்ப்பீங்களா?
4: கிரிக்கெட் பார்க்கறதாங்க சார், பட் ஆல்ரவுண்டர். நீங்கள் பிராட்மேனு கால அப்படியே திங்க் பண்ணேன்.
0: பிராட்மேனா? நீங்கள்
4: ஆல்ரவுண்ட்.
0: ஆமாம், பேட்டிங்னா பிராட்மேன் சொல்லியிருப்பீங்க. இவர் ஆல்ரவுண்டர்னா நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம். இவர் வந்து உங்களுக்காக இல்லை, இல்லை,
4: சவுத் ஆஃப்ரிக்கா
0: இல்லை. நெருங்கி வந்தீங்க, ஆனால் அவர் கிடையாது. நிகழ்ச்சியில் இருந்த மிக்க மிக்க நன்றி நண்பரே. தொடர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். தொடர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம் நேயர்களே.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
8: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
9: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
10: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
12: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
13: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
14: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு.

0: விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 4:55.
2: நேரில் நாம் வந்து ஒரு பிரபலமான ஒரு கிரிக்கெட் வீரரை பற்றின குறிப்புகள் தான் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை, நான் வந்து நிறைய கிரிக்கெட் பேர்லாம் வச்சுருக்கேன், அதில் யாராவது ஒருத்தரையாவது சொல்லி பரிசாக பாடல் நீங்கள் பெற்று பாடல் கேட்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகியங்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பாலை பலரை வரவேற்போம்.
1: வருக வணக்கம்.
3: வணக்கம் அம்மா.
1: வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: திருப்பூர் கணக்கம்பாளையம், கவிதா இளங்கோவன்.
2: ஐயா குறிப்பெல்லாம் கேட்டீங்களா, விடை தெரியுமா உங்களுக்கு?
3: ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பேட்ஸ்மேன்.
2: இல்லைங்கய்யா, தவறான பதில். கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கலாம் நீங்க, ஆனா அடுத்த டைம் முயற்சி பண்ணும்போது நீங்க தவறாம உங்க வானொலியுடைய அளவை குறைச்சி வச்சுட்டு நீங்க முயற்சி பண்ணலாம். நிகழ்ச்சியில் இருந்து மிக்க நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள். அன்பு வணக்கங்கள். அன்பு பிடிக்கல
1: நினைக்கிறேன். ராமசாமி ஏரிப்பட்டில இருந்து பேசிட்டு
2: இருக்கீங்களா?
4: இல்லைங்கய்யா,
2: நல்லா முயற்சி பண்ணீங்க. நிகழ்ச்சி நினைக்கூடிய அடுத்த அழைப்பாளர் இருப்போம். அன்பு வணக்கங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். இளங்கோவன், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா?
3: நாமக்கல். நாமக்கல்.
2: நாமக்கல்ல இருந்து பேசுறீங்க ஐயா, குறிப்பெல்லாம் கேட்டிங்களா? அவர் எந்த நாட்டை சேர்ந்தவருங்க ஐயா?
3: இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்.
2: இல்லைங்கய்யா, தவறு. நல்லா முயற்சி பண்ணீங்க. நிகழ்ச்சி நடந்த மிக்க நன்றி. நேர்களே, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய குறிப்புக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விளையாட்டு வீரர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டை சேர்ந்தவர், அதாவது இந்தியாவை சேர்ந்தவர்லன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இவர் நிறைய கேம் வந்து விளையாடிருக்காரு. இன்னும் குறிப்பாக இவருக்கு அதிக அளவில் ரசிகர்கள் வந்து நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சி நினைக்கூடிய அடுத்த அன்பு அழைப்பாளர் இருப்போம். அன்பு வணக்கங்கள். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், வரலாற்றில் வந்து எந்த ஒரு வீரரும் செய்யாததை விட இவர் வந்து அதிகபட்சமா வந்து 23 ஆட்ட நாயகன் விருதுகளை வந்து வாங்கியிருக்காரு. மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கியிருக்காரு. ஆமா, இல்ல, ரிக்கி பாண்டிங் என்பது தவறான பதில். நிகழ்ச்சியில் இருந்து மிக்க மிக்க நன்றி குமார். இப்போ கிரிக்கெட்னு சொல்லும்போது வந்து நிறைய ஆர்வம் இருக்கு இல்லையா? ஏன்னா நிறைய கிரிக்கெட் நீங்களாம் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும்.
1: அதான் பார்க்குறோம், நீங்கள் விளையாடுவீங்கன்னு நினைக்கிறேன்.
2: கரெக்டாக சொன்னீங்க, நீங்கள் பார்க்குறீங்க, நாங்கள் விளையாடுறோம். நாங்கள் மட்டும் கிடையாது, நிறைய பேர் சாதிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் வந்து கடந்த ஆண்டு நம்மளுடைய இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, கிரிக்கெட்ன்றது வந்து ஒரு பொதுப்படையான விளையாட்டு. நீங்கள் பார்த்தீங்களா, நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை மட்டும் சொல்கிறீங்க, நாங்கள் மட்டும் வெயில் விளையாடுவோம், நீங்கள் மட்டும் வீட்டில் தேன் குழல் இது மாதிரி எப்படி சொல்கிறது மெதுவடையெல்லாம் சாப்பிட்டு இதாக இருப்பீங்க. நிகழ்ச்சி அடுத்த இணையர் வந்திருக்காங்க, இணைப்போம். அன்பு வணக்கங்கள்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் கரூர் மாவட்டம் வெங்கமேட்டில இருந்து உலகநாதன் பேசுறேங்க. நமது தருமபுரி பண்பலைக்கும் ஏற்காடு பண்பலைக்கும் சகோதரர் சகோதரி உங்கள் இருவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
2: நன்றிங்க ஐயா, நல்லா ஒரு ஓபனிங் கொடுத்தீங்க. குறிப்பெல்லாம் கேட்டீங்களா, விடை தெரியுமா உங்களுக்கு?
5: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க ஐயா.
2: உங்களுக்கு ஒரு குறிப்புங்களா? சர்வதேச கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 மேற்பட்ட ரன் வந்து இவர் அடிச்சிருக்காருங்க ஐயா.
5: அன்பு
2: வணக்கங்கள்.
6: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
6: நான் தாரிமலம் போகிறேன். குமார்.
2: குமார். குமார், குறிப்பெல்லாம் கேட்டீங்களா, விடை தெரியுமா உங்களுக்கு? ஜாக் காலிஸ். எதை வச்சு சொல்றீங்க ஜாக் காலிஸ்னு? இணைப்பில் இருக்கீங்களா? பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க. ஆனால் ஜாக் காலிஸ் அவருடைய நடுவில் இருக்கிற பேர் விட்டீங்க. ஜாக் என்ட்ரி காலிஸ் அப்படின்றது வந்து சரியான பதில். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இவர் வந்து ஒரு பிரபலமான கிரிக்கெட் வீரர். இவர் இந்தியாவை சேர்ந்தவர் கிடையாது.

0: சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு வலது கை பேட்ஸ்மேன், உலகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி கிரிக்கெட் வீரர்களில் பிரபலமானவர்கள் இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு வலது கை வேக நடுத்தர ஸ்விங் பந்து வீச்சாளர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஐசிசி ஆண்டின் சிறந்த டெஸ்ட் வீரர் 2005 மற்றும் ஐசிசி ஆண்டின் சிறந்த வீரர் அப்படின்ற பட்டங்களை வந்து இவர் வாங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உலகெங்கிலும் இவருக்கு நிறைய ரசிகர்கள் பட்டாளங்கள் இருந்தாலும் இவருக்கு வந்து அதிகமான ரசிகர்கள் நம்ம இந்தியாவில் தான் இருக்காங்க அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. நேர்களை இன்னைக்கு வந்து விறுவிறுப்பாக வந்து நம்ம விடைதிரவி நக்கலில் வந்து மூணு விதமான குறிப்புகளை பற்றியும் அதை பற்றின நிறைய தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சுதந்திர போராட்ட வீரர், மிகவும் பிரபலமான ஒரு சுற்றுலாத்தலம் மற்றும் பறவைகள் சரணாலயம் உள்ள ஒரு ஏரி, அதை தாண்டி வந்து ஜாக் இன்ட்ரி காலிஸ் அப்படின்ற ஒரு கிரிக்கெட் வீரரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைய விடைத்திரும்பி நாக்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுக்க முயற்சி செய்த அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். கடந்த ஒரு மணி நேரமாக உங்களோடு அறிவிப்பாளர்களாக பயணித்தது நான் ஸ்டீஃபன் ராஜ்.
1: நான் வான்மதி.
0: நன்றி நேயர்களே.
1: நன்றி நேயர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
2: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம் கால் 9524936156.
3: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் முதல் பாடல் அமுதகானம் எனும் திரைப்படத்தில் இருந்து இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி குரல் வண்ணத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் நாம் இருவர் எனும் திரைப்படத்திலிருந்து கங்கை அமரனின் இசையில்.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
3: நீங்க எங்க படிச்சீங்க?
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
6: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility ன எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
7: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
9: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
11: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.

Viking Bunions and Briefs. மனமயங்கு மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் இரவு பூக்கள் என்னும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில் மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றைய விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: JN மருத்துவமனை ராமாபோத் எதிரில் தருமபுரி,
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
9: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
10: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
11: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலைத்தின்ற நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் யாரோ எழுதிய கவிதை எனும் திரைப்படத்திலிருந்து. ஆனந்த் சங்கரின் இசையில் KJ யேசுதாஸ் வாணி ஜெயராமின் குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
5: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
6: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
5: சிந்திப்போம். இயற்கையின்

0: அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
1: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 5:30. மனமயங்கும் மாலை வேளையில் மாலைத்தென்றல். மாலைத்தென்றல் நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் பூமாலை பொழியுது எனும் திரைப்படத்திலிருந்து. ஆர் டி பர்மனின் இசையில், வாலியின் வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எச் சித்ரா குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

Usha Sunflower Oil. மனமயங்கும் மாலை வேளையில் மாலைத்தென்றல். மாலைத்தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் ஜல்லிக்கட்டு எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில் மனோ எஸ் ஜானகி குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: இன்று 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பம் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே கீதா அவர்களின் உரையினை கேட்கலாம். தொடர்ந்து மா சாகுபடியில் பல இ மேலாண்மை பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இணை பேராசிரியர் டாக்டர் பி திலகம் அவர்களின் உரையினை கேட்கலாம். இன்று 8 மணிக்கு இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு என் பாட்டு எசப்பாட்டு.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மனம் மயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் என் உயிர் கண்ணம்மா எனும் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் மலேச வாசுதேவன் குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
0: அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
3: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
4: வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் கதாநாயகன் எனும் திரைப்படத்திலிருந்து. சந்திரபோஸின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் கே ஜே யேசுதாஸின் குரல் வண்ணத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ

0: சரஸ்வதி மருத்துவமனை ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
1: ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு.
2: வாமா வாமா ராசாத்தி, பங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
3: தான் வரேண்ணே. பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
2: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
3: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
2: என்னமா அது?
3: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
2: அதனால என்னமா?
3: அட என்னன்னா இப்படி சொல்லிட்ட. எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் வாங்கலான்னு இருப்பியே.
2: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
3: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
2: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின்சாதன பொருளையே நான் வாங்கிறேன். அதே மாதிரி சர்க்யூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
3: அப்படி சொல்லுன. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடு தான்.
1: ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம்.
4: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
8: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
9: மாலை தென்ற நிகழ்ச்சியில் இடம்பெறும் நிறைவு பாடல் உயர்ந்த உள்ளம் எனும் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் KJ யேசுதாஸ், S. ஜானகி குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது மாலை தென்றல். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், பிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: இன்று நாம் பிர்லா மந்திர் என்று அழைக்கப்படும் லக்ஷ்மி நாராயண் கோவிலை தரிசிக்கலாம். இந்தியாவின் டெல்லியில் உள்ள லக்ஷ்மி நாராயணனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோவிலாகும். லக்ஷ்மி நாராயண் என்பது பொதுவாக மும்மூர்த்திகளில் பாதுகாப்பாளராக இருக்கும் விஷ்ணுவை குறிக்கும் ஒரு சொல்லாகும். இவர் தனது துணைவி லக்ஷ்மியுடன் இருக்கும்போது நாராயணன் என்றும் அழைக்கப்படுகிறார்.

கிஷோர் பிர்லா என்பவரால் 1933 மற்றும் 1939 ஆண்டுகளில் கட்டப்பட்டது. இந்த பளவில் அமைந்துள்ளது. இது பல சிவாலயங்கள், நீரூற்றுகள் மற்றும் ஹிந்து மற்றும் தேசிய சிற்பங்களுடன் ஒரு பெரிய தோட்டத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இங்கு சொற்பொழிவுகளுக்காக கீதா பவன் என்ற அரங்கமும் உள்ளது. டெல்லியின் முக்கிய ஈர்ப்புகளில் ஒன்றான இந்த கோவில் கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் தீபாவளி பண்டிகைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. இதன் பிரதான கோவிலில் நாராயணன் மற்றும் லக்ஷ்மி தேவியின் சிலைகள் உள்ளன. சிவன், விநாயகர் மற்றும் அனுமன் ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிற சிறிய ஆலயங்களும் உள்ளது. பகவான் புத்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சன்னிதியும் இங்கு உள்ளது. இதன் இடது பக்க கோவில் குவிமாடம் சக்தியின் தெய்வமான தேவி துர்காவை கொண்டுள்ளது. புகழ்பெற்ற இக்கோவில் 1939 மகாத்மா காந்தியால் திறந்து வைக்கப்பட்டது. நவீன இந்திய கட்டடக்கலை இயக்கத்தின் முக்கிய ஆதரவாளரான சந்திர சட்டர்ஜி என்பவர் இதனை கட்டமைத்துள்ளார். 3 மாடி கொண்ட இக்கோவில் இந்து கோவில் கட்டிடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது. தற்போதைய கோவில் பிரபஞ்ச சுழற்சியின் தங்க யுகத்தின் காட்சிகளை சித்தரிக்கும் செதுக்கல்களால் முழு கோவிலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கருவறைக்கு மேலே உள்ள கோவிலின் மிக உயர்ந்த விமானம் சுமார் 160 அடி உயரம் கொண்டுள்ளது. இந்த கோவில் கிழக்கு நோக்கி ஆழமான அஸ்திவாரத்தில் அமைந்துள்ளது. இங்கு அமைக்கப்பட்டுள்ள செயற்கை நிலப்பரப்பு மற்றும் அடுக்கு நீர்வீழ்ச்சிகள் கோவிலின் அழகை மேலும் அதிகரிக்கின்றது. இயற்கை எழில் கொஞ்சும் டெல்லியின் லக்ஷ்மி நாராயண் கோவிலை வாழ்வில் ஒரு நாளாவது நேரில் கண்டு களிப்போம்.

மாலை வணக்கம் நேயர்களே, நேரம் 6:10. இது உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ரகங்க. சில பாடல்கள் நமக்கு ஆனந்தத்தை தரும், சில பாடல்கள் நமக்கு நினைவுகளை தரும், சில பாடல்கள் நம்மளை நடனமாட கூட வைக்கும் சொல்லலாம். இப்ப அந்த மாதிரியான பாடல்களை தான் கேட்டு போறோம். ஆமாங்க, இது உங்க ஃபேவரட் பாட்டு தான் நிகழ்ச்சி. துள்ளலான இசையோட நிகழ்ச்சியோட முதல் பாடலா ஒலிக்கவிருக்கு யூத் என்ற திரைப்படத்தில் இருந்து அந்த இனிய பாடல்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலைவாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம். பாட்டுதான் நிகழ்ச்சி. பாட்டுதான் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது தாயின் மணிக்கொடி என்ற திரைப்படத்திலிருந்து. தோ அந்த இனிய பாடல்

0: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
1: மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைந்த மாதிரி மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்,
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்க தான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடேக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
4: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं, बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
5: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप, अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
6: विद्या विकास मेट्रिक हायर सेकेंडरी स्कूल ऊतंगरई, रोबोटिक्स एक्टिविटी, KG प्लेइंग, स्मार्ट क्लास, एक्सपीरियंस्ड एंड केयरिंग टीचर्स, ப்ரீகேஜ் 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: பாட்டுதான் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது உன்னை கொடு என்னை தருவேன் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்

ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல்

0: போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் L.முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜல்சக்தி அமைச்சகம் தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்த அவர், பாசன வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் வறட்சியை தவிர்க்கவும் நதிநீர் இணைப்பு வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். தேசிய நலன் அடிப்படையில் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மக்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் ஜல் சஞ்சய் திட்டம் மூலம் நிலத்தடி நீர் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு CR பாட்டீல், இணையமைச்சர் டாக்டர் ராஜ்பூஷன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் L.முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ளார். டிஜிட்டல் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு, தொழில் முனைவோருக்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்குவது உள்ளிட்டவற்றில் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் மகளிர் மற்றும் இளையோருக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் L.முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், தனிமனித ஒழுக்கம் சரியாக இருந்தாலே இந்த சமூகம் மாறும் என்று கூறினார்.
2: இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக முதற்கட்டமாக 354 கோடிக்கு மேல நிதி ஒதுக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தோட 2வது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. பெண்களோட பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்காக மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற வாகனங்களும் நவீன உபகரணங்களும் தொழில்நுட்ப சாதனங்களும் அலாட் செய்யப்பட இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற காவல் நடவடிக்கையில இந்த படை முக்கிய பங்கு வகிக்கும். ஃபீல்ட் ஒர்க்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ்ல இந்த படை ஈடுபடுறதால அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் எல்லாம் வழக்கு விசாரணையிலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர்றதிலையும் இன்னும் அதிக கவனம் செலுத்த முடியும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் மூலம் அறிமுகப்படுத்தப்படும்.
1: முன்னதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும், தாமதமின்றி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களிடம் திரும்ப வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிட களப்பணிக்காக ஆவணங்களை உடனுக்குடன் பார்வையிட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைத்து பொதுமக்களை அலைகழிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவை ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள்

0: ஆய்வு செய்து உடனுக்குடன் உரிய தீர்வு அளித்திட வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் அறநிலையங்கள் துறை செயலாளர் திரு குமரகுருபரன், பதிவுத்துறை தலைவர் திரு அருண் சுந்தர் தயாளன் உள்ளிட்ட பதிவுத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நெதர்லாந்து பயணத்தின் போது மீட்கப்பட்ட நாகை மாவட்டம் ஆனைமங்கலம் செப்பேடுகளை தாயகம் கொண்டு வந்துள்ளதற்கு அப்பகுதி மக்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நாகை மாவட்டம் கீழ்வழு அருகே உள்ள ஆனைமங்கலம் 1000 ஆண்டுகள் பழமையான கிராமம். சைவ சமயத்தினை சேர்ந்த சோழ பேரரசர் பௌத்த மதத்திற்கு கொலையளித்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் நிலவிய மத நிலநடுக்கத்திற்கு இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் சான்றுகள் ஆகும். ஆனைமங்கலம் செப்பேடுகள் 2 தொகுதிகளை கொண்டவை. முதல் தொகுதி 21 ஏடுகள் கொண்டது. இதனை வழங்கியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். 2ஆம் தொகுதி 3 ஏடுகள் கொண்டது. ராஜேந்திர சோழனின் பேரனான முதலாம் குலோத்துங்க அவர்களால் கிபி 1086 ஆம் ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 18ஆம் நூற்றாண்டில் டச்சு ஆட்சியின் போது டச்சு அதிகாரி புளோரன்சியஸ் கேம்பர் என்பவரால் இந்த 2 செப்பேடு தொகுதிகளும் நெதர்லாந்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. பல ஆண்டுகளாக மத்திய அரசு செப்பேடுகளை மீட்க வலியுறுத்தி வந்த நிலையில் சமீபத்தில் நெதர்லாந்து சென்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆனைமங்கலம் செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்துள்ளமைக்கு கிராம மக்கள், வரலாற்றாளர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை இன்று தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். காலை முதல் வரும் மே 14ஆம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கை சார்ந்த வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை தேவைப்படும் அரசு பள்ளி மாணவர்களுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உயர்கல்வி கட்டுப்பாட்டு அறை செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கும் காலை உணவு திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேரில் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வஞ்சிநகரம் கிராமத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பது தொடர்பாக அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு ஆகாஷ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் அருகே தொரப்பாடியில் உள்ள சிறை மற்றும் சீர்திருத்த நிர்வாக பயிலரங்கத்தில் சிறை அதிகாரிகளுக்கான 3 மாதங்கள் பயிற்சி நிறைவு விழா அதன் இயக்குநர் திரு பிரதீப் தலைமையில் இன்று நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் நூத்தப்பூர் கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நாளை நடைபெறவுள்ளது. சென்னை திருவிக்காநகர் மண்டலத்தில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு கட்டடப் பணிகள் சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகர ஆணையர் டாக்டர் சமீரன் கோடம்பாக்கம் மண்டலத்தில் உள்ள இலவச ஒப்பனை அறையினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா தஜகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜகிஸ்தான்

ஆசானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. நேரம் 6:40. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். வேலை காத்திருக்க. இன்றைய வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, மத்திய எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆய்வு மையத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. டெக்னிக்கல் ஆபீசர், டெக்னீஷியன் என மொத்தம் 22 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக ITI, BE, BTEC, MSc ஆகியவை படித்திருக்க வேண்டும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க பிரிவுகள் படி 18 முதல் 30 வரை இருக்கலாம். மேலும் தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு நடைபெறும், ட்ரேடு தேர்வு நடைபெறும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க www.ceeri.res.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்ப கட்டணமாக ₹500, பெண்கள் SC மற்றும் ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை. மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 20/6/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலி இடங்களுக்கு CGL தேர்வு அறிவிப்பை SSC தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி வருமான வரி இன்ஸ்பெக்டர், வரி உதவியாளர், புள்ளியியல் உதவியாளர், உதவி தணிக்கை அதிகாரி, CBI, சப் இன்ஸ்பெக்டர், தபால் உதவியாளர் உட்பட பதவிகளில் மொத்தம் 12,256 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். மேலும் வயது 18 முதல் 32 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். தேர்வு மையங்கள் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம், வேலூர், திருநெல்வேலி ஆகியவை தமிழகத்தில் உள்ள தேர்வு மையங்களாகும். இந்த பணியிடங்களுக்கு ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹100 செலுத்த வேண்டும். பெண்கள் SC மற்றும் ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணங்கள் எதுவும் இல்லை. மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 22/6/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இது குறித்த விவரங்கள் மற்றும் விண்ணப்பிக்க www.ssc.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, ஊட்டி வெலிங்டனில் உள்ள ராணுவ பணியாளர் கல்லூரியில் காலி இடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. MDS, டிரைவர், கிளர்க், ஸ்டெனோகிராஃபர், நெட்ஒர்க் அட்மின், ஹார்ட்வேர் அட்மின், லைன்மேன் உள்ளிட்ட 78 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக 10ஆம் வகுப்பு, +2, ITI, டிப்ளமோ அல்லது ஏதேனும் ஒரு டிகிரி படித்திருக்க வேண்டும். வயது பிரிவுகளுக்கு தகுந்தவாறு 18 முதல் 27 வரை இருக்கலாம். மேலும் எழுத்து தேர்வு நடைபெறும். மேலும் விண்ணப்பிக்கும் முறையாக www.dssc.gov.in என்ற இணையதள முகவரியிலிருந்து விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து அதனை பூர்த்தி செய்து த கமாண்டட் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ், வெலிங்டன், நீல்கிரிஸ், 6432331 என்ற முகவரிக்கு வருகின்ற 12/6/2026 அன்றுக்குள் அனுப்ப வேண்டும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணமாக 100 செலுத்த வேண்டும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தமிழக அரசில் காலி பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி வேளாண்மை, குடும்ப நலம், நெடுஞ்சாலை, பொதுப்பணித்துறை, நீர்வளம், தொல்லியியல், புள்ளியியல், கைத்தறி உட்பட பல்வேறு துறைகளில் சுமார் 461 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக BE, BTEC, BSc, BL,

அல்லது MBA படித்திருக்க வேண்டும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க பொது பிரிவினருக்கு 18 முதல் 32 வயது வரை இருக்கலாம். மற்ற பிரிவினருக்கு வயது உச்சவரம்பு இல்லை. தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க பதிவு கட்டணமாக 150 ரூபாயும் தேர்வு கட்டணமாக 100 ரூபாயும் செலுத்த வேண்டும். மேலும் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம். www.tnpsc.gov.in என்ற இணையதள முகவரி வழியாக விண்ணப்பிக்கலாம். மேலும் இது குறித்த விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வரும் 25/6/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மத்திய அரசு பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை UPSC தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி சயின்டிஸ்ட், விமான அதிகாரி, வெடிப்பொருட்கள் துணை கட்டுப்பாட்டாளர், துணை இயக்குநர், மேனேஜர் உட்பட 194 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக BE, BTEC, BSc படித்திருக்க வேண்டும். மேலும் வயது 18 முதல் 35 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். விண்ணப்ப கட்டணமாக 25 ரூபாய் செலுத்த வேண்டும்.

0: துணை கட்டுப்பாட்டாளர், துணை இயக்குநர், மேனேஜர் உட்பட 194 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக பிஇ, பிடெக், பிஎஸ்சி படித்திருக்க வேண்டும். மேலும் வயது 18 முதல் 35 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு நடைபெறும். விண்ணப்ப கட்டணமாக ₹25 செலுத்த வேண்டும். பெண்கள், எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வரும் 12/6/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் தகவல்களை பெறவும் www.upsc.gov.in என்ற இணையதள முகவரினை அணுகலாம். இத்துடன் இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: பண்பலை பாடும் நேரம் 6:46. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை இனி தொடர்ச்சியாக கேட்கலாம் வானிலை அறிக்கை.
0: வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையின் அளவு கோயம்புத்தூர் சின்னக்கல்லார் பகுதியில் 124 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை விமான நிலையம் 39.7 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கன்னியாகுமரி 22.4 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலம் 13.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழையும் பெய்யக்கூடும். 10/6/2026 தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். 11/6/2026 தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். 12/6/2026 தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் இன்று மற்றும் நாளை தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 11/6/2026 தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12/6/2026 மற்றும் 13/6/2026 ஆகிய நாட்களில் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 10/6/2026 மற்றும் 11/6/2026 ஆகிய நாட்களில் தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர்

0: வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று மற்றும் நாளை கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 11/6/2026 அன்று மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வானிலை அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் மாலை 6:51.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உள்ளூர் உலா. உள்ளூர் உலா நிகழ்ச்சியில் முதல் செய்தியாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. குழந்தை பிறந்து 21 நாட்களுக்குள் பெயருடன் பிறப்பு பதிவு செய்து இலவச பிறப்புச் சான்றிதழை பெறலாம். குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ்களில் பெயரின்றி பதிவு செய்திருந்தால் 12 மாதங்களுக்குள் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் அளித்து இலவசமாக பெயர் பதிவு செய்து கொள்ளலாம். ஓராண்டுக்கு மேல் பெயரினை பதிவு செய்யாதவர்கள் உரிய தாமத கட்டணம் செலுத்தி 15 ஆண்டுகளுக்குள் பிறப்புச் சான்றிதழ் பெறலாம். ஒருமுறை குழந்தையின் பெயரை பதிவு செய்த பின் எக்காரணம் கொண்டும் மாற்ற இயலாது. எனவே குழந்தையின் பெயரை இறுதியாக முடிவு செய்த பின் சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரை அணுகி உறுதிமொழி படிவம் அளித்து பதிவு செய்து கொள்ளலாம். 1/1/2000 முன்னர் பதிவு செய்த பிறப்புகளுக்கும் அதன் பிறகு பதிவு செய்த பிறப்பு பதிவுகளுக்கும் பிறப்பு சான்றிதழின் குழந்தையின் பெயரை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் வரும் 26/9/2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குழந்தையின் பெயரை பதிவு செய்து பிறப்பு சான்று பெற ஊராட்சிகளில் கிராம நிர்வாக அலுவலரையும் நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் துப்புரவு ஆய்வாளர், அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு சுகாதார ஆய்வாளர் ஆகியோரை தொடர்பு கொண்டு பிறப்பு சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம். பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவின்றி விடுபட்டவர்கள் பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழ் பெறுவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த செய்தியாக, இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2027 பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. www.awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற July 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்படும். July 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். அடுத்த செய்தியாக, இந்தியன் ரயில்வே RRBயில் உதவி லோகோ பைலட் 11127 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிகளுக்கு ITI, டிப்ளமோ, BE, BTEC முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 முதல் 30 வரையும் அரசு விதிகளின்படி தளர்வுகள் உண்டு. விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹400, SC/ST பிரிவினருக்கு ₹250 செலுத்த வேண்டும். இந்த பணிகளுக்கு கணினி அடிப்படையில் தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் விண்ணப்பிக்க கடைசி நாள் 14/6/2026. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் www.rrbchennai.gov.in. அடுத்த செய்தியாக,
3: பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெறவுள்ளது. கல்வி தகுதி, பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 32 இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 22. மேலும் விவரங்களுக்கு www.ssc.gov.in என்ற இணையதளத்தை பார்த்து அறிந்து கொள்ளலாம்.
2: அடுத்த செய்தியாக, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து

0: வந்துள்ள ஓர் அறிவிப்பு. டிஎன்பிசி குரூப் 1 முதல்நிலை போட்டித் தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பானது தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் இம்மாதம் 12 முதல் நடைபெற உள்ளது. இப்பயிற்சி வகுப்பில் சிறு தேர்வுகள் மற்றும் முழு மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன. எனவே இப்பயிற்சி வகுப்பில் சேர விருப்பமுள்ளவர்கள் https://rb.gy/xk1c88 இணைப்பின் மூலம் தங்களை பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு இவ்வலுவலகத்தை நேரில் அணுகலாம் அல்லது இவ்வலுவலக தொலைபேசி எண்ணான 043-42 என்ற முன்னிணைப்போடு 28-88-90 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தருமபுரி மாவட்டத்தில் தகுதி வாய்ந்த தேர்வர்கள் இந்த பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயன்பெறலாம். இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இதுவரை கேட்டீர்கள் உள்ளூர் உலா.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
3: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தருமபுரி.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
4: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: பக்தி இலக்கியங்கள்னு பார்க்குறோம். பக்தி இலக்கியத்தில் வந்து பக்தி மட்டும்தான் பார்க்கணுமா? பக்தியும் பார்க்கணும், மற்றதும் பார்க்கலாம். திருஞான சம்பந்தருடைய பாட்டு எடுத்திங்கன்னா 3000 பாட்டு நம்ம கிடச்சிருக்குங்கிறாங்க. இந்த 3000 பாட்டில் பக்தி, இசை எல்லாம் போக சில விஷயம் இருக்குதுங்க. ரொம்ப அற்புதமான அனுபவிக்கிற தன்மை அவர்கிட்ட உண்டு. திருவையாறுன்னு ஒரு ஊர் இருக்குது தஞ்சாவூர் பக்கத்தில். 5 நதிகள் காவிரியினுடைய கிளை நதிகள் ஒன்று சேர்ற இடம். அப்படி ஐயாரப்பன் அவருக்கு பேர். அந்த ஊருக்குள்ளே திருஞான சம்பந்தர் போகிறார். அப்படி போகிறபோது அந்த ஊர் எப்படி இருக்குது அப்படின்னா, சில ஊர் நுழையிற போதே நமக்கு இந்த ஊரினுடைய அழகு வந்து ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே தெரியும். காற்று வரும், வாசனை வரும், சத்தம் கேட்கும், இதெல்லாம் உண்டு. அங்கே வந்து என்ன காட்சி இருக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் பாட்டு, ஒரு பக்கம் பேச்சு, ஒரு பக்கம் வந்து பரதநாட்டியம், ஒரு பக்கம் இசை, எல்லாம் நடக்குதான். இந்த அருமையான காட்சியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பார்க்குற போது ஒரு ஆச்சரியத்தையும் சொல்கிறார். என்ன அப்படின்னா, முழவுன்னு ஒரு கருவி உண்டுங்க அந்த காலத்தில். அது வாசித்தோம்னா சத்தம் எப்படி கேட்கும்னா, தும் தும் தும் தும்னு சத்தம் கேட்கும். இப்போ இந்த முழவு ஓசை கேட்குது. கேட்டவுடனே ஒரு 5-6 குரங்கு என்ன செய்து அங்கே உட்காந்துருந்தது, படபடன்றது அடித்து ஓடி மரத்து மேலே ஏறி உச்சியில் நின்றுக்கிட்டு இப்படி கையை இப்படி கண்ணுக்கிட்ட வச்சு ஆகாயத்தை பார்க்குதான். ஒரு பெண் குரங்கு. என்ன ஏன் பார்க்குதான், மழை வரப்போதாக்குன்னு அது நினச்சிருந்துருக்கு பாவம். அது பாருங்கள், பெண் குரங்கு தான் பார்க்குமா. ஏன்னா இப்போ நீங்கள் வீட்டில் மழை வந்தோடனே ஆகா வடகத்தை காய போட்டு வந்தோமே அப்படிமாங்கல்லையே, ஒரு நிமிஷம் அவங்களுக்கு தான் திடுக்குன்னு ஒரு யோசனை வரும். இந்த குரங்கு இப்படி வச்சு கையை வச்சு இப்படி பார்க்குதான். அப்போ நம்மளை மாதிரி குரங்கு பார்க்குதுன்னு சொல்லக்கூடாது, குரங்கு மாதிரி நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதுதான் நமக்கு மூத்தது. ஒரு விஞ்ஞானி ஒரு குரங்கு ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சுட்டு ரொம்ப நேரம் கழித்து அது என்ன பண்ணுதுன்னு பார்க்குறதுக்காக கதவை திறக்காமல் சாவி ஓட்ட வழியை அங்கிட்டிருந்து பார்த்துருக்காரு. அது அங்கிட்டிருந்து இவரை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு, இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு. இப்போ இந்த குரங்கு இப்படி ஏறி பார்த்த விஷயம் இருக்கு பாருங்கள். இதை திருஞான சம்பந்தர் அப்படியே பாட்டில் பதிவு பண்ணுறாருங்க. எப்படி பதிவு பண்ணுறாருனா, முன்னாடி 2 வரி என்ன அழகாக இருக்கும்னா, நம்முடைய உடம்பில் கடைசி காலத்தில் மரணம் வருகிற போது தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் இடையில மூச்சு இழுக்குமா. வாதம், பித்தம், சைத்தியம் அப்படிமாங்க 3. சைத்தியம்னா சளி, வேற ஒன்றும் பயப்பட வேண்டாம். வாதம் என்றால் உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றம், பித்தம் அதே மாதிரி. இந்த 3 காரணமாக தான் நமக்கு வந்து நோயும் மரணமும் வரும் அப்படிம்பாங்க. இப்போ இந்த சளி வந்த உடனே கடைசியில் நெஞ்சுக்கு தொண்டைக்கு இழுக்குமா. அப்போ உயிர் உள்ளே இருக்கா வெளியே இருக்கா, ஆவி அகத்ததோ புறத்ததோ அறியன்னு கர்ணன் சொன்ன மாதிரி இருக்கிறப்ப, அப்படி நேரத்தில் அந்த ஐயாரப்பருடைய பேர் சொன்ன உடனே அவர் வந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிறார். புலனைந்தும் பொறிகலங்க நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேலுந்தி. ஐமேலுந்தின்னா அந்த தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுக்கிற இடம். அது அப்படிப்பட்ட நேரத்தில் புலனைந்தும் பொறிகலங்க, அஞ்சு புலனும் ஒரு மாதிரி ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். புலனெந்தும் பொறிகளங்க நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமே

0: வந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வார் அமரும் கோயில். வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகிழ்வார்க்கும் திருவையாறு. என்ன பாருங்க, என்ன அழகுன்னு. அதாவது அங்க வலம் வந்த மடவார்கள் நடமாடுறாங்களாம், முழவதிர் தான். மழை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகிழ்வார்க்கும் திருவையாறு. இன்னைக்கு போனாலும் திருவையாருக்குள்ள நம்ம போன உடனே என்ன தெரியுமா, அதை அந்த இடத்துல அந்த காட்சியை பார்க்கணும்னு தோணும். அன்றைக்கி ஒருத்தர் போயிட்டு வந்து ஒருத்தர் கேட்டேன், திருவையார் போயிருந்தீங்களா, என்னங்க இப்படி கேட்டீங்க, அற்புதமான அல்வா அப்படின்னார். அது சரி, அவர் போய் ரசித்த விஷயத்தை அவர் சொல்கிறார், இதையும் நம்ம வச்சுக்கிறனோ அல்வாவும் சாப்பிட்டுக்கிறனோ. இயற்கையை மட்டும் இல்லைங்க, பக்தியை பார்க்கிற போதும் அந்த காட்சிகளை நாம் நினைவிலே வைத்துக்கொள்வது அவசியம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் திரை இசை நிகழ்ச்சியில். முதல் பாடலாக சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து தெய்வா இசையில் பழனி பாரதி வரிகளில் அனுராதா ஸ்ரீராம் மற்றும் உன்னிகிருஷ்ணன் குரலில் ஒலிக்க உள்ளது இந்த பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சந்தித்த வேளை திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் வைரமுத்து வரிகளில் உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரலில் ஒலிக்க உள்ளது இந்த பாடல்.

0: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது. இன்றைய திரை இசை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் பெரம்பலூர் மாவட்ட செய்திகள்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் செல்வராஜ்.
2: பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் 19 ஓய்வூதிய குறுதி நாள் கூட்டம் நடைபெறுகின்றன. கருவூல மூலம் ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கை மனுவினை வரும் 11 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஹெச் பிரிவில்

0: நேரிலோ அஞ்சல் வழியாகவோ வழங்கலாம். மேலும் வரும் 19 நடைபெறும் ஓய்வூதிய குறுதி நாள் கூட்டத்தில் ஓய்வூதியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் சரண்யா ஹரி தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டி தாலுகா நூத்தப்பூர் கிராமத்தில் நாளை 10ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெறுகின்றன. இதற்காக பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. உளமாக்கல் மற்றும் பணியாளர் நலவாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உளமாக்கலுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியத் தொகை 50,000 வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் பள்ளிவாசல் பணியாற்றும் பேஸ் இமாக்கள், ஆலிமாக்கள், அரபி ஆசிரியர்கள் உள்ளிட்ட உளமாக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் பெரம்பலூர் அரசு இசைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவ சேர்க்கை நடைபெற்று வருகின்றன. இதில் குரல் இசை, நாதசுரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின் மற்றும் மிருதங்கம் ஆகிய பிரிவுகளில் 3 ஆண்டுகள் சான்றிதழ் பயிற்சி அளிக்கப்படுகின்றன. இப்பள்ளியில் 13 வயது முதல் 25 வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம். பெரம்பலூர் மாவட்டத்தில் நீர்வள ஆதாரத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி, குளம், குட்டை மற்றும் ஊரணிகள் ஆகியவற்றில் விவசாயிகள், மண்பாண்டம் செய்வோர் மற்றும் சொந்த வீட்டு பயன்பாட்டிற்கு வண்டல் மண், களிமண் ஆகியவை தேவைப்படுவோர் கட்டணமின்றி எடுத்து செல்ல அதற்கான இணையத்தில் விண்ணப்பித்து புதிய அனுமதி பெற்று எடுத்து செல்லும் என மாவட்ட ஆட்சியர் சரணி ஹரி தெரிவித்துள்ளார். கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் கால்நடை உரிமையாளர்கள் வளர்க்கும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது குறியன் பதிவு செய்து அதன் முழு விவரத்தினை மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், சினையுறு சதவிகிதம், கன்று ஈண்ட விவரம், கன்று பிறப்பு விகிதம், உரிமையாளர் பதிவு மற்றும் பெயர் மாற்றம், பருவத்துக்கேற்ப மேற்கொள்ளப்படும் கோமாரி நோய், தோல் கழலை நோய், அடைப்பான் நோய் ஆகியவற்றுக்கான தரவுகள் சேகரிக்கப்பட்டு கால்நடை பராமரிப்புத்துறையின் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டத்தின் மூலம் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட உள்ளது. மாற்றுத்திறனாளி நலனுக்காக மாநில அளவில் சிறப்பாக பணிபுரிந்தவர்கள், நிறுவனங்கள், மருத்துவர்கள், அதிகம் வேலை வழங்கிய தனியார் நிறுவனங்கள், அதிக அளவில் கடன் வழங்கிய மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, சிறந்த சமூக பணியாளர் ஆகியோருக்கு சுதந்திர தின விழாவில் முதல்வரால் தங்கப்பதக்கம், ரொக்கப்பரிசு, சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. எனவே பெரம்பலூர் மாவட்டத்தில் தகுதியுள்ளவர்கள் அதற்கான இணையதளத்தில் தங்களது விவரங்களை பதிவு செய்து வரும் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டத்துக்குட்பட்ட பகுதிகளில் அதிக அளவில் விபத்துகள் ஏற்பட்டுள்ள மற்றும் ஏற்பட வாய்ப்புள்ள கருதப்படும் இடங்களை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரணி ஹரி நேரில் பார்வையிட்டு அந்தந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்ற பணிகள் தொடர்பாக ஆய்வு செய்தார். பின்னர் அந்த இடங்களில் எச்சரிக்கை, பிரதிபலிப்பு குறியீட்டு பலகைகள், சாலை மார்க்கிங், வேக கட்டுப்பாட்டு வசதி, உயர்கோபுர மின்விளக்கு, தடுப்பு கட்டமைப்புகள் வசதிகளை ஏற்படுத்திட வேண்டும் எனவும், சாலையை கடப்போர், வாகன ஓட்டிகள் பாதுகாப்புக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என நெடுஞ்சாலை மற்றும் போக்குவரத்து காவல்துறையினருக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணிகள் துறையின் சார்பில் வாங்க கற்றுக்கொள்ளும் என்ற திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் இயங்கும் பெரம்பலூர், வேப்பந்தட்டை, வேப்பூர் ஆகிய பகுதியில் உள்ள தீயணைப்பு நிலையங்களில் கடந்த 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் பொதுமக்களுக்கு தீ தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. இதன்படி வீட்டு பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர் நலனை பாதுகாக்கும் வகையில் அவர்களின் நலவாரியத்தில் புதிதாக உறுப்பினர்கள் சேர்த்திடும் பொருட்டு அதற்கான சிறப்பு முகாம் வரும் 11ஆம் தேதி பெரம்பலூர் ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலகத்தில் உள்ள தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகத்தில் நடைபெறுகிறது. முகாமிற்கு தங்களின் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வங்கி புத்தகம், வயதிற்கான சான்று மற்றும் போட்டோ ஆகியவற்றுடன் உறுப்பினர்கள் நேரில் வந்து பதிவு செய்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற்று பயன்பெறலாம் என பெரம்பலூர் தொழிலாளர் உதவி ஆணையர் மூர்த்தி தெரிவித்துள்ளார்.
1: பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் செல்வராஜ். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி

0: மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருடன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குவைத் இளவரசர் ஷேக் மிசால் அல் அகமதுடன் தொலைபேசி வாயிலாக உரையாற்றிய அவர் மேற்காசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். குவைத் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த பிரதமர் இது அந்நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான செயல் என கூறியிருக்கிறார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குவைத் நாட்டில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்புக்கு அந்நாட்டு அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். லெபனான், ஈரான், காசா பகுதிகளில் உடனடியாக போர் நிறுத்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் வணிக கப்பல்கள் பயணிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்காசிய பிரச்சினைக்கு ராணுவ நடவடிக்கை மூலம் தீர்வு காண முடியாது என்றும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள இந்த திட்டம் குறித்து மாநில அமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநிலங்களும் தயாராக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். 26 மாநிலங்கள் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர் கர்நாடகா, தெலங்கானா, ஜார்க்கண்ட், மிசோரம் மாநிலங்கள் விரைவில் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யும் என்றும் கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு 40% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் 10 ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ நிபுணர்களின் சிகிச்சை ஆகியவை இத்திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிசுக்களின் நலனுக்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான தாய்மார்களின் சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரில் ராணுவ நிலத்தில் சூரிய மின்சார திட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல் முறையாக ராணுவ நிலத்தில் பெரிய அளவிலான சூரிய மின் திட்டத்தை செயல்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி, நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய அனல் மின் கழகத்துடன் இணைந்து ராணுவ நிலங்களில் சூரிய மின் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு மின்னணு வணிக தளம் மூலம் மேற்கொள்ளப்படும் பொதுத்துறை கொள்முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைமை செயல் அதிகாரி திரு மிஹிர்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்கள் பயனடையும் வகையில் வெளிப்படைத் தன்மையுடன் நிர்வாகம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரசு

0: இன்னொன்று, வணிக தளத்தை பயன்படுத்தும் சிறு குறு நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 12 லட்சமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதில் மகளிர் தொழில் முனைவோர் எண்ணிக்கை 2,16,000 உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு மின்னணு வணிக தளம் மூலம் கொள்முதல் 93,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2016 ஆகஸ்ட் 9 தேதி தொடங்கப்பட்ட அரசு மின்னணு வணிக தளம் மூலம் பொதுத்துறை நிறுவனங்களின் கொள்முதல் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் திறம்பட மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு மிகிர்குமார் தெரிவித்தார். விவசாயிகள் தங்களது வேளாண் விளைபொருட்களை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யும் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தின் மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்யவும் எவ்வித இடைத்தரகர்கள் இன்றி விற்பனை செய்து லாபம் ஈட்டவும் இத்திட்டம் பெரிதும் பயனளிப்பதாக வேளாண் வணிக துணை இயக்குநர் திருமதி மெர்சி ஜெயராணி தெரிவிக்கிறார்.
1: மதுரை விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 2020 ஆண்டு முதல் மட்டையோடு கூடிய தேங்காய் மறைமுக ஏலம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது அது ஈனாம் திட்டத்தில் இணைக்கப்பட்டு அதன் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஈனாம் திட்டத்தினுடைய 2.0 வெர்ஷன் வெளியிடப்பட்டுள்ளது. அதை குறித்த விழிப்புணர்வு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டிய நோக்கத்திலும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. ஈனாம் திட்டத்தின் மூலமாக வெளிப்படைத்தன்மையோடு விவசாயிகளுக்கு எந்த விதமான இடைத்தரகருடைய பிரச்சினையின்றி சரியான எடை மற்றும் நல்ல விலைக்கு விளைபொருள்கள் விற்பதற்கு ஏதுவாக உள்ள காரியங்கள் விளக்கி கூறப்பட்டது.
0: மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் தங்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர்.
2: என் பேர் பாரதிராஜா, நான் வணியஞ்சி கிராமத்துல இருந்து வரேன். நான் வந்து தென்னை விவசாயத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன். தேங்காய் எல்லாம் வாடிப்பட்டி வேளாண்மை விற்பனை கூடத்துல வந்து பதிவு செஞ்சு போட்டுருக்கேன். இதுல வந்து எந்த ஒரு தரகர் கமிஷன் இல்லாம எனது பேங்க் அக்கௌண்ட்ல வந்து 48 மணி நேரத்துல ஏறிது. ஈனாம் திட்டத்துல இதை போறதுனால எனக்கு நல்லா பெருமையா இருக்கு.
3: வாடிப்பட்டியில இருக்க ஒழுங்குமுறை தேங்காய் விற்பனை கூடத்துல வந்து நாங்க காய் போட்டிருக்கோம். காய் நல்ல ஏலத்துக்கு வந்திருக்கு. நாங்க வெளியே கொடுத்தா வந்து தரகு ரேட்டு வாசி காயெல்லாம் போகாம இங்க வந்து குடுக்கறது எங்களுக்கு நல்ல லாபமா இருக்கு. போட்டதுல இருந்து 48 மணி நேரத்துல வந்து எங்களுக்கு பேங்க்ல வர வச்சிருக்காங்க. அதனால எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்.
0: பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பொருளாதார அரசியல் பிரச்சினைகளை எழுப்பி ஒருங்கிணைந்த அவாமி குழு நடத்திய போராட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். ராவல்கோட், முசாராபாத் உள்ளிட்ட இடங்களில் வன்முறை ஏற்பட்டதை அடுத்து தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கானோர் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி சாலைகளில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலுக்கு பிரிட்டன் உள்ளிட்ட உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-13 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆர்ஜன் குவான்லி ஸ்டான்லி சிங் இணையை வென்றது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ட்ரைனிங் சென்டர் 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டின்னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க ஒர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ்ல 50% மெம்பர்ஸ் PhD டிகிரி ஹோல்டர்ஸ். ICT எனபிள்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸோட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500 50984.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 7:26. நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: அடுத்த மாசம் ஆடிப்பட்ட வேற வருது, நெல்லாம் விதைக்கணும், என்ன பண்றது? நம்ம விளையறதெல்லாம் வந்து இடைக்கு போட்டுறோம், இல்லைனா சமைக்க வச்சிடறோம். இப்ப விதை நெல் வாங்கலாமா இல்ல என்ன பண்ணலாம்? சரி, நம்ம அக்கா கிட்ட தான் போய் கேப்போமா.
3: சண்பகக்கா, சண்பகக்கா
4: வா மலரு. என்ன ரொம்ப நாளா ஆளையே காணோம் இந்த பக்கம்?
3: அது ஒண்ணும் இல்லக்கா, தோட்ட துறவுன்னு அந்த வேலையே எனக்கு சரியா இருக்கு. அடுத்த மாசம் ஆடிப்பட்டமாச்சே, நெல் விதைக்கணும், விதை நெல்லே எங்கிட்ட இல்லை, அதுதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன்.
4: உனக்கு இல்லாத விதை நெல்லா? எவ்வளோ வேணுமா எடுத்துக்கோ. அது சரி, இந்த விதை நெல்லை எவ்வளோ நேர்த்தியாக விதைக்கணும் அப்படின்றத பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா?
3: என்கிட்ட போய் கேட்ட பாருக்கா நீ. அது தெரிஞ்சா நான் ஏங்க உங்ககிட்ட வந்து விதை நெல்லை கேட்குறேன்? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன்.
4: எப்பயுமே போடுற நெல்லை போட்டு விளைச்சல் கம்மியாக இருக்குது, விளைச்சல் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறத விட, நல்லா படித்தவங்க விதை நெல்லை எப்படி நேர்த்தியாக பயிர் பண்ணால் நல்லா விளைச்சலை கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக இன்னைக்கு வயல்வெளி நிகழ்ச்சியில் சொல்கிறாங்க.
3: யார் சொல்கிறாங்க, என்னென்னு சொல்ல போகிறாங்க, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன்.
4: இன்னைக்கு வயல்வெளி நிகழ்ச்சியில் தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பம், இதை பற்றி பயிர் மண்டல ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கே கீதா அவர்கள் தான் சொல்ல போறாங்க.
3: அப்படியாக்கா, சரி. அப்ப நான் முதல்ல அதை இல்ல போய் கேட்க போறேன்.
4: இரு, நானே போடுறேன், கேப்பேன்.

வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பம். பயிர் மண்டல ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே. கீதா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம்.

வணக்கம். இப்பொழுது தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் மற்றும் விதை சான்றளிப்பு பற்றி பேச போகிறேன். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்னும் பழமொழி வேளாண்மைக்கு மிக மிக பொருத்தமானது. நாம் விதைக்கும் விதையின் தரத்தை பொறுத்தே பயிர் வளர்ச்சியும் மகசூலும் அமையும். தரமான விதை என்பது சான்றளிப்புக்கு குறிப்பிடத்தகுந்த அளவில் ரகம், இன தூய்மை, புறத்தூய்மை, முளைப்பு திறன் மற்றும் விதநிலம் முதலியவற்றை பெற்று இருப்பதே ஆகும். மானாவாரி விவசாயத்தில் பெரும்பாலும் சொந்த விதையினையே விவசாய பெருமக்கள் பயன்படுத்துகின்றனர். பருவத்தில் விதைக்கும் பொழுது விதைகளை தரம் பிடித்து கண்டு கடினப்படுத்தி விதைப்பதாலும், பயிரினைக்கு பராமரிப்பதாலும் மலிப்பான பயிர் மற்றும் வேர் வளர்ச்சி ஏற்பட்டு மண்ணில் உள்ள சத்துக்கள் நாம் இடும் இடுபொருட்களை திறனோடு பயன்படுத்தி அதிக மகசூலை தரும். இப்பொழுது தரமான விதை என்றால் என்ன என்று பார்ப்போம். விதை தரமானது என்றால் அது தனது பாரம்பரிய குணங்களில் இருந்து சிறிதும் குறையாமல் இருக்க வேண்டும். மேலும் கலை, பிற ரகம் மற்றும் பிற பயிர் விதைகள் கலப்பில்லாமலும் பூச்சி பூஞ்சா

காரணங்களால் தாக்கப்படாமலும் தூசு துப்பு இல்லாமலும் இருப்பது அவசியம். விதை விதைத்தவுடன் நன்கு முளைத்து செழிப்பாக சீராகவும் வளர்ந்து அதிக மகசூலை அடிப்படையாக இருப்பது தரமான விதையே ஆகும். இப்பொழுது விதை உற்பத்திக்கு ஏற்ற நிலத்தை பற்றி பார்ப்போம். நிலத்தேர்வு செய்யும் போது முந்தைய பருவத்தில் வேற ரகப்பயிர் பயிரிடப்படாத வயலை தேர்ந்தெடுத்தல் மிக அவசியம். இவ்வாறு செய்வதால் தான் தோன்றி பயிர்களால் ஏற்படும் இனக்கலப்பையை நாம் தவிர்க்கலாம். இன தூய்மையை பராமரிக்க பயிர் விலகு தூரம் நாம் கொடுக்க வேண்டும். பயிர் விலகு தூரம் என்றால் என்ன? தன் மகரந்த சேர்க்கை அல்லது அயல் மகரந்த சேர்க்கை உடைய பயிர்களின் தன்மைக்கேற்ப பயிர் விலகு தூரம் அமையும். இதனால் ஒரு ரகத்தில் இருந்து வேறொரு ரகம் கலப்பதற்கு வாய்ப்பு தவிர்க்கப்படுகிறது. பயிர் விலகு தூரம் பராமரிக்க இயலாவிட்டால் பயிர்களின் பூக்கும் பருவமாவது வேறுபட்டிருந்தால் தான் விதைகளின் பாரம்பரியம் பாதுகாக்கப்படும். விதை உற்பத்திக்கு ஏற்ற பருவம் எது என்று கேட்டால் அதை தேர்ந்து ஏற்ற பருவத்தை தேர்ந்தெடுத்தல் மிகவும் அவசியம். சரியான பருவத்தில் விதைக்கப்படும் பயிர் மற்றும் ரகங்கள் பூச்சி நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கப்படுவதோடு அதிக மகசூலும் தரமான விதை உற்பத்திக்கும் வழிவகுக்கும். உப்பு நீர் கரைசல் மூலம் விதையை தரப்படுத்துதல் எப்படி என்று பார்ப்போம். முதலில் 15 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு பிளாஸ்டிக் வாளியில 10 லிட்டர் தண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் ஒரு நல்ல கோழி முட்டையை போடவும். முட்டை நல்ல எடையுடன் இருப்பதால் தண்ணீரில் மூழ்கி விடுகிறது. பின்பு உப்பை சிறிது சிறிதாக போட்டு தண்ணீரில் கரைக்க வேண்டும். உப்பு கரைந்த நீரின் அடர்த்தி அதிகமாவதால் முட்டை மேலே மிதந்து வருவதை காணலாம். முட்டையின் மேல் பகுதி 25 பைசா அளவிற்கு தண்ணீரில் மேல் தெரியும் போது தண்ணீரில் உப்பு போடுவதை நாம் நிறுத்திவிட வேண்டும். அப்போது தண்ணீரின் அடர்த்தி விதை தரம் பிரிப்பதற்கு ஏற்றதாய் அமைகிறது. மேற்கண்டவாறு தயாரித்த உப்பு கரைசலில் 10 கிலோ விதையை சிறிது சிறிதாக போட வேண்டும். எடை குறைந்த விதைகள் மிதக்கும். அதே சமயம் எடை அதிகமாக தரம் மிகுந்த விதைகள் கரைசலில் மூழ்கும். மிதக்கும் விதைகளை முற்றிலும் நாம் நீக்கிவிட வேண்டும். மூழ்கிய விதைகளையே விதைப்புக்கு பயன்படுத்த வேண்டும். மூழ்கிய விதைகளை வெளியே எடுத்து 2 அல்லது 3 முறை நீரில் கழுவி விதைகளின் மேல் படர்ந்த உப்பை நீக்கிவிடவும். மீண்டும் 10 கிலோ விதையை அதே உப்பு கரைசலில் போட்டு இதே போல் தரம் பிரிக்கலாம். இவ்வாறு 1 ஏக்கருக்கு தேவையான 20 கிலோ விதையை தரம் பிரிக்க முடியும். எவ்வாறு ஒரு குழந்தையின் பிறந்த எடை பின்னால் உடல் நலத்தை சீரடைய செய்கிறதோ அதே போல் அடர்த்தியான தரமான விதைகள் வளமான நாற்றுகளை பெற மிக முக்கியமாக அமைகிறது. இப்பொழுது விதை நேர்த்தி என்றால் என்ன என்று பார்ப்போம். இவ்வாறு பிரித்தெடுத்த விதைகளை நோய்களிலிருந்து பாதுகாத்திட விதை நேர்த்தி செய்வது மிக அவசியம். 1 கிலோ விதைக்கு 2 கிராம் வெவெஸ்டின், 2 கிராம் கேப்டான் பூஞ்சான கொல்லியை கலந்து 1 நாள் வைத்திருந்து பின்னர் விதைகளை நாம் விதைக்கலாம். தரமான விதை உற்பத்தியில் கலவன்கள் நீக்குதலின் முக்கியத்துவத்தை இப்பொழுது பார்ப்போம். சாதாரணமாக வயல்களில் பயிர்கள் ஒரே சீரான உயரம் இல்லாமல் படிக்கட்டுகள் போல மேலும் கீழுமாக இருப்பதை நாம பார்க்கலாம். சில பயிர்கள் மிகவும் சீக்கிரமாக பூத்திருக்கும், சில பயிர்கள் மிகவும் காலதாமதமாக பூத்திருக்கும். இது ஒரே ரகத்தை சேர்ந்த பயிராக இருந்திருந்தால் இந்த வயலில் வேறுபாடுகள் இருந்திருக்காது. விதை உற்பத்தி செய்யப்படுகிற வயலில் ஏதோ ஒரு வேறு இனக்கலப்பு இருப்பதால் இப்படி படிக்கட்டுகள் தெரியும். இதனால் நாம் உற்பத்தி செய்யும் ரகத்தின் இன தூய்மை வெகுவாக பாதிக்கப்படும். இந்த வயல் விதை உற்பத்திக்கே தகுதியற்றதாக ஆகிவிடுகிறது. மேலும் ஒரு சில களைகள் பயிருடன் போட்டி போட்டு கொண்டு வளர்ந்து அறுவடையின் போது விதைகளுடன் கலந்து விடுகிறது. இதனால் விதையின் சுத்தத்தன்மை மிகவும் பாதிக்கப்பட்டு விதை தரம் குறைந்து விடுகிறது. அதே போல சில பூஞ்சானங்கள் விதைகளை தாக்குவதால் விதையின் தரம் வயல்வெளியிலேயே குறைந்து விட ஏதுவாகிறது. மானாவாரி பயிர்களில் மண் வளம், மழை மற்றும் பயிர் பராமரிப்பை பொறுத்து வயல்களில் பயிரின் வளர்ச்சி மிகவும் வேறுபட்டு இருக்கும். இந்த சமயங்களில் நாம் விதைக்காக நன்கு செழித்து வளரும் ரக பாரம்பரிய உள்ள செடிகளை அடையாளம் செய்து அறுவடையின் போது அவற்றை மற்றும் முதலில் சேகரித்து விதைக்காக வைக்க வேண்டும். இலைவழி வரமும் விதை தரமும் பற்றி இப்பொழுது பார்ப்போம். தரமான விதை உருவாக பயிரின் ஒவ்வொரு வளர்ச்சி பருவத்திலும் தக்க தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது. எனவே விதை பயிருக்கு தேவையான உரம் விட்டால் மட்டும் போதாது. அதிக பருமனுள்ள வீரியமுள்ள விதைகளை பெற வேண்டுமானால் இலைவழி ஊட்டமும் மிகவும் பயனுள்ளதாகும். விதை பயிருக்கு DAP 2% கரைசலை தெளிப்பதால் விதை தரத்துடன் விதை மகசூல் கணிசமாக உயர்கிறது. பயிரின் தேவைக்கேற்ப பொட்டாஷ் 2% கரைசலையும் நாம் தெளிக்கலாம். விதைகள் உலர்த்துதலை பற்றி இப்பொழுது பார்ப்போம். பிரித்தெடுத்த விதைகளை உடனே முறைப்படி உலர வைக்க வேண்டும். இல்லாவிடில் விதைகள் சூடேறி அவற்றின் முளைப்பு திறன் குறைய வழிவகுக்கும். விதைகளை வெயிலில் உலர்த்தும் போது தினமும் காலை 8

மணி முதல் 12 மணி வரையிலும் பின்னர் மாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலும் உலர்த்துவது நல்லது. 12 மணி முதல் 3 மணி வரை உள்ள காலத்தை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் இந்த இடைக்கால நேரத்தில் சூரியனின் புற ஊதாக் கயிர்கள் கதிர்களின் வீச்சு அதிகமாக இருப்பதாலும் வெயிலின் வெப்பநிலை உச்சத்தில் உள்ளதாலும் விதையின் தரம் மிகவும் பாதிக்கப்படும். இப்பொழுது ஒரு விதை சுத்திகரிப்பு பற்றி பார்ப்போம். விதை சுத்திகரிப்பின் போது முற்றாத உடைந்த கெட்டுப்போன விதைகளும் விதையுடன் கலந்திருக்கும் மற்ற விதைகள் கல் மண் தூசு முதலியவற்றையும் அகற்றிவிட வேண்டும். பின்பு விதைகளின் உருவம் பரிமாணம் கன அடர்த்தி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு விதைகளை தரத்தை நாம் உயர்த்தலாம். விதை சேமிப்பை எப்படி செய்வது என்று இப்பொழுது பார்ப்போம். விதை உற்பத்தி செய்வதில் எவ்வளவு கவனம் தேவையோ அதே அளவு கவனம் விதைகளை அடுத்த விதை பருவம் வரை சேமித்து வைப்பதிலும் தேவைப்படுகிறது. விதையின் ஈரப்பதம், விதையின் ஈரப்பதத்தை பொறுத்து விதையின் தரம் மாறுபடுகிறது. விதையின் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் விதைகள் முளைப்பு திறனை விரைவில் இழக்கின்றன. குறைந்த கால சேமிப்புக்கு விதைகளை 13% ஈரப்பதத்திற்கு காய வைத்து துணிப்பைகளிலோ அல்லது சாக்குப்பைகளிலோ நிறைத்து சேமிக்க வேண்டும். நீண்ட காலம் விதைகளை சேமிக்க விதைகளின் ஈரப்பதத்தை 9% அளவிற்கு குறைந்து காற்று புகாத பாலித்தீன் பைகளில் சேமித்து வைக்க வேண்டும். விதைகளின் சேமிப்பிற்கு முன் பூஞ்சான கொல்லி கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இதற்கு தீரம் அல்லது கேப்டான் மருந்தை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற விகிதத்தில் கலந்து வைக்க வேண்டும். இதற்கு பதிலாக விதைகளை குளோரினேற்றம் செய்தும் நாம் சேமிக்கலாம். குளோரினேற்றம் என்றால் என்ன என்றால் கால்சியம் ஆக்சைடு குளோரைடு அதாவது பிளீச்சிங் பவுடர் என்ற ரசாயன பொருளை கால்சியம் கார்பனேட் என்ற பொருளுடன் சம விகிதத்தில் கலந்து காற்று புகாத பாட்டிலில் 1 வாரம் அடைத்து வைத்திருந்து பின்னர் அந்த கலவையிலிருந்து 1 கிலோ விதைக்கு 5 கிராம் என்ற அளவில் எடுத்து கலந்து பின்பு சேமிக்க வேண்டும். குளோரினேற்றம் ஒரு சுற்றுப்புற சூழல் மாசுபடாத விதை நேர்த்தி முறையாகும். விதைகள் காற்றிலுள்ள ஈரத்தை கிரகிக்கும் தன்மை உடையவை என்பது நம்மளுக்கு தெரியும். ஆகையால் காற்றின் ஈரத்தன்மை அதிகம் உள்ள கடலோர பகுதிகளில் மற்றும் நதி ஓரங்களில் விதைகளை சேமிப்பிட்டிட ஈரக்காற்று புகா பைகளை உபயோகிக்க வேண்டும். 700 அடர் உள்ள பாலித்தீன் பைகளை காற்று புகாத பைகள் எப்போதும் புதிய பைகளையே பயன்படுத்த வேண்டும். விதைகளை கிடங்குகளில் சேமித்து வைக்கும் பொழுது முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாக்கு பைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக வைக்கும் பொழுது 6 அல்லது 7 வரிசைக்கு மேல் அடுக்க வேண்டாம். ஏனென்றால் மேலே உள்ள மூட்டைகளின் பாரம் அடியில் உள்ள மூட்டைகளை போட்டு அழுத்துவதால் அடிமூட்டையில் உள்ள விதைகளின் முளைப்பு திறன் பாதிக்க வாய்ப்பு உள்ளது. விதை மூட்டைகளை வெறும் தரையின் மீது அடுக்கி வைப்பதை தவிர்க்க வேண்டும். அதே போல் சுவற்றின் மீது சாய்த்து அடுக்குதலையும் தவிர்க்க வேண்டும். இதனால் தரை மற்றும் சுவற்றில் உள்ள ஈரப்பதம் விதைகளில் ஊடுருவி அவற்றை பாதிப்பை தடுக்கலாம். எப்பொழுதும் விதை மூட்டைகளை மரக்கட்டைகளின் மீது அல்லது தாய்ப்பறைகளின் மீது தார்பாலிகளின் மீது அடுக்கி வைக்க வேண்டும். விதை சேமிப்பு கிடங்கை எப்படி பராமரிக்க வேண்டும்? விதை சேமிப்பு கிடங்கை பூச்சிகள் இல்லாமல் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். விதை சேமிப்பு காலத்தில் விதைகளை பூச்சிகள் தாக்கினால் புகை மூட்டம் போடலாம். காற்று புகாமல் விதை கிடங்கை நன்கு அடைத்துவிட்டு செல்ஃபாஸ் அதாவது அலுமினியம் ஃபாஸ்பைடு நச்சு மாத்திரைகளை 1 கனமீட்டருக்கு 1 மாத்திரை என்ற அளவில் விதை கிடங்கின் உள்ளே 3 நாட்கள் வைத்து விட வேண்டும். 3 நாட்களுக்கு பின்னர் நச்சு காற்றை வெளியேற்ற நல்ல காற்றோட்டம் இருக்கும்படி விதை கிடங்கை திறந்து வைக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் விதைகள் பூச்சி தாக்குதலிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றன. உங்கள் தேவைக்கான சேமித்து வைத்திருக்கும் குறைந்த அளவு விதைகளை 3 அல்லது 4 மாத கால சேமிப்புக்கு பின் ஊற வைத்து உலர வைக்கும் முறை மூலம் விதை நிறுத்தி செய்ய வேண்டும். இதற்கு டைசோடியம் ஃபாஸ்பேட் என்ற ரசாயன மருந்தை 100 லிட்டர் நீருக்கு 3.6 கிராம் என்ற விகிதத்தில் கரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கரைசலில் 1 பங்கு விதைக்கு 2 பங்கு கரைசல் 6 மணி நேரம் ஊற வைத்து பின்பு பழைய ஈரப்பதத்திற்கு காய வைத்து விடுங்கள். இவ்வாறு செய்வதால் விதைகளின் சேமிப்பு திறன் அதிகமாகிறது. இப்பொழுது விதை சான்றளிப்பு பற்றி பார்ப்போம். விதை சான்றளிப்பு அப்படி என்றால் என்ன? பாரம்பரிய தூய்மையிலிருந்து சிறிதும் குறையாததும் பிற இனக்கலப்பில்லாததும் பிற பயிர்களின் விதை கலப்பு இன்றி தூசு துப்பு இன்றி அதிக சுத்தத்தன்மை உடையதும் அதிக முளைப்பை திறனும் வீரியமும் மற்றும் நோய் தாக்காத விதைகளையே நாம் தரமான விதைகள் என்று சொல்கிறோம். விவசாயிகளுக்கு விதையின் இன

தூய்மை பற்றியும் விதைத்தரம் பற்றியும் உத்தரவாதம் அளிப்பதே விதை சான்றளிப்பாகும். விதை உற்பத்திக்கு தரக்கட்டுப்பாட்டுக்கென்றே சட்டபூர்வமாக ஏற்படுத்தப்பட்ட முறையையே விதை சான்றளிப்பு ஆகும். இதை தரமான விதை விநியோகிப்பதன் காவலன் என்று கூட சொல்லலாம். மிக உன்னதமான பயிர் உர ரகங்களின் விதைகளை மிகுந்த இனத்தூய்மையும் அதிக சுத்தத்தன்மையும் மிகுந்த முளைப்பு திறனும் உள்ள விதைகளாக விவசாயிகளுக்கு கிடைக்கச் செல்வதே விதை சான்றளிப்பின் முக்கிய நோக்கமாகும். விதை சான்று பல்வேறு நிலைகளில் செய்யப்படுகின்றது. விதைப்புக்கு உபயோகிக்கும் விதைகள் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திலிருந்து வாங்கப்பட்டுள்ளதா என்பது முதல், விதை பயிருக்கு உரிய தனிமைப்படுத்தும் தூரம், விதை சுத்திகரிப்பு, மூட்டை பிடித்தல் முதலியவை சரியாக உள்ளனவா என்பன வரையும் ஆய்வு செய்யப்படுகிறது. மேலும் விதைகளை முளைப்பு சோதனைக்கு அனுப்பி சோதனை முடிவுகளை கொண்டு சான்று அட்டைகள் வழங்கப்படுகின்றன. இவ்விதமாக விதை உற்பத்தியின் பல்வேறு நிலைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. ஆய்வின் போது வயல் தரம் மற்றும் விதை தரம் குறித்து பரிந்துரைக்கப்பட்ட தரம் இருந்தால் மட்டும் உற்பத்தி செய்யப்பட்ட விதைகளுக்கு சான்றளிக்கப்பட்டு அவை விற்பனைக்கு தயாராகின்றன. எனவே விதை உற்பத்திக்கான வயல்களை விதை சான்றளிப்புக்கு உட்படுத்துவதன் மூலம் இனக்கலப்பற்ற சுத்தத்தன்மையுடைய நல்ல தரமான விதைகளை உற்பத்தி செய்ய முடியும். நம் தமிழகத்தில் அரசின் விதை சான்றளிப்பு துறை நன்கு செயல்பட்டு வருகிறது. பரிந்துரைக்கப்பட்ட வயல் மற்றும் விதை தரம் பற்றி இப்பொழுது பார்ப்போம். பரிந்துரைக்கப்பட்ட எடுத்துக்காட்டாக நெல் வயல் தரம் என்றால் கலவன்கள் 0.2% இருக்க வேண்டும். அனுமதிக்க முடியாத களை செடிகள் 0.02% அனுமதிக்கப்படும். சுத்தமான விதைகள் என்றால் குறைந்தபட்சம் 98% இருக்க வேண்டும், சுத்தமான விதைகளாக இருக்க வேண்டும். தூசி 2% இருந்தால் சான்றளிப்புக்கு உட்படுத்தப்படும். பிற இனப்பயிர்கள் 1 கிலோவுக்கு 20 உட்படுத்தப்படும். பிற இறகு விதைகள் 20 கிலோ, களை விதைகள் 20 1 கிலோவிற்கு, அனுமதிக்க முடியாத களை விதைகள் 5 1 கிலோவிற்கு, முளைப்பு திறன் குறைந்தபட்சம் 80% இருக்க வேண்டும், ஈரத்தன்மை 8%, காற்று புகாத பை 13%. விதை சான்று பெறுவதற்கு நீங்கள் உங்கள் அருகாமையில் உள்ள விதை சான்றளிப்பு அலுவலகங்களை அணுகி மேலும் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். தரமான விலையின் குணாதிசைகள் என்ன என்று பார்த்தால், ஏனைய இடுபொருட்களின் உற்பத்தி திறனை ஊக்குவிக்கும் வினையூக்கியாக தரமான விதை அமைகிறது. பயிர்களின் உற்பத்தியை பெருக்குவதற்கு இனத்தூய்மை கொண்ட விதைகளை பயன்படுத்துவது மிகவும் அவசியம். ஒவ்வொரு வருட பயிர்களிலும் விதையை எடுத்து அடுத்த வருட பயிர்களை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தினால் இனத்தூய்மை மற்றும் உற்பத்தியில் தொய்வு ஏற்படுகிறது. எனவே ஒவ்வொரு முறையும் விதையை புதுப்பிப்பதற்கு விதை உற்பத்தி பெருக்கம் முக்கியமாகிறது. இனத்தூய்மை 80% இனத்தூய்மை கொண்டிருந்தால், அதாவது 80% பயிர் எதிர்பார்க்கும் அளவிற்கு மகசூலை அளிக்கக்கூடியதாக இருக்கும். மீதம் 20% இனத்தூய்மையற்ற பயிர் எதிர்பார்க்கும் அளவிற்கு மகசூலை அளிக்காமல் உற்பத்தி பாதிக்கப்படும். எனவே 100% இனத்தூய்மை என்பது மிக முக்கியம். புறத்தூய்மையை பற்றி இப்பொழுது பார்ப்போம். விதைகளோடு கல், மண், தூசு போன்ற பொருட்கள் கலந்திருந்தால் தூய்மையான விதைகளின் எண்ணிக்கை இல்லாமல் வயல்களில் பயிர் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கும். இனத்தூய்மை மற்றும் புறத்தூய்மையற்ற விதைகளை பயன்படுத்துவதால் முளைப்பு திறன் சதவீதம் மற்றும் வீரியம் குறைந்து 1 சதுர மீட்டர் பரப்பளவிற்கு தேவையான பயிர் எண்ணிக்கை குறைந்து சீரான பயிர் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. இது இறுதி பயிர் உற்பத்தியை பாதிக்கிறது. வளமான பூச்சி பூஞ்சான தாக்குலற்ற விதைகள் வளமற்ற விதைகளை திரும்ப திரும்ப பயன்படுத்துவதால் விதையின் மூலம் பரவும் நோய் காரணிகளானது பயிர் முளைப்பு திறன் பாதித்து இளஞ்செடிகளின் இறப்பிற்கு காரணமாகி பயிர் எண்ணிக்கை மற்றும் வீரியத்தை பாதிக்கிறது. இப்பொழுது விதைப்பெருக்க மாதிரியை பற்றி பார்ப்போம். ஒரு ரகத்தை வெளியும் போது குறைந்த அளவு கருவிதையாவது அந்த ரகத்தை வெளியிடும் பயிரிணக்கப்பெருக்க வல்லுநரிடம் இருக்கும். வியாபார ரீதியில் அதிக அளவில் அந்த ரகத்தின் விதையானது ஒரு விதைப்பெருக்க தொடரின் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. முதல் தலைமுறையில் கருவிதையில் இருந்து வல்லுநர் விதையும், பிறகு 2வது தலைமுறையில் ஆதார நிலை விதையாகவும், 3வது தலைமுறையில் சான்றளிக்கப்பட்ட விதையாகவும் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது விதைப்பெருக்க மாதிரி எனப்படுகிறது. இந்தியாவில் சான்றளிக்கப்படும் விதையானது கான்ட்ராக்ட் விதை உற்பத்தியால்

விதை உற்பத்தி செய்யப்படுகிறது. அவர்களுக்கு சான்றளிக்கப்பட்ட விதையினை உற்பத்தி செய்யும் ஆதார நிலை விதையானது வழங்கப்படுகிறது. அதற்கு எடுத்துக்காட்டு விதை உற்பத்தி தொழிற்சாலை ஆகும். இப்பொழுது விதை வகைகளை பற்றி பார்ப்போம். விதை பெருக்கத்தில் வல்லுநர் விதை, ஆதார விதை, நிலை 1 மற்றும் நிலை 2, சான்றளிக்கப்பட்ட விதை போன்றவை சில வகைகள் ஆகும். அவற்றின் பண்புகளை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். வல்லுநர் விதை. வல்லுநர் விதையானது ஒரு ரகத்தை வெளியிடும் அல்லது உருவாக்கும் வல்லுநர்களால் ஒரு நிறுவனத்தை அல்லது இனப்பெருக்க நிகழ்ச்சியை சார்ந்த பெயர்

0: வல்லுநர் விதையானது சான்றளிப்புக்கு புறம்பானது. இது வல்லுநர், தேசிய விதை சான்றளிப்பு ஆய்வாளர் மற்றும் விதை சான்றளிப்பு நிறுவனத்தை சார்ந்த பிரதிநிதியை கொண்ட ஆய்வு குழுவின் ஆய்வுக்கு உட்படுத்தது. வல்லுநர் விதையுடன் பொன்னிற மஞ்சள் அட்டை பொருத்தப்படும். அடுத்தது ஆதார விலை நிலை விதை. இது வல்லுநர் விதையிலிருந்து அல்லது ஆதார நிலை விதையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும். இப்படி உற்பத்தியானது சான்றளிக்கப்படும் நிறுவனத்தால் மேற்பார்வையிடப்பட்டோ அல்லது ஒப்பளிக்கப்பட்டோ நடைபெறும். இது இனத்தூய்மை மற்றும் புற தூய்மையை பராமரிக்க பயன்படுகிறது. எனவே ஆதார நிலை விதையானது நிலை ரெண்டு ஆதார விதை நிலை ஒன்றிலிருந்தே உற்பத்தி செய்யப்படுகிறது. சான்றளிப்பு குறைந்த நிலை தேவையானது நிலை ஒன்று மற்றும் நிலை ரெண்டு ஆகும். ஒரே மாதிரியானது ஆதார நிலை விதையானது வெள்ளை நிற அட்டைகள் கொண்டு பொருத்தப்படுகிறது. அடுத்தது சான்றளிக்கப்பட்ட விதை. இந்த விதையானது ஆதார நிலை விதையின் மூலம் கொண்டு பெறப்படும் விதையாகும். நிர்ணய தேவைகளை கொண்டு இருக்குமாறும் மற்றும் இனத்தூய்மை புற தூய்மையை நிலைநிறுத்தக்கூடியதாகவும் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆதார நிலை விதை இரண்டு நிலை ஒன்று விதையிலிருந்தே சான்றளிக்கப்பட்ட விதை பெறப்படுகிறது. சான்றளிப்பு திரையின் அனுமதி பெற்ற பின் மேற்கொள்ளப்படும். இது நீல நிற அட்டைகளை கொண்டு உற்பத்தி செய்யப்படும். ஸோ குறைந்தபட்ச நிர்ணயிக்கப்பட்ட இனத்தூய்மை வல்லுநர் விதைக்கு 100 ஆகவும் ஆதார விதைக்கு 99 ஆகவும் சான்றளிக்கப்பட்ட விதைக்கு 98 ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. விவசாயிகளே இப்பொழுது தரமான விதைகள் பற்றியும் அதனை உற்பத்தி செய்ய தேவையான தொழில்நுட்பங்கள் பற்றியும் விதை சான்றளிப்பு எப்படி செய்யப்படுகிறது என்பதை பற்றியும் விதை மாதிரிகளை பற்றியும் நீங்கள் கேட்டறிவீர்கள். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை வயல்வெளி நிகழ்ச்சியில் தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பம் பயிர் மண்டல ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே கீதா அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள். என்ன புள்ள மலரு, கேட்டியா?
2: ஆமாக்கா, சும்மா சொல்லக்கூடாதுக்கா, சூப்பரா தெளிவா சொன்னாங்கக்கா. இவ்வளோ நாள் நான் மொத்தமாக காட்டு வாக்கில் விதைச்சிட்டேங்க்கா. இப்போதான் எப்படி அதை பதப்படுத்தணும், எப்படி நேர்த்தியாக விதைக்கணும், இதெல்லாம் தெளிவாக சொன்னாங்கக்கா.
3: சரிக்கா, எனக்கும் நேரமாச்சு, நானும் போயிட்டு வரேன்.
1: அட, என்ன புள்ள அதுக்குள்ளே கிளம்பிட்ட? அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறாங்க, அதையும் கேட்டுட்டு போயிடு.
3: என்னது முக்கியமான விஷயமா? அது என்னக்கா முக்கியமான விஷயம்?
1: மலரு, எத்தனை நாள் வந்து என்கிட்ட புலம்பியிருக்க. அக்கா காத்தடிச்சு மாம்பழமெல்லாம் கொட்டி போச்சுக்கா, அதனால மற்ற மாம்பழங்களும் நோய் வர்ற மாதிரி அழுகி அழுகி போகுதுக்கா. அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரிலன்னு எத்தனை நாள் புலம்பியிருப்ப. அதுக்கான விடையதான் இன்னைக்கு சொல்ல போறாங்க. அதை கேட்டினா உனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் பிள்ள.
3: ஆமாக்கா, நீ சொல்றதும் சரிதான். அந்த மாங்காய் பழம் நிறைய இருக்கா, எல்லாம் பழுத்து பழுத்து கீழே விழுறதுனால அதுல எல்லாம் புழு வச்சு ஒரே ஸ்மெல்லுக்கா. அது என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. நல்ல வேலை நீயே சொல்லிட்ட. என்ன சொல்ல போறாங்க, அதை பத்தி கூட இன்னைக்கு சொல்றாங்களா என்ன?
1: அட, ஆமா பிள்ள, அடுத்தது அதை பத்தி தான் சொல்றாங்க. மாசாகுபடியில் பல இ மேலாண்மையை பற்றி பயிர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இணை பேராசிரியர் டாக்டர் பி திலகம் அவர்கள் தான் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறாங்க. அதையும் உட்காந்து கேட்டுருவோம், உட்காரு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். மாசாகுபடியில் பல இ மேலாண்மை பயூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இணை பேராசிரியர் டாக்டர் பி திலகம் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம்.
4: விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மா விவசாயிகளுக்கான ஒரு நற்செய்தி. இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ மாந்தோப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை மாப்பழ ஈ மேலாண்மை. மாப்பழ தோட்டங்களில் இப்போ பெய்து வரும் கோடை மழையால் மா பிஞ்சுகள் மற்றும் காய்கள் அதிக அளவில் உதிர்ந்து காணப்படும். ஆமாவா இல்லைங்களா? உங்களின் கவனத்திற்கு. காய்கள் பழங்களாக மாறும் இத்தருணத்தில் பல ஈக்களின் தாக்குதல் அதிக அளவில் காணப்படும். நம்ம தோட்டத்தில் பழ ஈக்களின் தாக்குதல் இருக்கிறதா?

இல்லையா என்பதை எப்படி கண்டறிகிறது? பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஈக்கள் தாக்கிய மரங்களின் கீழ் காய்கள் மற்றும் பழங்கள் அதிக அளவில் கொட்டி கிடக்கும். அவ்வாறு கீழே விழுந்த பழங்களை எடுத்து பார்த்தால் வெள்ளை புழுக்கள் அதிக அளவில் காணப்படும் மற்றும் பழங்களிலிருந்து ஒரு விதமான துர்நாற்றம் வீசும். மேலும் பழங்களிலிருந்து பிசின் வடியும். இதெல்லாம் தான் வந்து மாப்பழகி தாக்குதலுக்கான முக்கியமான அறிகுறிகள். என்னென்ன பார்த்திங்கன்னா, மாமரத்து கீழே நிறைய பழங்கள் விழுந்து கிடக்கும். அடுத்ததாக வந்து அதை உடச்சி பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து வெள்ளை புழுக்கள் இருக்கும். பழங்களை வந்து நீங்கள் எடுக்கிறப்பவே ஒரு விதமான துர்நாற்றம் வீசும். அடுத்ததாக வந்து அந்த பழங்கள்லேருந்து ஒரு விதமான பிசின் போல வடியும். இதெல்லாம் தான் முக்கியமான அறிகுறிகள். ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணுன்றதுக்கு முன்னாடி எதனால் இது மாதிரி அறிகுறி வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இதோட ஈக்கள். இதோட ஈக்கள் எப்படி இருக்குன்னா, நீங்கள் இலைகளில் பார்க்கலாம், பழத்தில் முட்டை வைக்கிறப்ப கூட பார்க்கலாம், பழுப்பு அல்லது அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். மா பிஞ்சுகள், ரொம்ப சிறிய எலுமிச்சை சைஸில் இருக்கக்கூடிய மாங்காய் இருக்காது, நல்ல மா பிஞ்சுகள், 70% வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கக்கூடிய பழங்கள், அதாவது பச்சையிலேருந்து மஞ்சள் நிறமாகவோ இல்லை சிவப்பு நிறமாகவோ அந்த மா காய்கள் வந்து மாறக்கூடிய அந்த தருணத்தில் தான் இந்த ஈக்கள் வந்து கண்டிப்பாக அந்த மாவை வந்து தாக்கும். ஸோ இந்த ஈக்களோட, பெண் ஈக்களோட பின்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா கூர்மையான ஒரு முட்டை கருவி இருக்கும். அந்த முட்டை கருவியை கொண்டு தான் அந்த மாவோட மேல் தோலை சுரண்டி மாப்பழத்தோலை குத்தி அதனுள்ள போய் தன்னோட முட்டைகளை இடும். அதனால் மேலேருந்து பார்த்திங்க அப்படின்னா மாங்காயில் எந்த முட்டையுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த தோலை சுரண்டி உள்ளே வச்சு அந்த சாறு மூலியமாகவே அந்த தோலை வந்து க்ளோஸ் பண்ணிவிடும், சுத்தமாக மூடிடும். அதனால் நம்ம முட்டை இருக்கிறதே தெரியாது. அந்த முட்டைகள்லேருந்து எப்போ புழுக்களாக மாறும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 5 நாட்கள் ஆகும். அந்த 5 நாட்கள் ஆயிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா அது சதை பகுதி, மாவோட சதை பகுதியை சென்றடைந்து அதை ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டு வரக்கூடியதில் அதனால தான் அழுகி சீக்கிரமாகவே அந்த பழம் முற்றுவதற்கு முன்னாடியே கீழே விழுகிறதுக்கான முக்கியமான அறிகுறி. இப்படி வந்து புழுக்கள் வந்து சாப்பிட்டு பின்னாடி கீழே விழுகுது இல்லையா, அந்த பழத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புழுக்கள் அடுத்த நிலையாக, ஒரு பூச்சின்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு முட்டை வைக்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக வந்து புழு நிலையில் இருக்குது. அடுத்ததாக இந்த புழு என்னவாகும் அப்படின்னா கீழே விழுது இல்லையா, அதுலேருந்து கூட்டுப்புழுவாக, கூட்டுப்புழுன்றது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு பூச்சியோட வாழ்நாளில் அந்த கூட்டுப்புழுவாக இருக்கிறப்ப அது எதையுமே சாப்பிடாது, அது ஒரு மாதிரி ரெஸ்ட் இருக்கக்கூடிய காலம். அந்த கூட்டுப்புழுக்கள் எங்கே போயிடும்னா மண்ணுக்கு கீழே போயிடும். அப்போ கூட்டுப்புழு வந்து மாலை இருக்கக்கூடிய பழகி வந்து பழத்தை சாப்பிடும், அதோட கூட்டுப்புழு வந்து மண்ணில் இருக்கும். ஸோ திருப்பி மண்ணிலேருந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுப்புழு ஈயாக மாறுறதுக்கு முக்கியமான 2 காரணி தேவைப்படுது. அதாவது மண்ணில் வந்து ஈரத்தன்மை இருக்கணும். ஒன்று, நம்ம தண்ணி கட்டியிருந்தால் ஈரத்தன்மை வரும், இல்லைனா வந்து இயற்கை முறையில் நமக்கு மழை வரப்போ கண்டிப்பாக ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும் இல்லையா, அது அந்த காலநிலையே அதற்கு ஏதுவாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அந்த கூட்டுப்புழுக்கள்லேருந்து ஈக்கள் வெளியில் வந்து, நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு பழுப்பு நிறத்தில் இருக்குமே, அந்த ஈக்கள் வெளி வந்து திருப்பி முட்டை வைக்கும். இப்படியான அந்த கால சுழற்சின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மா பழகிக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாத காலம்தான். இந்த 1 மாத காலத்துக்குள்ளேயே அது முட்டையாகவும் இருக்குது, புழுவாகவும் இருக்குது, கூட்டுப்புழுவாகவும் இருக்குது, கூட்டுப்புழுலேருந்து ஈக்களாகவும் வந்து முட்டை வச்சிட்ருக்கு. இது மொத்தமே சேர்த்து இந்த 1 மாதம்தான் நீங்கள் மா இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 தலைமுறை வரைக்கும் எடுக்கும் இந்த மா பழையீக்கள். அப்படி பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த பழையீக்களை எப்படி கட்டுப்படுத்துறது, நம்ம வந்து முட்டை வந்து டைரெக்டாக வந்து காயில் வந்து வைக்கிது, அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கோடை காலத்தில் நம்ம வந்து இந்த மரத்தை சுற்றியும் ஒரு மார்ச் ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எலுமிச்சை காய் சைஸில் மாங்காய் இருக்கிற நேரத்திலேயே நீங்கள் மரத்தை சுற்றியும் ஒரு ஆழ்ந்த உழவு, மாந்தோட்டம் ஃபுல்லுமே கோடை உழவு மாதிரி நல்லா பண்ணலாம். இல்லை அப்படின்னா மரத்தை சுற்றியுமாவது நீங்கள் பண்ணுறப்ப கிளறி விடுறதுனால என்ன ஆகும்னா, ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா புழுக்கள் கீழே வந்து கூட்டுப்புழுக்களாக இருக்குன்னு, அந்த கூட்டுப்புழுக்கள்லேருந்து ஈக்கள் வெளியில் வரத்துக்கு வராமல் பண்ணிடும். ஏன்னா அது சூரிய ஒளிக்கு வந்து வெளியில் கிளறி விடுறப்ப அந்த புழுக்கள்லாம் மேலே வந்து வெயிலில் படுறதுனாலையும் இயற்கை எதிரிகள் இருக்கக்கூடியதும் அதை வந்து அழிச்சிடும். இது ஒரு வகையான இயற்கையிலே கட்டுப்படுத்துறது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை வந்துடுச்சு, ஈரத்தன்மை சரியான அளவில் இருக்குது, அப்போ அதிலேருந்து ஈக்கள் வருது அப்படின்னா அந்த ஈக்கள் இருக்கா இல்லையா எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்

0: அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தைல் யூஜினால் இணக்கவச்சு பொறி. பூச்சி வந்து ஆண் பெண் வந்து ஒரு விதமான ரசாயன மொழி மாற்றத்தால் பேசிக்கும். ஸோ அந்த ஒரு ரசாயன மொழி மாற்றத்தைக்கு வந்து பயன்படுத்துகிறது தான் மாந்தோப்பில் மீத்தைல் யூஜினால் கவர்ச்சி பொறி. இந்த கவர்ச்சி பொறி மாந்தோப்பில் ஒரு ஏக்கருக்கு ஒரு அஞ்சு அளவுக்கு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இந்த ஈக்கள் நேராக வந்து மண்ணிலிருந்து இந்த பெண் பூச்சிகளை தேடி வந்து செல்கிறப்ப அந்த ஆண் ஈக்கள் எல்லாமே வந்து அந்த கூட்டுக்குள்ளே மீத்தைல் யூஜினால் கவர்ச்சி பொறின்றது ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான். அதற்குள்ளே அந்த மீத்தைல் யூஜினால் அப்படின்ற ரசாயனம் உள்ளே வைக்கிறப்ப அது பெண் ஈக்கள் அங்கே இருக்குன்னு நினச்சிட்டு மண்ணிலிருந்து வரக்கூடிய ஆண் ஈக்கள் எல்லாம் அதனால் கவர்ந்து இழுக்கும். இப்படி இழுக்கிறதுனால நமக்கு என்ன பயன்னா, ஆண் பூச்சிகள் எல்லாம் நம்ம கவர்ந்து இழுத்துட்டோம் அப்படின்னா இணைச்சேர்க்கை செய்வதற்கு அங்கே வழி இல்லை. இனச்சேர்க்கை ஆண் பெண் சேரக்கூடிய அந்த வழி இல்லாததுனால முட்டை வைக்கிறதையும் நம்ம தடுக்கிறோம். இது வந்து கண்காணிக்கிறதுக்கு, நம்ம தோட்டத்தில் இந்த ஈக்களோட தாக்குதல் வந்துடுச்சா இல்லையா அப்படின்றது கண்காணிக்கிறதுக்கு தான் ஒரு ஏக்கருக்கு ஐந்து. இல்லை நான் வந்து இந்த இனக்கவச்சி பொறியை வச்சே வந்து நான் இந்த பூச்சியை கட்டுப்படுத்தலாமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க, கண்டிப்பாக கட்டுப்படுத்தலாம். இந்த அஞ்சு அப்படின்றத வந்து நீங்கள் 20 மாத்திரப்ப, ஒரு ஏக்கருக்கு 20 அளவில் எண்ணிக்கையை கூட்டுறப்ப நீங்கள் இந்த ஈக்களை வந்து எந்த மருந்து பயன்படுத்தாமல் இயற்கை முறையிலே யாருக்கும் எந்த தீங்கு விளைவிக்காமல் இந்த ஆண் ஈக்கள் வயலில் இருக்கக்கூடிய ஆண் ஈக்கள் எல்லாத்தையுமே வந்து கவர்ந்து இழுத்துரும். சரிங்களா, இதுதான் வந்து முக்கியமானது. இது மா பழையாக இருந்தாலும் கூட இது அருகில் இருக்கக்கூடிய வாழை பப்பாளி காய்கறி வகை பயிர்கள் என பல பயிர்களையும் தாக்கக்கூடியது. அதனால் வந்து தொடர்ந்து இந்த பூச்சி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் மா சீசன் பருவம் முடிஞ்சிடுச்சு, இனி பழம்லாம் அறுத்துட்டோம், இனிமேல் இந்த மீத்தைல் யூஜினால் பொறி வைக்கணுமா, இதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு யோசிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். ஏன்னா மா அறுவடை முடிஞ்சாலும் கூட இதோட வால் சுழற்சி 1 சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட நீங்கள் 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் அதிகமாக இந்த மீத்தைல் யூஜினால் பொறி வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அடுத்து மா பருவம் வருது இல்லையா, அதுக்குள்ளே உங்களுக்கு நிறைய பூச்சிகளை கவர்ந்து கட்டுப்படுத்திடலாம். அதனால் மா விவசாயிகள் அனைவரும் இந்த மா பழையிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா செய்ய வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் வந்து, இதற்கு மேலே கோடை உழவு செய்கிறது அப்படின்றது தேவையில்லாத ஒன்று. நீங்கள் வந்து மீத்தை லூஜினால் கவர்ச்சி பொறி வைத்து மட்டுமே இதை கட்டுப்படுத்தலாம். ஸோ வாய்ப்புக்கு மிக்க நன்றி. மா விவசாயிகள் அனைவருக்கும் நன்றி.
1: உண்மையிலே நீங்க சூப்பருக்கா, நான் வந்ததையும் வரசா ஓடி போயிருப்பேன். ஆனா மாங்காய் பழத்துல வந்து எப்படி கீழே விழுந்துச்சுன்னா அதுல புழு வச்சு அந்த ஸ்மெல்லு எப்படி வரும், அதை எப்படி வந்து தடுக்கலாம், அதே மாதிரி அந்த பழையெல்லாம் நிறைய இருக்கும், அதை எப்படி வந்து நம்ம சுத்தம் பண்ணி எப்படி மேலாண்மை பண்ணலாம், அதெல்லாம் அப்படி அழகா தெளிவா சொன்னாங்கக்கா. எனக்கு உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுக்கா. இத கேட்டதும் ஒரே கல்லுல 2 மாங்காய்ன்ற மாதிரி எனக்கு மாங்காய்க்கும் வழி கிடைச்சிச்சு, ஆடிப்பட்ட நெல்லுக்கும் விதை நெல்லுக்கான ஐடியாவும் சூப்பரா கிடைச்சிருச்சு. நான் போயிட்டு வரட்டுமா?
2: நேயர்கள், இதுவரை வயல்வெளி நிகழ்ச்சியில் தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பம் பயிர் மண்டல ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே கீதா அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள். தொடர்ந்து மாஸ் சாகுபடியில் பழ இ மேலாண்மை பயிர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இணை பேராசிரியர் டாக்டர் பி திலகம் அவர்கள் வழங்கிய உரை ஆகியன கேட்டீர்கள்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
1: நேர்களுக்கு இனிய இரவு வணக்கம். பண்பலை பாடும் நேரம் 8:01. நேர்கள் இணைந்திருப்பது இளம் தென்றல் நிகழ்ச்சியில். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி என் பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கான ஒரு ஒளிக்கீற்று வந்து ஒழிக்கப்படும். அந்த ஒளிக்கீற்றின் முடிவில் ஒரு எழுத்து சொல்வேன். அந்த எழுத்துல வந்து நீங்க வந்து பாடல் வந்து பாடணும். சரியாக வந்து பாடல் பாடிய நேயர்களுக்கு வந்து பரிசு பாடல்கள் வந்து வழங்கப்படும். அதாவது 3 பாடலுக்கு வந்து சரியாக வந்து அவங்க பதில் கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க அப்படின்னா, சாரி பாடிட்டாங்கன்னா அவங்களுக்கு பரிசு பாடல் வழங்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் கலந்துக்கிட்டு என்னோட பேசி பாடல் பாடி பரிசு பாடல் பெற நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எங்களை அழைத்து பேசலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி இணைக்கூடிய முதல் அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
2: வணக்கம், நான் கருப்பனம்பட்டியிலிருந்து மணி பேசுறேன்.
1: கருப்பனம்பட்டியிலிருந்து மணி பேசுறீங்க. மணி, உங்க ரேடியோ சவுண்ட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்களா?
2: சரிங்க.
1: கம்மி பண்ணிட்டீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒலிக்கீற்று வரும், அதை கேட்டுட்டு நான் சொல்லக்கூடிய எழுத்துல நீங்க பாடல் பாடணும். சரிங்களா?
2: அப்படிங்களா?
1: ஆமா. உங்களுக்கான ஒலிக்கீற்று இதோ.

0: ஏ அப்படின்ற வார்த்தை அப்படிலாம் ஓன்ற வார்த்தையில நீங்க பாடணும்.
1: ஓன்ற வார்த்தைங்களா?
0: பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணுங்க. நன்றி, முயற்சி பண்ணுங்க, அப்போதான் வந்து ஈஸியாக பாட முடியும். ஏன்னா நம்ம சின்ன வயசுலலாம் இந்த விளையாட்டு விளையாடிருப்போம். ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு சின்ன குழுவாக சேர்ந்து நாங்கள் ஜெயிச்சோமா நீங்கள் ஜெயிச்சோமான்னு பாயிண்ட்லாம் போட்டு வச்சு விளையாண்ட அந்த பழமை வாய்ந்த ஆனால் இன்றைக்கும் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டை தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். இளம் தண்டல் நிகழ்ச்சியில் ஏன் பாட்டு இசப்பாட்டு என்ற தலைப்பு நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நீங்க
0: பாடணும் லே லா அது மாதிரி. மேல வரமாட்டே.
2: நன்றி, வணக்கம்.
0: பரவாயில்லைங்க, நல்லா முயற்சி பண்ணுங்க. நிகழ்ச்சி அடுத்த அன்பு அழைப்பாளர் இருப்போம். அன்பு வணக்கங்கள்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்பவர் யார், எங்கிருந்து?
2: தூத்துக்குடி மாவட்டம், முல்லைக்காடு பாபு.
0: முல்லைக்காடு பாபு, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா பாபு?
2: ஆமா சார், ஆமா சார். பாட்டு எத்த பாட்டு?
0: ஆமா, சட்டத்திட்டங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கான ஒழிக்கிட்டு
2: கொடுங்க சார்.

0: ஏ அப்படின்ற வார்த்தையில நீங்க பாடல் பாடணும் பாபு.
1: பாடல் ஒன்று பிரியா பாத்திரோட
0: பாடுங்க. ஒரே
1: பாடல் ஒன்று
0: நிகழ்ச்சி நன்றி தொடர்ந்து நிகழ்ச்சி அணிந்திருக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு

0: தொகுப்பிற்கு சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984. 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடத்தில்
3: தருமபுரி பரபரப்பான இளம் தென்றல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு என் பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிற நேர்களை நிகழ்ச்சியினையும் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். வணக்கம். யாருங்கன்னு பேசுறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசுங்க பாக்கலாம். தருமபுரியில இருந்து பேசுறேன்னு சொல்றீங்க, ஆனா யார் பேசுறீங்கன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே. சரி, ஓகே. உங்களுக்கான ஒலிக்கிட்டு ஒலிக்குது, கேளுங்க. உங்களுக்கான ஒலிக்கிட்டு பாருங்க.

0: கேட்டிங்களா? நீங்கள் நோ அப்படின்னு முடிஞ்சிருக்கு, நான் அப்படின்ற எழுத்தில் கூட நீங்கள் பாடலாம். தம்பி நீங்கள் பேசுகிறத விட்டு விட்டு கேட்குதே, கொஞ்சம் தொடர்பு இருக்கிற இடத்துல இருந்து பேசுகிறீங்களா? அதுக்கு மேலே எதுவுமே கேட்க மாட்டேந்தேப்பா. இணைப்பில் இருக்கீங்களா? நல்ல முயற்சி தம்பி, ஆனால் அடுத்த முறை வந்து கொஞ்சம் நெட்ஒர்க் இடத்துல வந்து பேசுங்க. நிகழ்ச்சி நிதமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நிமிடம் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், சொல்பவர் யார், எங்கிருந்து?
1: காரிமங்கலம் வட்டம் கெங்குச்செட்டுப்படி, பீமராஜன்.
0: பீமராஜன் ஐயா, உங்களுக்கான ஒளிக்கற்று கொடுக்குறேன், கேளுங்க.
1: கொடுங்க ஐயா.
0: உங்களுக்கான ஒளிக்கற்று இதோ.

0: ஐயா வா அப்படின்ற எழுத்துல நீங்க பாடணும்.
1: வா
0: நெடில் வா. வா வா அப்படின்ற இடத்துல பாடணும். ஐயா நிறைய பாட்டு இருக்குங்க, ரொம்ப ஈஸி, நல்லா முயற்சி பண்ணிருக்கலாம். நானும் தான் இதுல ஒரு நாலு பாட்டு பாடியிருப்பேன். பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க. நிகழ்ச்சியில் இருந்து மிக்க மிக்க நன்றி. நேஷனியும் அடுத்த அழைப்பில் இருப்போம். அன்பு வணக்கங்கள்.
2: அன்பு சார், ஸ்ரீபந்தராஜ் அவர்களுக்கு இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க.
2: அரசம்பட்டி காவகட்டி தென்னை விவசாயி முருகன் சார்.
0: முருகன் உங்களுக்கான ஒளிக்கிட்டு கொடுக்கலாங்களா?
2: கொடுங்க ஸ்ரீபன்,
0: உங்களுக்கான ஒளிக்கிட்டு பாருங்க.
3: வாடிய தங்க செல்ல நீ எல்லாத்தையும் நான் ஒண்ணமில்லை.

0: ஐயா லா அப்படின்ற இடத்துல நீங்க பாடணும்.
1: லா இருக்கா?
0: இருக்குங்க, நிறைய இருக்குங்களே. முயற்சி பண்ணீங்கன்னா
1: பாடிடலாம். I love you, love
0: you. அது ஐ தானே வருது.
1: லா
0: முயற்சி பண்ணீங்கன்னா
1: கிடைக்கும்.
0: பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க முருகன். நிகழ்ச்சி அணிக்கூடிய அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம்,
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?

இணைப்பில் தான் இருக்கீங்க. வணக்கம். ஆ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ராஜேஸ்வரி பேசுறீங்க. ராஜேஸ்வரி, உங்களுக்கான ஒலிக்கீற்று கொடுக்கலாங்களா? உங்களுக்கான ஒலிக்கீற்று பாருங்க.

0: கேட்டிங்களா? உங்களுக்கும் லா தான் வந்திருக்கு. லா லே
1: லே
0: அதுல ஒரு சில பாடல்கள் தான் இருக்கு, ஆனா லேல பாடல் இருக்கு. உங்களுக்கு ஆமா லா லே நெஞ்சமே நெஞ்சமே வந்து நேயில தான் பாடுவீங்க. நான் சொன்னது லேல சொன்னேன். பரவாயில்ல ராஜேஸ்வரி, நல்லா முயற்சி பண்ணீங்க. நிகழ்ச்சி நினைமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நியமான தலைப்பாளர் அன்பு வணக்கங்கள். வணக்கம் ஐயா, எங்கிருந்து பேசுறீங்க?
2: போச்சமல்லிருந்து குமார் பேசுறேங்க.
0: குமார், உங்களுக்கான ஒலி கேட்டு ஒலிக்குது, கேட்கலாமா?
2: கொடுங்க ஐயா.

0: ஐயா ஓ அப்படின்ற இடத்துல பாடலாம்.
1: ஓடும் மேகங்களை சொல் கேதீரோ ஆடும்
0: அப்படியே ஸ்லோ ஆயிட்டீங்க.
1: ஆடும் மனதின்
0: பரவாயில்லைங்க, இந்த 5.1 எஃபெக்ட்லாம் கொடுக்குறீங்க போதுங்கய்யா. முதல் எழுத்துக்கு வந்து சரியா பாடல் பாடிருக்கீங்க, ஆனா உங்க வானொலி அளவு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்களா? வானொலி இல்லை, ஆனால் எனக்கு வந்து எக்கோ ஒரு மாதிரி இருந்ததுங்க. பரவாயில்ல, உங்களுக்கான அடுத்த ஒளி கேட்டு பாருங்க.

0: ஐயம்மா அப்படின்ற எழுத்துல நீங்க பாடணும்.
1: மலர்ந்து மலராத பாரி மலத்தோடு மலரும் விடிவன்று விடியாத காலை போடுதாத விழுந்த இளம் செந்தலே
0: போதுங்க. ஒரே சரணத்தை திரும்ப பாடக்கூடாது, பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க. ரெண்டு இதுக்கு சரியா பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கான மூணாவது ஒளிக்கீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க வெற்றி பெற்றால் என்ன பாடல் கேட்பீங்க?
1: வெற்றி பெற்றால் ஏதாவது ஒரு பாடல் நீங்களே போட்டு.
0: சரி, ஓகே, நல்லதுங்க. இப்போ உங்களுக்கான மூணாவது ஒளிக்கீட்டு கேளுங்க.

0: ஐயா பா அப்படின்ற எழுத்துல பாடணும்.
1: பாலும் பணம் உன் கைகளிலேந்தி பவளவாயினில் புள்ளகை கிந்தி கோல மயில் போல் நீ வருவாயே
0: போச்சமல்லியிலிருந்து குமார் பேசுறீங்க ஐயா. ரொம்ப அருமையா வந்து மூணு பாடலுக்கும் வந்து சரியா எசப்பாட்டு பாடி நீங்க வந்து வெற்றி பெற்றிருக்கீங்க. உங்களுக்காக வந்து ஒரு நல்ல ஒரு பாடல் வழங்கலாம். நிகழ்ச்சியின் இந்தமைக்கு நன்றி. நன்றியா நன்றியா. ரொம்ப அருமையா வந்து பேசுறீங்க, நல்ல எசப்பாட்டும் பாடினீங்க. அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய கவனத்திற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், இன்றைய சுகமான ராகங்கள் சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக விளம்பரம் உள்ளது அப்படின்றத நீங்க மறந்துட வேணாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு அவருக்கான பரிசு பாடல் வந்து ஒலிக்கும். நேயர்களே,
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
5: சிவில், மெக்கானிக்.

0: EEE CET.
1: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர்

0: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
1: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
2: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
3: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
4: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
5: எட்டு மணி 24 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியில் நம்ம என்பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் வந்து நம்ம பேசிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்களும் வந்து எசப்பாட்டு பாடி பரிசா பாடல் பெற ஆசைப்பட்டீங்கன்னா 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எங்களை அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி அணையும் அடுத்த அன்பு அழைப்பாளர். அன்பு வணக்கங்கள்.
6: ஐயா வணக்கம். ஐயா
5: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
6: நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா
5: இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சந்திரசேகர். உங்களுக்கான ஒலி கிட்டு கொடுக்கலாமா?
6: கொடுங்க ஐயா, முயற்சிக்கிறேன் கண்டிப்பா.
5: உங்களுக்கான ஒலி கிட்டு பாருங்க.

0: கேட்டிங்களா?
1: கண்ணங்கள் பார்த்து என் மனசுல திருக்கூத்து, ஓரவிக்கையின் ரகசியம் பார்த்து என் நெஞ்சில புயல் காத்து.
0: நல்ல அருமையா பாடுங்க சந்திரசேகர். நாலு லைனுக்கு பதிலாக ஆறு லைனே பாட்டீங்க. உங்களுக்கான இரண்டாவது ஒலிக்கிட்டு கேளுங்க.
1: ஓகே ஓகே.

0: கேட்டிங்களா?
1: ஆ இருந்தா
0: தா நெடில் தா
1: தாவா
0: ஆ தா உங்களுக்கு கொடுத்ததுதான் பாடணும், அதுதான விதிமுறை. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு கொடுத்துருக்கோம். தாலே நிறைய பாட்டு இருக்குங்க. நன்றி. இந்த தாய் இல்லாமல் நானிலை பாடல் கூட நீங்க பாடிக்கலாம், அதுவும் நெடில் தா தான். பரவாயில்ல, நிகழ்ச்சி நடி மடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கங்கள். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? ஏரிபலியிலிருந்து மயிலா பேசுறீங்க. மயிலா, உங்களுக்கான ஒலிக்கிற்று கொடுக்கலாமா?
2: கேட்கலாங்க.

0: மயிலா கேட்டிங்களா? மயிலா வந்த வேகத்தில் வேகமாக சென்றுட்டாங்க. பரவாயில்ல, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நீங்கள் சொல்லி மாட்ட தலைப்பலர் அன்பு வணக்கங்கள். இவங்களும் நமக்கு வணக்கம் சொல்லிட்டாங்க. இனிய இரவு வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ
0: அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஜமுனா பேசுறீங்க. ஜமுனாமா, நிகழ்ச்சி கேட்டுட்டு
1: இருக்கீங்களா?
0: ஓ, ஜம்புக்காரன் கொட்டாயிலிருந்து பாலு பேசுறீங்க. சரி, நீங்க ஒழுங்க எனக்கு புரியல. பாலாஜி பேசுறீங்க, சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க. பாலாஜி, நல்லா இருக்கு உங்க ஸ்மைல். உங்களுக்கான ஒலிக்கிட்டு கொடுக்கலாமா? அதுக்கு சிரிச்சிங்க பாத்தீங்களா, அங்க நினைக்கிறீங்க. உங்களுக்கான பாடல் கேளுங்க.

0: பாலாஜி கேட்டிங்களா? கேட்டிங்களா இல்லையா? தெரியலீங்களா? சரி பரவாயில்ல பாலாஜி, நல்லா முயற்சி பண்ணுங்க. நிகழ்ச்சி அமைக்க நன்றி. நிகழ்ச்சி நியமன தலைப்பாளர் இனிய இரவு வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: சேலம் மாவட்டம்
0: பழக்கடை குருநாதன் பேசுறீங்க ஐயா. உங்களுக்கான ஒலிக்கீட்டு கொடுக்கலாங்களா?
1: கொடுக்கறேன்.
0: உங்களுக்கான ஒலிக்கீட்டு பாருங்க.

0: ஐயா லா அப்படின்னு தொடங்குற இடத்துல பாடணுங்க ஐயா.
1: லா என்கிற இடத்துல இருந்துங்களா?
0: ஆமா, லா அப்படின்னு பாடலாம். அப்படி இல்லை தே, இந்த தென்றல் அப்படின்னு முடிச்சுல தேல கூட பாடலாம்.
1: ஓஹோ எந்தன் பேபி அந்த பாட்டு பாடலாங்களா கண்ணே?
0: அது ஓ பாடக்கூடாதுங்க, லால தான் பாடணும்.
1: லாவில தான் பாடணும்.
0: ஆமா
1: நன்றி கண்ணே.
0: பரவாயில்லைங்க, நல்லா வந்து முயற்சி பண்ணுங்க. நிகழ்ச்சி நமக்கு நன்றி. நிகழ்ச்சி நினைக்கக்கூடிய அடுத்த அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நாங்க தர்மபுரி மாவட்டம் கம்பைனூர்ல இருந்து பேசுறோம். ரேவதி சார்.
0: ரேவதி பேசுறீங்க, உங்க பேரு கேட்டா வந்து அட்ரஸே கொடுத்துட்டீங்க.
2: இணைப்பு பிடிச்சிருக்கும் சார், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: அப்படிங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ங்க. எங்களுக்கும் நிகழ்ச்சி தான் தொடர்ந்து கேக்குறீங்களா?
2: கேக்குறேன் சார், நான் மொபைல் போன்ல தான் கேக்குறேன் சார்.
0: பரவாயில்ல, எதுல உன நிகழ்ச்சி கேளுங்க. நீங்களும் நிறைய நிகழ்ச்சியில கலந்துகிட்டு வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள், சரிங்களா? சரிங்க ரேவதி, உங்களுக்கான ஒலிக்கிட்டு நான் உனக்கு கொடுக்குறேன், அதை கேளுங்க. அதுல இருந்து ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்துல இருந்து நீங்க பாடல் பாடணும், சரிங்களா?
2: ஓகே சார்.
0: ஓகே, உங்களுக்கான எழுத்து பாருங்க, ஒலிக்கிட்டு பாருங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேங்க சார்.
0: ரூபாயின் முடிஞ்சிருக்கு, பா அப்படின்ற எழுத்துல நீங்க பாடணும்.
1: பா எழுத்து இல்லையாங்க சார்?
0: ஆமா.
1: பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு ஒன்ன போட்டு கஞ்சி கொண்டு போற வழி.
0: அதுக்கு மேல வரல. பரவாயில்ல ரேவதி, முதல் முறையை நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கீங்க, பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் ரேவதி, தொடர் நிகழ்ச்சி கேளுங்க சரிங்களா? நன்றி நன்றி. பரவாயில்ல, தொடர்ந்து முயற்சி பண்ணால் வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருக்காங்க ரேவதி. நீங்களும் இதே போல் இளம் தின்றல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு என்னோடு பேசி எசப்பாட்டை பாடி நீங்கள் வந்து பரிசாக பாடல் பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது, புதிய நேர்கள் 043-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எங்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியினையும் அடுத்த அழைப்பாளரை வரவிருப்போம். இனிய இரவு வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க ஐயா?
2: உங்களுக்கான
0: பழைய பாடலா? உங்களுக்கான பழைய, இதுவும் ஒரு பழைய பாடலாங்க, கேளுங்க.

0: ஐயா மா லமி அது மாதிரி லோட பாடலாம். ஆமா நல்லா பாடுனீங்க, ஆனா அந்த ரேடியோ சத்தத்தை ஏன் குறைக்க
1: மாட்டேன்றீங்க?
0: நான் பார்க்க முடியாதுங்க, கேட்கதான் முடியும். சரிங்க சரிங்க, உங்களுக்கு நான் அடுத்து ஒழிக்கிட்டு ஒழிக்கிறது கேளுங்க.
2: எத்தனை

0: ஐயா போ நெடில் போ போ
1: பாடல்
0: பாடும் போது சவுண்ட் அதிகமா வச்சிருக்கீங்களா எப்படி? பரவாயில்ல பரவாயில்ல, உங்களுடைய குரல் ரொம்ப இனிமையா இருக்குங்கய்யா, தொடர்ந்து உங்களுடைய குரலையும் கேட்டு மகிழ்கலாம். பரவாயில்ல, நன்றி நிகழ்ச்சி நினை நமக்கு நன்றி. நிகழ்ச்சி நினைக்கூடிய அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள், வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம், இரவு வணக்கம், சொல்பவர் யார், எங்க இருந்துங்க?
2: ஹலோ
0: வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்,
2: எடப்பாடியிலிருந்து
0: ராணி பேசுறீங்க. ராணி, உங்களுக்கான ஒலிக்கீற்று கொடுக்கலாங்களா?
2: ஆ கொடுங்க.
0: உங்களுக்கான ஒலிக்கீற்று பாருங்க.

0: உங்களுக்கான எழுத்து வந்து பாத்தீங்கன்னா பா அப்படின்ற எழுத்துல நீங்க பாடணும் ராணி. பாடணும், அமைதியாவே இருக்கீங்க, மறந்துட்டீங்களா? பரவாயில்ல ராணி, நல்ல முயற்சி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. தருமபுரி பெண்பிளை 102.5, ஏற்காடு பெண்பிளை 103.7 இளம் தென்ற நிகழ்ச்சி இணைந்திருக்கீங்க நேர்களே. அது மட்டும் இல்லாமல் நேர்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி, இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வர உள்ளது அப்படின்றத வந்து நீங்கள் யாரும் மறந்துடக்கூடாது அப்படின்றத நான் நினைவுபடுத்துகிறேன். தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம் நேர்களே.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி

0: பாடத்தேர்வுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷா காலேஜ், அயோத்தியாபட்டினம், சேலம்.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: கோத்தகிரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
4: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் 2648. கால் 9500509984.
5: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-2027 அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
8: எட்டு 8:45 இணைந்திருக்கிறோம் நேர்களை. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி என் பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நீங்கள் தலைப்பலரை வரவேற்போம். இனிய இரவு வணக்கங்கள். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. ஜீவா நாகனம்பட்டி. ஜீவா, உங்களுக்கான ஒலிக்கிட்டு கொடுக்கலாமா? உங்களுக்கான ஒலிக்கிட்டு பாருங்க.

0: நடையாகும் கா இல்லம்மா பேசலாம். ரேடியோ சவுண்டு கம்மி பண்ணுங்க, எக்கோ கேக்குது. ஜீவா பாடுங்க. கா இல்லம்மா, கா அப்படின்ற எழுத்துல மான்ற எழுத்துல பாடலாம்.
1: கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவ கண்ணு ரெண்டு ரெண்டு
0: அதுக்குதான் ரேடியோவுக்கு சத்தத்தை கம்மி பண்ணிட்டு பாடணும் அப்படின்னு சொல்றேன். உங்க குரல் நீங்களே கேட்டணும், உங்களுக்கு ஒரு வெக்கம் வந்துச்சு பாத்தீங்களா?

0: அதுக்குதான் ரேடியோ சத்தத்தை கம்மி பண்ணிட்டு பாடணும் அப்படின்னு சொல்றேன். உங்க குரல் நீங்களே கேட்டனும் உங்களுக்கு ஒரு ரெக்கம் வந்துச்சு பாத்தீங்களா? ஆமாங்க சாரா, இப்ப கூட என் குரல் ரேடியோ மூலமே எனக்கு கேக்குதுங்க. ரேடியோ சவுண்டை கம்மி பண்ணிட்டு பேசுங்க ஜீவா. நிகழ்ச்சி நமக்கு நன்றி. நிகழ்ச்சி நீ அடுத்த அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள். இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
1: ஐயா நாங்கள் ஜெகதாபுரம் வெங்கடாச்சலம்.
0: ஜெகதாபுரத்துல இருந்து வெங்கடாச்சலம் பேசுறீங்க ஐயா. உங்களுக்கான ஒலிக்கிட்டு கொடுக்கலாமா?
1: கொடுங்க ஐயா.
0: உங்களுக்கான ஒலிக்கிட்டு பாருங்க.

0: தந்தார்.
1: ஐயா கேட்டிங்களா?
2: ஆ கேட்டங்க, சொல்லுங்க ஐயா.
1: தா அப்படின்ற எழுத்துல பாடணும். நெடில்
2: தா.
1: ஆமா.
2: தண்ணி கோடை தங்கம், நீ நடந்து வந்தா தவிக்குது, மனசு தவிக்குது. ஏ சந்தன கொடுத்துட்டேனே, ஏ சந்திக்க அழகமானே, மலராத மல்லிகை பூ, கொஞ்சம் மனம் இருந்தா தண்ணி கோடம் எடுத்து தங்கம், நீ நடந்து வந்தா தவிக்குது, மனசு தவிக்குது.
1: பரவாயில்லைங்க, நல்லா பாடுறீங்க. உங்களுக்கான அடுத்த ஒலி கேட்டு கேளுங்க.
2: புரியுங்க ஐயா.

0: வெங்கடாச்சலம் கேட்டிங்களா?
1: ஆ சொல்லுங்க ஐயா.
0: நான் அப்படின்ற எழுத்துல பாடணும் நீங்க.
1: நான்.
0: ஆமா நான்.
1: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்ல எனக்கு, நான் தான் மயங்கினேன். என்னுடைய மனசும் தந்தி விட்ட பிறகம் வேதா சங்கணம்.
0: ரெண்டுல என்னங்க பாடிருக்கீங்க? நாலு லைன் பாடணும். அதுக்கப்புறம் தான், அதுக்கப்புறம் தாங்க இருக்கு விஷயமே. சரி பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க வெங்கடாச்சலம். ரொம்ப அருமையாக வந்து ரெண்டு ஒழிக்கிட்டு இருக்கோம் வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். வணக்கம். விட்டாரு நிகழ்ச்சி அணியம் அடுத்த அழைப்பாளர். அன்பு வணக்கங்கள்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நெஞ்சை நெகிழ வைக்கும் தருமபுரி பண்பலைக்கு இரவு வணக்கம். பீகோலிருந்து மூர்த்தி.
0: மூர்த்தி ஐயா, உங்களுக்கான ஒழிக்கிட்டு கொடுக்கலாமா?
2: கொடுங்க சார்.
0: உங்களுக்கான ஒழிக்கிட்டு பாருங்க.

0: ஐயா கேட்டிங்களா? கண்ணேன்னு முடிஞ்சிருக்கீங்கய்யா, கா அப்படின்ற எழுத்துல பாடுங்க. கா அப்படின்ற எழுத்துல பாடுங்க, குறில் சின்ன கா.
1: கவிதையே தெரியுமா என் கவி?
0: நல்லா ஆரம்பிச்சிங்க, பாடுங்க
1: சார். அடுத்து வேற இதுல பாடுறேங்க சார்.
0: ஏங்க ரொம்ப நல்லா பாடுங்க, நான் கூட ஜெயம் ரவி மாதிரி வந்து கீழே தொங்குறதுக்கு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே நீங்கள் இப்படி சொன்னீங்களே, அழகாக அதில் மிதந்துட்டே ஒரு வருத்துறீங்களா அந்த பாட்டில்.
1: சரிங்க சார், காயத்தில் வேற பாடுறேங்க சார்.
0: சரி பாடுங்க.
1: காட்டுக்குள்ளே மனசு இருக்கு.
0: நான் சொன்னது சின்ன காங்கய்யா, நீங்கள் பெரிய காக்கு போயிட்டீங்க, நெடிலுக்கு போயிட்டீங்க.
1: சரி சார், நன்றி சார்.
0: பரவாயில்ல வெங்கடாச்சலம், நல்லா முயற்சி பண்ணுங்க. நிகழ்ச்சி அணிந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கங்கள் சொன்னோன்னே வேகமாக வந்து போயிருக்காரு. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாமீர்களே, இளம் தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து நம்ம பேசுவோம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 8:30

0: 5-ற்கும் மாலை 5:05-ற்கும் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55-ற்கு மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.

0: பண்பலை பாடும் நேரம் இரவு 8:57. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நேர்களே, இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி என் பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் வளம் வந்தது. இந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய நேயர்கள் வந்து பேசினாங்க, எசப்பாட்டெல்லாம் வந்து பாடினாங்க. குறிப்பாக போச்சம்பள்ளி பகுதியை சேர்ந்த குமார் வந்து பரிசாக வந்து பாடலும் வந்து வாங்கியிருந்தார். அப்புறமா சந்திரசேகர், அப்புறமா வந்து பாலாஜி இவங்கெல்லாம் வந்து நல்ல முயற்சி பண்ணி ரெண்டுக்கு வந்தாங்க. அந்த ரெண்டாவது ஒலிக்கிட்டு சொல்லும் போது கொஞ்சம் தடுமாறிட்டாங்க. குறிப்பாக இன்றைக்கி வந்து இளம் தின்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மணி, பிரவீன், பாபு, பீமராஜன், முருகன், ராஜேஸ்வரி, குமார், சந்திரசேகர், மயிலா, பாலாஜி, குருநாதன், ரேவதி, முனியப்பன், ராணி, ஜீவா, வெங்கடாச்சலம், மூர்த்தி இவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இவங்களுக்கு மட்டும் கிடையாது, நிகழ்ச்சியில் வந்து நம்ம பேசணும், நம்மளுடைய குரலும் வந்து ஒலிக்கணும், நாமளும் வந்து எசப்பாட்டு பாடி பாடல் பரிசாக பெறணும்னு ஆசைப்பட்டு முயற்சி செய்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு அப்ரிசியேஷன், அதாவது ஒரு ஊக்கம் அப்படின்றது வந்து தேவைப்படுது. உங்களை கட்டாயம் நாங்கள் ஊக்கப்படுத்திகிட்டே இருப்போம். தொடர்ந்து இடைவிடாமல் நிகழ்ச்சியில் கேளுங்க, நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கோங்க, பங்கெடுத்து பரிசாக நீங்கள் பாடல்களும் கேட்டு மகிழலாம் அப்படின்றது என்னுடைய ஆசை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எல்லாம் தின்ற நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக வந்து நமக்கு நம்ம முடிகிற தருவாய்க்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஒரு மணி நேரம் நல்ல வழியான அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நேர்களை, இன்று இரவு 10 மணிக்கு வந்து சுகமான ராகங்கள் இருக்குது. காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு நீங்கள் மகிழ போகிறீங்க. குறிப்பாக இன்றைக்கி சேலம் மாவட்ட நேர்கள் தான் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25, மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகியங்களில் அழைத்து பேசலாம். ஸோ சுகமான ராகங்களில் வந்து நிறைய காவிய கானங்கள் உங்களுக்காக வந்து காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்களை தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நமது மத்திய அரசு மக்கள் பணியில் 12 வருடங்களை நிறைவு செய்வதை ஒட்டிய சிறப்பு தொடரையும் நேயர்கள் கேட்டு மகிழலாம். நேர்களை இன்னும் ஒரு சில நொடிகளில் செய்திகள் கேட்கலாம்.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. ஐ மனுஜா குமார் வித் நியூஸ் அட் 9. The headlines. India expresses grave concern over killings of 30 civilians in deadly crackdown on protesters in Pakistan-occupied Jammu and Kashmir. Accuses Islamabad of using fake news to mask severe human rights violations. External Affairs Minister S. Jayashankar says foreign policy under Modi-led government during past 12 years is in sync with its core national goals. Prime Minister Narendra Modi holds telephone conversation with Emir of Kuwait on evolving security situation in West Asia. Government gives financial support of 1.23 lakh crore rupees to oil marketing companies to ease burden of rising crude oil prices. Home Minister Amit Shah inaugurates land port management system to digitize and streamline cargo processing and passenger movement across land borders. And Defence Ministry to establish 250 megawatt solar power project with battery energy storage system in Uttar Pradesh for strengthening long-term energy security. And now the news in detail. The Ministry of External Affairs today acknowledged several reports of severe police brutality in Pakistan-occupied Kashmir, in which several protesters have been killed.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
2: எழில் கொஞ்சம் இந்த இரவு வேளையில் அழகான இரவு வணக்கம் நேயர்களே. இது பண்பலை பாடும் நேரம், 9:31. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களே, உங்கள் மனதிற்கு இடம் தரும்

0: 47 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
1: மேச்சேரி தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
2: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். நிலையத்தில் நேரம் 10:00. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. நேயர்களை, இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் விரும்பினால் புதிய நேயர்கள் 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் இணையும் முதல் அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள். வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்துங்க?
6: சேலம் மாவட்டம் எலம்பலிருந்து பேசுறேங்க.
5: யார் பேசுறீங்க?
6: விஜயா.
5: விஜயா, விஜயா, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
6: உலகம் சுற்று வானதுல இருந்து சிக்குமங்கு சிக்குப்பம்.
5: நன்றிங்க விஜயா, நல்ல பாட்டும் பாடி காமிச்சிங்க. நீங்கள் கேட்ட பாடல் இது ஒலிக்க உள்ளது.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
3: இனி இரவின் காற்றின் மடியில் இதயம் மெதுவாக இசை கேட்டுக் கொண்டிருக்கிறது. பழைய பாடல்களின் வரிகளில் மறந்து போன நினைவுகள் மீண்டும் விழிக்கிறது. சுகமான ராக

எண்கள் இன்று உங்கள் மனதை மெதுவாக வருடிக் கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க நேயர்களே. ஸ்டீஃபன் ராஜ் என் கூட. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி அணையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். வணக்கம். நல்லா பாடுறீங்க, ஆனா ரேடியோ வாலியூம் சத்தமா வச்சுட்டு பாடுறீங்க. அடுத்த டைம் வந்து வானொலி அளவு குறைச்சிட்டு பேசுங்க, அப்புறம் பாடுங்க, சரிங்களா? நன்றி. நீங்கள் சென்னிதமைக்கு நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பத்து மணி 13 நிமிடத்தில் இணைந்திருக்கீங்க நேர்களே. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிகள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய சுகமான ராகங்கள் சேலம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்து உங்களுடைய விருப்ப பாடலை நீங்களும் ஒலிக்க விரும்பினால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களிலும், மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி அணையும் அடுத்த அழைப்பாளர். அன்பு வணக்கங்கள்
3: சார். வணக்கம் சார்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: சேலம் நாஞ்சில்பட்டி.
2: சேலம் நாஞ்சில்பட்டியில இருந்து யார் பேசுறீங்க?
3: ரகுபதி பிரியா.
2: ரகுபதி பிரியா, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
3: முத்துச்சரம்
2: முல்லைப்பள்ளம். நிச்சயமா அந்த பாடல் வழங்கலாம். பாடல் கேட்டு

மங்கை பருவம் எங்கள் கண்மணிக்கும் தேன்றும் கன்னி பருவம் மன்னரோனம் தொட்டு வச்ச மச்சம் இருக்கு அந்த மச்சத்திலே

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
4: நிலவின் வெளிச்சம் தரும் இந்த நேரத்தில் நினைவுகள் பேசும் அமைதியான இந்நேரம், காதில் ஒலிக்கும் காவிய கானங்கள் நம்மை காலத்தை பின்னோக்கி அழைத்துச் செல்கின்றன. இது இசை மட்டுமல்ல, நம் இதயத்தினுள்ளே இருக்கும் நினைவுகளின் பயணம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியிலையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
5: வணக்கங்க.
4: உங்க பேர் சொல்லுங்க.
5: ஓம்பலூர் வட்டம் காரவள்ளி சின்ன திருப்பதியிலிருந்து முருகேசன் பேசுறேங்க.
4: சொல்லுங்க முருகேசன், உங்களுக்கு என்ன திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம் ஐயா?
5: எனக்கு இது உரிமைக்குரல் படத்திலிருந்து ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன்பிறப்பில் பாட்டுங்க. ரொம்ப நன்றிங்க.
4: நன்றி நன்றி. எனக்கு கேட்ட பாடல் வளம் இருக்கிறது. பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம், இன்றே கேட்போம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: பத்து மணி 23 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி அணையும் அடுத்த அழைப்பாளர் வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். இரவு வணக்கம் ஐயா. உங்க பெயர் சொல்லுங்க.
6: சேலம் மாவட்டம் மேச்சேரி வெள்ளா சுப்பிரமணியம் ஐயா.
5: சுப்பிரமணியம், உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
6: வசந்த மாளிகையில இருந்து ஐயா.
5: இரவு வணக்கம் ஐயா. உங்க பெயர் சொல்லுங்க.
6: சேலம் மாவட்டம் மேச்சேரி வெள்ளா சுப்பிரமணியம் ஐயா.
5: சுப்பிரமணியம், உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
6: வசந்த மாளிகையில இருந்து ஐயா. இரண்டு மனமேண்டும்
5: குடிப்பதற்கு
7: ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது, நான் என்ன செய்

0: உங்களது இரவை இனிமையான இரவாக இதயத்தை இசையால் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனி ரங்காடி ரங்கன் ஸ்ரீபன்ராஜ்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம். இந்த இரவு அதுக்கு நன்றி.
0: நன்றி ரங்கன். உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
1: எனக்கு எந்த வீட்டு பெண்.
0: சரிங்க.
1: அதுல வந்து தெய்வ மலரோடு நறுமாவும் வரும் அந்த பாடல் வேண்டும்.
0: நிச்சயமா அந்த பாடலை வழங்கலாம் ரங்கன். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 இணைந்திருங்கள். நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: 10:34 இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியினையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
1: அன்பு அறிவிப்பாளர்.

0: அவர்களுக்கு இனிமையான இரவு. வணக்கம்.
1: இரவு வணக்கங்க. உங்க பெயர் சொல்லுங்க.
0: மேட்டூர் வட்டம் அய்யனூர்ல இருந்து கலைச்செல்விங்க.
1: கலைச்செல்வி, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
0: அனைவோர் அலையும். பாடல் வந்து நதியோரம் அனைவருக்காகவும்.
1: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் வழங்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சி அணிந்திருங்க. நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: பொற்கால நினைவுகளை மீட்டெடுத்து உங்களது இரவை அழகாக்கிக் கொண்டிருக்கும் இசை பயணத்தில் இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி இணையும் அடுத்த அன்பு அழைப்பாளர், இனிய இரவு வணக்கம் ஐயா.
1: இனிய இரவு வணக்கம் ஐயா. ராஜேஷ்கண்ணா அப்புறம் சேலம் மாவட்டம் நாட்டாமங்கலம் வில்லேஜ்.
0: சொல்லுங்க, எந்த திரைப்படத்தை அந்த பாடல் வழங்கலாம்
1: ஐயா? எனக்கு பாத்தீங்கன்னா கலங்கரை விளக்கம் படத்துல இருந்து காற்று வாங்க போனேன் ஒரு கவிதையை வாங்கி வந்தேன்.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் வழங்கலாம், தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்க. நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: நேரம் இரவு 10:45. காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு இணைந்திருக்கீங்க நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிகள். இன்றைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
1: வணக்கங்க.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? அனிஷா, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் அந்த பாடல் வழங்கலாம்?
1: கல்யாண ராமங்க படம். நினைத்தால் இனிக்கும் நல்ல நேரம் சேர்ந்து வரும் அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிங்க. நீங்க கேட்ட பாடல் இதோ ஒலிக்க உள்ளது, கேட்டு மகிழலாம்.

0: 10:50 இணைந்திருக்கிறோம் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி அணியும் அடுத்த அன்பாலை பலரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
1: இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம் சொல்பவர் யார்? எங்கிருந்து?
1: சேலம் மாவட்டம் அமரகுண்டில இருந்து அழகேஸ்வரி பேசுறேன் சார்.
0: அழகேஸ்வரி, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: பைரவன் பட்டாக்கத்தி படத்திலிருந்து ஒரு தேவதையை கண்டேன், அந்த பாடல் வேணும் சார்.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் வழங்கிடலாம் அழகேஸ்வரி. தொடர்ந்து நிகழ்ச்சி அணிந்திருங்க. நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: நட்சத்திரங்கள் வானில் விழிக்க நினைவுகள் மனதில் விழிக்கிறது. காதோறும் ஒழிக்கும் இந்த பழைய கானங்கள் காலங்கள் மறைத்த கதவுகளை திறக்கிறது. சுகமான ராகங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நினையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். இரவு வணக்கம். யார் எங்கன்னு பேசுறீங்க? சொல்லுங்க துருவா, உங்களுக்கு என்ன திரைப்படத்தில இருந்து பாடல் வழங்கலாம்?
1: படம் பேர் தெரியல. சிவாஜி, சிவாஜி படம். இதோ இந்த தெய்வம், அந்த பாட்டு
0: பாடல் வழங்கிடலாம் துருவா. நல்ல பாடல் கேட்டிருக்கீங்க. நீங்க கேட்ட படத்திலிருந்து பாடல் ஒழிக்க உள்ளது. அந்த திரைப்படத்தின் பெயர் பாபு. அந்த படத்திலிருந்து பாடல் ஒழிக்க இருக்குது. கேட்டு மகிழுங்கள்.

0: பண்பலை பாடும் நேரம் இரவு 11 மணி. சுகமான ராகங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க நேர்களை. நிகழ்ச்சி நினையும் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்
1: ஐயா. இரவு வணக்கம் ஐயா. சேலம் மாவட்டம் அத்திராமடியிலிருந்து செல்வராஜ் பேசுறேங்க ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்
1: ஐயா? ராஜா படத்துல இருந்து கல்யாண பொண்ணு கடப்பக்கம் போன அந்த பாடல் அனைவருக்காகவும் கொடுத்துருங்க ஐயா.
0: நிச்சயமா நிகழ்ச்சியில் நினைமைக்கிறேன். நீங்கள் கேட்ட பாடல் ஒழிக்க உள்ளதை கேட்டு மகிழுங்க.

ஒழித்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்தது. இன்றைய நிகழ்ச்சியில் இளம்பிள்ளையிலிருந்து விஜயா, வாழப்பாடியிலிருந்து வள்ளி, சேலம் ரகுபதி பிரியா, சின்ன திருப்பதி முருகேசன், மேச்சேரி சுப்பிரமணி, ஆத்தூர் ரங்கன், ஐயம்புதூர் கலைச்செல்வி, சேலம் ராஜேஷ், மேச்சேரி நிஷா, அமரகுந்தி அலகேஸ்வரி, சேலம் துருவா மற்றும் சேலம் பகிர்ந்து செல்வராஜ் என பலரும் வந்து இணைப்பில் இணைஞ்சு அவங்களுடைய விருப்ப பாடலை வந்து நம்ம அனைவரையும் கேட்டு மகிழ வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணியிருப்பீங்க, இணைப்பு கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் இணைப்பு கிடைக்கும் அப்படின்றத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். நிறைய காலத்தால் கரைய முடியாத, நம்ம நினைவை விட்டு நீங்காத நிறைய பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து கேட்டு மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இரவை வந்து இனிய இரவாக மாற்றிய நேர்களாகிய உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இதுவரை சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணித்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். நிகழ்ச்சி தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் நாம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நமது மத்திய அரசு மக்கள் பணியில் 12 வருடங்களை நிறைவு செய்வதை ஒட்டிய சிறப்பு தொடரை கேட்டு மகிழலாம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேயர்களே. நாளை நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வளம்பரம் உள்ள நிகழ்ச்சி நிரல் காலை 6:10 இணைத்தளம் நலவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் சதீஷ்குமார். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், காலை 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸ் மற்றும் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி, நாளை மழலையாக வி யோகேஸ்வரி. காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், அதனைத் தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், அதனைத் தொடர்ந்து தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தொடர்ந்து இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் மற்றும் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். தொடர்ந்து தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் என்பது குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குநர் கோயம்புத்தூர் இ அறிவாளி அவர்கள். 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லும்போது, 9:05 வானொலியில் வசந்தம், 10:00 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வழங்கும் நன்றி கேட்போம் இன்று கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவோவைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி, 11:05 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம் களத்தில் சந்திப்போம், தருமபுரியைச் சேர்ந்த தேசிய அளவிலான ஓட்டப்பந்தய வீரர் எம் லோகேஷ் அவர்களின் நேர்முகம் கேட்கலாம், 12:40 தமிழ் செய்திகள், 12:50 திரையிசை, அதனைத் தொடர்ந்து மெல்லிசை மற்றும் சூழல் காப்போம், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேர் விருப்பம், 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம், காய்கறி பயிர்களில் முதன்மை சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி திருவண்ணாமலை கீழ்நிலை வேளாண்மை அறிவியல் நிலைய மைய தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் விஜயகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம், 2:30 நாடகம் அலையும் ஆசைகள் நாடகம் எழுதியவர் அகஸ்டோ அவர்கள், 3:00 கட்சியில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடைதிடுமாக்கள், 5:00 மலை தினல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமுறை திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 மாநில அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் மற்றும் தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரையிசை மற்றும் நிகழ்ச்சி நிரல், 7:10 மாவட்ட செய்தியாளர், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் முதலாவதாக தென்னை வளர்ப்போருக்கான ஆலோசனை பயிர் மண்டல ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் சசிகுமார் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம், அதனைத் தொடர்ந்து மஞ்சள் சாகுபடி அனுபவம் கன்னிப்பட்டி எம் போத்தன் அவர்கள் நேர்முகம் கேட்கலாம், 8:00 இளம் தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம், 9:15 செய்தி சுடர், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள், நாளைய சுகமான ராகங்கள் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக விளம்பர உள்ளது. இதுவரை கேட்டது நாளை நமது தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் மெற்காடு பண்பலை 103.7 வளமுறவுள்ள நிகழ்ச்சி நிரல். ஒருவனின் துக்கமும் தூக்கமும் எப்போது குறைகிறதோ அப்போது அவன் மேதையாகிறான். மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 துவங்கும்.